0: மாதவன் திரைப்படத்திற்காக இசை ஞானி இளையராஜாவின் இசையில் பாடலொலித்து ஒழிக்கிறது. நேரம் அதிகாலை 5 மணி கடந்த 31 நிமிடம்.
1: வசந்தம் FM.

அழகு தமிழின் கரம் பிடித்த உங்கள் வசந்தமே காற்று நாடு முழுவதும் 102.6.

நானே ராஜா நானே மந்திரி திரைப்படத்துக்காக பாடலொழித்து ஓய்கிறது செவ்வாய் ராகம் கொண்டு வரும் கலைப்புலவின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சி கேட்டுட்டு நேரம் அதிகாலை 5 மணி கடந்த 36 நிமிடமாகவும் இந்த மணி நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக ஏராளமான உறவுகள் வந்திருக்கிறாங்க. செவ்வாய் ராகம் என்றாலே அதற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கும் இல்லையா? அதனால வேண்டி இன்றைய நாளும் அநேகமான நேய சொந்தங்கள் அப்படியே வந்து கொண்டே இருக்கிறாங்க. இன்றைய நாள் சந்தோஷமான காலை பொழுது வணக்கம் போடு அகரவர்த்தன தேவி நிகழ்ச்சி கேட்டுட்டு உறவுகள் யாவரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. இதுவே இனிமையான காலை பொழுது வணக்கங்கள் வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பு கணவர் தர்மாவின் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு ஆதி மூலம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம் உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு இன்றைய நாள் நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பாலசுப்ரமணியம் இதழ் கஸ்கிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு மனைவி ஆஷா மற்றும் பிள்ளைகள் யாவரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. விடுஸ்கர் தோட்டம் கேகாலையில இருந்து ராமையா வந்திருக்கிறாங்க. அன்பு மனைவி ஆரியமாலா சுரேஷ் விமால் ராஜன் மற்றும் கமல் புனிதா கிஷான் சந்து நாகரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. தலவா கலந்து கிருஷ்ண பக்த நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம் உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. மெஸ்கலியா பிரவுன் செட்ல இருந்து மணிமோகன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்றைய நாள் நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரையே தலவா கலையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக சிவா வந்திருக்கிறாரு. ரத்னபுரிலிருந்து சுரேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். எட்டையந்தோட்ட இந்துஜா வந்திருக்கிறாங்க. தோப்பூர் அனிஃபா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கிளிநொச்சியிலிருந்து சிந்து வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு ஓட்டமாவடிந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். காரிநகர் கரண் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மாத்தலையிலிருந்து சிவமூர்த்தி வந்திருக்கிறாரு. மாத்தலை ரெக்னோ ஹோட்டலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக அனில் கும்ளி வந்திருக்கிறாங்க. முல்லைத்தீவு உடுப்புக்குளம் சசிதரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. கண்டி பன்வியிலிருந்து ஜெய சித்ரா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் அனைவருக்கும் காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு துஷ்யந்தி வந்திருக்கிறாங்க. பன்வில்ல ஜெயசித்ரா அதே போல அர்ப்பநகர் ஃபரிதா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. அன்பு கணவர் அப்துல் ஜமார் கந்தலைக்கே உவைதீன் சத்தார் ஆகியோரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு மயிலம்பாவடிந்து பொன்னம்பலம் வந்திருக்கிறாங்க. இன்று என்ன நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதழ் கஸ்கின் லாசரா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். நவுக்கலை நாகராணி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதேவேளை அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு வெள்ளவத்தை சந்தோஷ் போக்கடைந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ராஜேஷ் கண்ணா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் அக்கா. இன்றைய நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மஸ்கலியா பிரவுன் சிக்லிருந்து அஜித் வந்திருக்கிறார். இதுவரை பூனாகளிலிருந்து மகேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இருந்து கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முறை இனிமையான பாடல் ஒழிக்க ஆரம்பிக்கும் பாடல் இது இசை ஞானி இளையராஜாவின் இசையில் ஊறு விட்டு ஊறு வந்து திரைப்பதற்காக.

ராகம் கண்டுவரும் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். இந்த நேரம் நீங்களும் இணைந்து கொண்டு உங்க அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-7175-001 அதே போல 0312-7175-111 இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. 0776-4710-26 என்று எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளலாம். 0776-4710-26 என்று எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போல முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் மனவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நேரம் பிந்தன் இருந்த வசந்தி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். கிருத்திகா இன்று தன்னுடைய முதலாவது அகவிதனத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா தினேஷ்குமார், அம்மா குமுதினி, அம்மம்மா மற்றும் அம்மம்மா அம்பிகா தேவி, தாத்தா களியழகன், சித்தப்பா பிரதீப் குமார், அதே போல மனோஜ் மற்றும் துவின், கோபிகா, நிதிஷ் ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதன வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாகவும் வசந்தம் எஃப்எம் சார்பாகவும் பகிர்ந்து கொள்கின்றோம். சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு திருக்கோவில் விநாயகபுரத்திலிருந்து சுஜித்ரன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. டிக்கோ இழந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக புண்ணியராஜா வந்திருக்கிறாரு. அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு ஹட்டன் கேம் வழியில இருந்து சுந்தர் தங்கசுந்தரம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு மீன்பிடி கந்தளி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக பிரசாத் வந்திருக்காரு. அன்பான காலை பொழுது வணக்கம் அக்கா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மாளிகாவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் வந்திருக்கிறாங்க. தொண்டை மன்னர் செல்வசரன் சுதன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்கும் நல்ல நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதிலை கந்த கொலையில் இருந்து ராசு மாணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. இனிமையான காலை நேர வணக்கம் அக்கா. ஹப்புகஸ்தானியை சேர்ந்த மணிமாறன், வினிட்டா தம்பதிகளின் செல்வ புதல்வன் ஜனு இன்றைய தினம் தன்னுடைய அகவிதனத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை அப்பா மணிமாறன், அம்மா வினிட்டா, அக்கா வர்ஷா மற்றும் தாத்தா பெருமாள், பாட்டி பாக்கியம் ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதன வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாகவும் வசந்தமிகம் சார்பாகவும் பகிர்ந்து கொள்கின்றோம். இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு கின்யா மஃபூக் நகர்லிருந்து நசூன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கம் சகோதரி. அன்பான உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக லிந்துளை எல்ஜின்லிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் இருக்கிறாரு. ஹப்புத்தலை புதுக்காடு ரஜினி லாவண்யா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கிணிகத்தன கோல்போன் குரு வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு ஆகாஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். நாம் நம்மால் முடியாது என்று நினைக்கும் செயல்களை யாரோ ஒருவர் எங்கோ ஒரு இடத்தில் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதே. வணக்கம் என்று பகிர்ந்து கொண்டு ராஜா பண்டாரவிலிருந்து வந்திருக்கிறார். உண்மையான ஒரு விடயம் இல்லையா? நாங்க வந்து ஏதாவது ஒரு விடயத்தை வந்து என்னால முடியாது, இதை என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஆனா அதே விடயத்த யாரோ ஒருவர் ஏதோ ஒரு இடத்துல இருந்து அந்த விடயத்தை வந்து சிறப்பா செய்து கொண்டுதான் இருப்பார் இல்லையா? ரைட், ஓகே. அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு கொழும்பு கொழும்பு வாரம் வீதியை சேர்ந்த மனோகர் இன்று தன்னுடைய அகவிதனத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை மனைவி மஞ்சு, மகள் துஹா, மகன் லிது மற்றும் திமோதரி உறவுகள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாகவும், கோகுல் ஆதித்யா குடும்பத்தினரும் சேர்ந்து வாழ்த்துவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஸ்ரீ ரூபி. நாங்களும் சந்தோஷமான அகவிதன வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பகம் வசந்தமிகம் சார்பகம் பகிர்ந்து கொள்கின்றோம். அன்பான காலை பொழுது வணக்கம். சிவானி அக்கா பன்குடாவில் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டதாக சுதாகர் மீகலா வந்திருக்கிறாங்க. மகள் அக்ஷயா பார்கவி மற்றும் ஷர்வின், அம்மா காளிமுத்து ஆகியோர் நிகழ்ச்சியோடிந்து கொண்டு பாடல் பண்பு கேட்டிருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் அக்கா. எட்டியந்தோட்டை கழனி எஸ்டேட் இருந்து ராஜேஷ் உஷா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கம். நான் கலபட மேகமலர், இன்று மகள் அம்சிகா 5வது அகவிதனத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அம்மா மேகமலர், அப்பா செல்வா, அண்ணா துவிஷ்கர், அக்கா நஞ்சிகா, தாத்தா யோகராஜ், அம்மம்மா மாணிக்கவள்ளி, அதே போல மாமா மோகன், மாமி கிரேஷ் மற்றும் சித்தி ஜெயந்தி, சித்தா ஜோசப் மற்றும் இஷாஹினி, அமில்ஷன், ஹெல்சல், அதே போல ரித்து,
யாஷிதா ரக்ஷிதா ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவே தின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாகவும் வசனமேஷம் சார்பாகவும் பகிர்ந்து கொள்கின்றோம். ஷகிலா சந்திரசேகரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். செங்கலடியிலிருந்து இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முழுமையான பாடல்

0: சமராகம் கொண்டு வரும் காலை பொழுதின் வாழ்த்துக்களோட விடிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இங்க நேரம் காலை 6 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்

நாடு முழுவதும் 102.6 102.8 சந்தோஷமாக இருந்திருக்கின்றோம். செவ்வாய் ராகம் கண்டுவரும் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி நேரம் காலை 6 மணி கடந்த 5 நிமிடம் ஆகிக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை நானும் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்வதோடு நீங்களும் உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0712-775-0003 அதேபோல 0712-775-111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. 0607-06-47-10-26 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளலாம். 0607-47-10-26 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போல நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் முகநூல் வழியில் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்.

இன்று 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 29 திகதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 10:32 மணியிலிருந்து 12 மணி வரை, ராகுகாலம் மாலை 3 மணியிலிருந்து 4:32 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:32 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் நன்மை, ரிஷபம் நற்சொல், மிதுனம் இன்பம், கடகம் தனம், சிம்மம் கோபம், கன்னி நிறைவு, துலாம் பரிவு, விருச்சிகம் மேன்மை, தனுசு செலவு, மகரம் சுகம், கும்பம் வெற்றி, மீனம் ஆதரவு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் நன்மை, ரிஷபம் நற்சொல், மிதுனம் இன்பம், கடகம் தனம், சிம்மம் கோபம், கன்னி நிறைவு, துலாம் பரிவு, விருச்சிகம் மேன்மை, தனுசு செலவு, மகரம் சுகம், கும்பம் வெற்றி, மீனம் ஆதரவு. இவை இன்றைய நாள்.

செவ்வாயாகம் கண்டு வரும் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்குங்க. நேரம் காலை 6 மணி கடந்து 18 நிமிடமாகவே இந்த வழி நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக இங்கிருந்து ரவி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவிலே ஹப்பத்தலை போக ஸ்ட்ரீட்ல இருந்து சண்முகநாதன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். வியோயா பவானி வந்திருக்கிறாங்க. இன்று தன்னுடைய அன்பு மகன் குபேக்ஷன் தன்னுடைய 12வது ஆகவ தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா சண்முகராஜ், அக்கா தனுஜா மற்றும் அம்மா பவானி யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவ தின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சிறப்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சத்யகுமார் வந்திருக்கிறாங்க. பகவந்தலாவ கேம்பியன் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இனிமையான காலை பொழுது வணக்கம் சிவானி, நீ நலமா இருக்கீங்களா? மீண்டும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்மா. அத்தனை பாடல்களும் அருமையாக இருக்கிறது. செவ்வாய் ராகம் கொண்டு வரும் அனைத்து பாடல்களும் வேற லெவல் அப்படின்னு சொல்லி ஹேட்டன் கேம் வெளியிருந்த சுந்தர் தங்க சுந்தரம் வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி சுந்தர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொடுமைக்கு. இதுவிலேயே இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு கோபம் வந்திருக்கிறாங்க ஹேட்டன்ல இருந்து. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பகவந்தலாவா கேம்பியன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக அழகர் வந்திருக்கிறார். அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் அக்கா, மகன் வானுஜன், மகள் திவாக்ஷா மற்றும் உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு கழுதாவிலிருந்து ஜீவப்பிரியா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். பசரியூர்லேருந்து பாலச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. குறிஞ்சாக்கினை அசூதின் வளமை போலவே நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. சுப்பை ஆகாஷ் இருக்கிறாங்க, தம்புலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். பால கார்த்திகா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பூனாகலிருந்து தேசுதாஸ் வந்திருக்கிறாங்க. உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வெள்ளவத்து ராஜகோபால் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. செவ்வாய் ராகம் கொண்டு வரும் அனைத்து பாடல்களும் அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு தாமோதரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் அக்கா, வலிமை போலவே நானும் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். நெட்பிட்டி முனை MTA சத்தார் வந்திருக்கிறாங்க. வாங்கின சிவேந்திரன் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு மும்தாஜ் பேகம் கொழும்பு 14 நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கம் அக்கா, பாடல்களும் அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு திஸ் மகாரா வந்து கீதா வந்திருக்கிறாங்க. வினோத நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். பண்டாரவழியில இருந்து வினு, லதா, கிஷாந்தன், ரோஷன், சபினாஸ் ஆகியோருக்காகவும் பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதுமான இனிய காலை நேர வணக்கம் எங்கள் அன்பான தொகுப்பாளினி சிவானி, நன் பகவந்தலாவ பெரிய எல்பட மீட்பிரிவை சேர்ந்த புகைப்பட கலைஞர் ஜெய் சந்திரகுமார், விருப்பமான விடியலில் எங்கள் குடும்பத்தையும் இணைந்து கொண்டு பாடத்தாங்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி ஜெயக்குமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருப்பதற்கு. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு செந்தொழிப்பு தனியுள்ளந்து வீரையா திருச்செல்வம் வந்திருக்கிறாங்க. ஜனார்த்தனி திருச்செல்வம், நர்த்தனா, நர்மதா, நர்னேஷ், கபிஷ் நயன், பர்ல ராஜா, வசந்தகுமார், தங்கத்துறை, ஜெயாம்மா, சுப்பையா, ஆகாஷ், தனலட்சுமி, குசல்ராஜ, குணசீலன், கலாதேவி, ஐயத்துறை ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பல வேள்வி கேட்டுக்கிறாங்க. பீருவலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ஜே எம் ரிஷ்வான் எழுந்தகுடியிலிருந்து வந்திருக்கிறாங்க. சிறுத்தரை நந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கம் அக்கா, மனைவி மகேஷ், மகள் காயத்ரி, சுஜா, துர்கா, ரூபி, நிதுக்ஷன், சிந்துஜா மற்றும் உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு புலத்கோப்பட்டியிலிருந்து இளங்கோன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். யட்டியாந்தொட்டில இருந்து அன்பான காலை பொழுது வணக்கம் அக்கா, இந்த நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பிரேமச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. பவானி சந்திரகுலா வந்திருக்கிறாங்க. இதுவேளை அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு பருத்துறந்த அருள்மொழி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். புவனேஸ்வரன் மங்கை கரிசி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பெரிய நிலாவணி கிருஷ்ணா வந்திருக்கிறாரு. அக்கறை பற்று போட்டிருந்து நிசா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். செவ்வாய் ராகம் கொண்டு வரும் பாடல்கள் அனைத்தும் அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு பீருவலையிலிருந்து ஷமட் மாவத்தை நசார் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் அக்கா, வலிமை போலவே நானும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். இன்றைய நாள் பாடல்கள் அத்தனையும் அருமை. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு செயின்ட் ஜேம்ஸ்ல இருந்து ராஜா வந்திருக்கிறாங்க. ஹட்டன்ல இருந்து கலாதேவி, ஐயத்துறை நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களா. முருகதாஸ், சபிக்ஷன், தவிக்ஷா, அருள்மொழி, வீரையா, திருச்செல்வம், சண்முகநாதன், இதயரத்னம், AS பாலச்சந்திரன், ஜெயலக்கி ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அனுசனங்களுக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு இனிமையான பாடல்

ஒழிக்க ஆரம்பிக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது விடியல் நிகழ்ச்சி. இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு அன்பான உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறுகிறேன். என்றென்றும் உங்கள் விண்காற்றலையின் காதலி ஆர்.ஜே. சிவானி. நன்றி சனங்களே.

0: நேரான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை.
1: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம் 102.6 அலைவரிசை நூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று செப்டம்பர் மாதம் 29 தேதி தேசிய நாளிடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களுடன் இருந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக ஜப்பான் இடம்பெற்று வருகின்ற ஆசிய விளையாட்டு விழாவில் இலங்கையினுடைய ரமேஷ் சரங்க மீண்டும் இலங்கைக்கு ஒரு தங்கப்பதக்கத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார். எனவே ஆசிய விளையாட்டு விழாவில் இந்த ஈட்டியறிதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வெல்லப்பட்ட முதல் சந்தர்ப்பம் இது. எனவே அவருடைய தங்க மகனாக இப்போது உலகம் முழுவதும் தங்கத்தால் இலங்கையை அவர் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்பான செய்திகள் பிரதானமான செய்திகளாக பத்திரிகைகள் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விவகாரம், வழக்கு விசாரணைகள் தொடர்பான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக வந்திருக்கிறது. கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் வழக்கில் சந்தேக நபராக நாமல் ராஜபக்சேவின் பெயரை குறிப்பிட சட்டமாய்வு திணைக்களம் தீர்மானித்திருக்கிறது. அது தொடர்பான விசாரணைகள் தற்போதும் துரிதப்படுத்தும் நிலையில் அவருக்கு எதிராக இந்த குற்றப்பத்திரம் தாக்கல் செய்வதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதான செய்திகளும் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அதே போல யோஷித்த ராஜபக்சவுக்கு எதிரான அவருடைய பாட்டி டெய்சி ஃபோரஸ் ஆகியோருக்கு எதிரான வழக்கு தொடர்பான விடயங்கள் குறித்தும் பத்திரிகையுடைய முக்கியமான செய்திகள் வந்திருக்கின்றன. குறிப்பாக நிதி செலவை சட்டத்தின் அவர்களுக்கு எதிராக விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சசீந்திர ராஜபக்சனுடைய வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அது தொடர்பான செய்திகளும் முக்கியமாக இடம்பெற்றிருக்கலாம். சசி வீரவன்சவுக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறுநீர் தொடர்பான செய்திகள் பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளாக இருப்பதை காணலாம். அதே போல முன்னாள் போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோன் ஜான்ஸ்டன் உள்ளிட்ட 31 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். இந்த கோட்டா கோகம போராட்டக்காரர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவத்தை அடிப்படையாக வைத்து இந்த குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதான செய்திகள் பிரதானமாக இருப்பதை காணலாம். அதே போல ரவி செனவிரத்ன, அதே போல ஷானி அபிசேகர், ஸ்ரீல் காமினி அருத்தந்தை ஆகியோருக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான செய்தியும் பிரதானமாக இருப்பதை காணலாம். இதே போல ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணை இன்னும் தீவிரப்படுத்தப்படுகிறது. மேலும் 6 பேருக்கு எதிரான விசாரணைகளை ஒவ்வொரு நாளும் இரவும் வரையும் விசாரணை செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். நிலக்கரி மோசடி சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 10 அதிகாரிகள் தொடர்பில் இன்று விசாரணை நடைபெறுவதாக இன்னும் ஒரு தகவலும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பத்தேகம துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கரந்தினிய பகுதியைச் சேர்ந்த பாதாள குழு தலைவருக்கும் தொடர்பு இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டு போலீசார் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். அடுத்து எரிசக்தி பிரச்சனை தொடர்பான செய்திகளும் முக்கியத்துவம் பெறுகிறது. எனவே பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் தங்களுக்கு வெள்ளிக்கிழமைக்கு முன் முடிவு கிடைக்காவிட்டால் பெட்ரோல் விநியோகத்திலிருந்து எரிபொருள் விநியோகத்தில் பிரச்சனை ஏற்படும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்க நேற்று தினம் ஜனாதிபதி அன்றுக்கும் திசாநாயக்க அமைச்சரவையில் சமர்ப்பித்த 4,100 கோடி ரூபாய் பெறுமதியான மானியம் பெட்ரோலிய அல்லது எரிபொருள் மானியத்துக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருப்பதான செய்திகளும் முக்கியமாக இருப்பதை காணலாம். அதே போல இந்த பெட்ரோல் விலை அதிகரிப்பு அல்லது எரிபொருள் விலை அதிகரிப்புக்கான முக்கியமான காரணம் அமெரிக்க ஈரான் யுத்தம். அந்த யுத்தம் நிறைவடைந்த பாடில்லை என்பதை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலான மேலும் சில செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் முக்கியமாக இடம்பெற்றிருப்பது காலம். அதே போல ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபை கூட்டத்தில் அமைச்சர் விஜய் தேரத் உரையாற்றியிருக்கிறார். அதன் போதும் இந்த அமெரிக்க ஈரான் யுத்தம் தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வருகை தந்து இதனை சுமூகமாக தீர்க்க வேண்டும் என்ற வகையிலான பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார் உலக நாடுகள் மத்தியில். அது தொடர்பான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம். இதே போல தியாக தீபம் தெளிபனுடைய சிலை அகற்றப்பட்ட விவகாரம் தொடர்பாக யாழின் பல பகுதிகளிலும் போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது. எதிர்போராட்டம். எனவே இந்த விவகாரம் தொடர்பாக நேற்று தினம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் பலரும் கருத்துக்களை முன்வைத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மீதான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். விபத்துகளில் சிக்குகின்ற அல்லது வீதி போக்குவரத்தின் போது தவறிழைக்கின்ற சாரதிகளுக்கு புள்ளி குறைப்பு நடைமுறை ஒன்று அமலுக்கு வரப்போகிறது. நேற்று தினம் அமைச்சர் விமல் ரத்நாயக்க இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். இன்று முதல் மேலும் கொழும்பினுடைய 7 வீதிகளில் விசேடமாக 121 மெட்ரோ பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட போகின்றன. அது தொடர்பான நடவடிக்கை இன்று இடம்பெறப் போகிறது. அது குறித்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். அதே போல JVP BJP இடையிலான பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. அதன்போது எடுக்கப்பட்ட முடிவுகள் மற்றும் இணக்கப்பாடுகள் தொடர்பான செய்திகளும் முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. தாண்டி இன்னும் பல பிரதானமான செய்திகள் பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. அது தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். முதலாவதாக இலங்கைக்கு தங்கம் கிடைத்த தங்கப்பதக்கம் வென்று தந்த ரூபேஷ் தரங்கவனுடைய செய்தி குறித்து நாங்கள் முதலாவது செய்தியாக கவனம் செலுத்தலாம். இன்றைய தீப இன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு அமைந்திருக்கிறது. ஆசியானு கிரீடா உலேலே அபிமானி ரகதுன் அபே ஆச்சாரய என்பதாக இந்த தினம் தீப இன பத்திரிகை தலைப்பிடுகிறது. ருமேஷ் ஒப உபம் பிமட்ட ரன் புதெக்மா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்று காணலாம். ருமேஷ், நீங்கள் பிறந்த நாட்டுக்கு தங்க மகன் என்பதாக தலைப்பெற்று திவைன பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பை தந்திருப்பதை நாங்கள் காணலாம். ஆசிய விளையாட்டு விழாவில் ஈட்டி எறிதல் போட்டியில் நேற்று தினம் உலக சாதனையோடு அல்லது ஆசிய வளைய சாதனையோடு தங்கப்பதக்கத்தை வென்று கொடுத்திருக்கிறார். லங்காதீப் பத்திரிகையில் வசரக்க வார்த்தாவன் பிந்தி ஆசியானு உலையில ரன் பதக்கம் ருமேஷ் தரங்கட் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதற்கான 75 வருட கால சாதனையை முறியடித்து இலங்கைக்கு தங்கப்பதக்கம் வென்று கொடுத்தார் ருமேஷ் என்பதாக இன்றைய லங்காதீப் பத்திரிகையில். அதே போல எல்ல விசிக்கிரியமே ஆசியானு ரன் பதக்கம ருமேஷ் தரங்கட்ட என்பதாக தினமின பத்திரிகையும் அந்த செய்திக்கு இன்றைய தினம் தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்பான செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் ஆசிய விளையாட்டு விழாவில் தங்கம் வென்றார் ருமேஷ் தரங்க என்பதாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக உலக அளவில் இடம்பெறுகின்ற மெய்வழனர் போட்டிகளில் ருமேஷ் தரங்க இலங்கை சார்பில் அவருக்கு கலந்து கொள்கின்ற அத்தனை போட்டிகளிலும் தொடர்ச்சியாக தங்கப்பதக்கத்தை வென்று கொடுத்து இலங்கைக்கு தங்கத்தினால் மகுடம் சூடி வருகிறார். எனவே அது தொடர்பான விடயங்கள் தான் முக்கியமான செய்திகளாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதானமான செய்தியாக இருப்பதை காணலாம். ருமேஷ் வின்ஸ் ஃபர்ஸ்ட் கோல்டு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றதை காணலாம். ஆசிய விளையாட்டு விழாவில் முதலாவது தங்கப்பதக்கம் ருமேஷுக்கு கிடைத்திருக்கிற இலங்கை கிடைத்திருக்க என்பதுதான் முக்கியமான செய்தி. அது தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டு விழாவின் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் இலங்கையின் இளம் வீரரான ருமேஷ் தரங்க தங்கப்பதக்கம் என்று வரலாற்று சாதனை படைத்திருக்கின்றார். ஜப்பானின் நகோயா மிஸ்பாக் விளையாட்டரங்கில் நேற்று மாலை இந்த போட்டி நடைபெற்ற ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் 23 வயதையான ருமேஷ் தரங்கவும் அனுபவ வீரரான சுமேத ரணசிங்கமும் இலங்கை சார்பாக இந்த களத்தில் குதித்திருந்தார்கள். மலைச்சாரலுக்கு மத்தியில் நடைபெற்றிருந்த இந்த போட்டியில் ருமேஷ் தரங்க தனது 6வதும் கடைசியுமான முயற்சியில் 88.55 மீட்டர் தூரம் எரிந்து தங்கப்பதக்கம் வென்று கொடுத்து இலங்கைக்கு பெருமையை தேடிக் கொடுத்திருக்கின்றார். இது இந்த ஆசிய விளையாட்டு விழாவில் இலங்கை கைப்பற்றிய முதலாவது தங்கப்பதக்கம் என்ற தங்கப்பதக்கமாக இது பதிவாகியிருக்கிறது. இந்த போட்டியில் ருமேஷ் தரங்கவுக்கு பலத்த சவால் வழங்கிய இந்திய வீரர்களான யாஷ்வீர் சிங் 85.72 மீட்டர் தூரம் எரிந்து வெள்ளிப்பதக்கத்தையும் ரோஹித் யாதவ் 84.35 மீட்டர் தூரம் எரிந்து வெண்கலப் பதக்கத்தையும் கைப்பற்றியிருந்தார்கள். எனவே இந்திய வீரர்கள் தான் முதல் இரு சுற்றுகளிலும் இந்த தொடரில் முன்னிலை வகித்திருந்தார்கள். இருந்த போதிலும் 3வது சுற்றில் ருமேஷ் தரங்க இந்த சாதனையை எட்டி தன்னுடைய தாய் மண்ணுக்கு தங்கப்பதக்கத்தை வென்று கொடுத்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் ருமேஷ் தரங்க முதலாவது முயற்சியில் 73.53 மீட்டர் தூரம் எரிந்து சற்று பின்வாங்கியிருந்தார். எனினும் தனது 4வது முயற்சியில் 88.33 மீட்டர் தூரம் எரிந்து முதலிடம் பிடித்த ருமேஷ் தரங்க மீண்டும் 6வதும் கடைசியுமான முயற்சியில் 88.55 மீட்டர் தூரத்துக்கு ஈட்டி எறிந்து தங்கப்பதக்கம் வென்று இலங்கையின் கனவை நனவாக்கினார். விமான பயணத்தின் போது தரங்கவின் ஈட்டிகள் சேதமடைந்திருந்ததால் புதிய ஈட்டிகளுடனேயே இப்போட்டியில் பங்கேற்றிருந்தார். மழைக்கால சவாலான காலநிலை மற்றும் மாற்று உபகரணங்களுக்கு மத்தியிலும் மிகுந்த மன உறுதியோடு விளையாடி பலத்த போட்டிக்கு மத்தியில் இந்த வெற்றியை அவர் நிலையாட்டியிருந்தார். இப்போட்டியில் இந்திய வீரர்களான யாஸ்வீர் சிங் 85.72 மீட்டர், ரோஹித் யாதவ் ஆகிய இருவருக்கும் முறையே வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றியிருந்தார்கள். இப்போட்டியில் பங்கேற்றிருந்த ருமேத ரணசிங்க 78.06 மீட்டர் தூரம் எரிந்து 6வது இடத்தை பிடித்தார். பாகிஸ்தானின் அஷாத் நதீம் 80.29 மீட்டர் தூரம் எரிந்து 4வது இடத்தை பிடித்தார். 2026 நடைபெற்ற பொதுநலவாய விளையாட்டு விழா, டைமண்ட் லீக் மற்றும் உலக மெய்வழனர் அல்டிமேட் ஆகியவற்றில் சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியிருந்த ருமேஷ் தரங்க ஆசிய விளையாட்டு விழாவிலும் தங்கப்பதக்கம் வென்று ஆசிய சாம்பியன் மகுடத்தையும் சூடி இலங்கைக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். இந்த வெற்றியின் மூலம் சர்வதேச ஈட்டி எறிதல் அரங்கில் பலம்மிக்க வீரராக ருமேஷ் தரங்க தன்னை இப்போது நிலைநிறுத்தியிருக்கிறார் என்பது முக்கியமான தகவல். எனவே இலங்கைக்கு தங்கம் வென்று கொடுத்த ஈட்டு எறிதல் போட்டியினுடைய நாயகன் தங்கமகன் ருமேஷ் தரங்கவுக்கு நாங்களும் வசந்தம் டிவி மற்றும் எஃப்எம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இன்றைய தினம் பத்திரிகை வெளியாகிருக்கின்ற மேலும் பல முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் இப்போது கவனம் செலுத்தலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு வருகிறது. கிறிஸ் நிறுவன ஒப்பந்த வழக்கு 4வது குற்றவாளியாக பெயரிடப்பட்டார் நாமல் என்பது இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்தி இன்றைய தினம் லங்கா தீப பத்திரிகையிலும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருக்கு. நாமல் அது கிறிஸ் நடுவட்ட பந்தனாகாரையின் உசாவியற்ற என்பதாக இன்றைய லங்கா தீப பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணலாம். அதே போல இன்றைய தினம் தினமின பத்திரிகையிலும் அதுரவான செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். நாமல் கிறிஸ் நடுவே பத்திரிகையிலும் அந்த செய்தி முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருக்கின்ற அதேவேளை இன்றைய தினம் திவைன பத்திரிகையிலும் அல்லஸ் கொமிசம பெவரு கிறிஸ் நடுவே ஹாத்தரவெனி செகக்கரு லெஸ் நாமல் நம்கராய் நாமல் அத உசாவி கேன் பந்தனாகார அதிகரிட்ட நியோக என்பதாக அந்த செய்திக்கு இன்று தினம் திவைன பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுவே நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றில் தொடரப்பட்டுள்ள வழக்கில் 4வது பிரதிவாதியாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கின்றார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தாக்கல் செய்திருந்த நகர்த்தல் பத்திரம் நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது கொழும்பு பிரதான நீதவான் அசங்கேஸ் போதரகம அவ்வழக்கில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை பிரதிவாதியாக பெயரை குறிப்பிட ஆணைக்குழுவுக்கு அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்தார். கோட்டை டிரான்ஸ்வர்க் சதுக்கத்தில் அமைந்துள்ள காணியை கூட்டு அபிவிருத்தி திட்டத்துக்காக கிறிஸ் டிரான்ஸ்வர்க் தனியார் நிறுவனத்துக்கு வழங்குவதற்கான பணிகளை விரைவாக முடித்தருவதற்காக அந்நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளரான ஜானகி சிறீவரதனிடமிருந்து இவ்வாறு லஞ்சப்பணம் பெற்றுக் கொண்டதாக இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதன் மூலமாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு 70 மில்லியன் ரூபாய் லஞ்சமாக கொடுக்கப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. அதற்கமைய ஜானகி சிறீவரதன கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 6ஆம் தேதி வரை விளக்கமனில் வைக்கப்பட்டிருக்கின்றார். மேற்படி வழக்கிலேயே லஞ்சப்பணத்தை பெற்றுக் கொண்டதாக தெரிவிக்கப்படும் நாமல் ராஜபக்ச பிரதிவாதியாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளார். மேலும் ஏபஸ் கொடுக்கல் வாங்கல் கைது செய்யப்பட்டு வெளிக்கடை விளக்கமறியல் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டுள்ள நாமல் ராஜபக்சவிடம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் ஏற்கனவே வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்க விவகாரம். எனவே இன்றைய தினம் அவர் இந்த வழக்கில் 4வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படவிருக்கிறார். சட்டம் அதிபர் அவரை 4வது அதாவது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அவரை 4வது பெயரிட்டு இன்றைய தினம் நீதிமன்றில் ஆஜர்படுத்தவிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான முக்கியமான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகை இடம்பெடுத்திருப்பதை காணலாம். மேலும் பல நீதிமன்றத்தின் தொடர்புடைய முக்கியமான வழக்குகள் குறித்தான செய்திகள் வந்திருக்கின்றன. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையுடன் இருந்திருக்கின்றோம். இன்றைய பத்திரிகைகள் வெளியாகின்ற மற்றும் ஒரு நீதிமன்ற செய்தி திவை என பத்திரிகையில் இருந்து யோசித்திட்ட சகா டேசி ஆட்சிட்ட இறை நடு பூர்வ நடு விபாக சம்பந்தரனைய நவம்பர் துங்வெனிதா என்பதாக இன்றைய திவை என பத்திரிகை தலைப்பெற்றுவது காணலாம். யோசித்தவுக்கு எதிரான வழக்கு நவம்பர் 3 என்பதாக தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டேசி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் நவம்பர் மாதம் 3 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. வழக்கு நேற்று திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது யோசித்த ராஜபக்சே நீதிமன்றில் ஆஜராகி இருந்தார் என்பது அந்த செய்தியாக இடம்பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இரண்டாவது பிரதிவாதியான டேசி ஃபாரஸ்ட் நீதிமன்றில் ஆஜராக இருக்கவில்லை. அவருக்கு எதிராக அவருக்காக ஆஜர நட்டத்திரணி அனில் சில்வா அவரது உடல்நிலை தொடர்பான மருத்துவ அறிக்கை ஒன்றை நீதிமன்றில் சமர்ப்பித்திருந்ததையடுத்து இரு தரப்பினரும் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை பரிசீலித்தவான் வழக்கை நவம்பர் 3 விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். 5.7 கோடி ரூபாய் பெறுமதியான பணத்தை 3 வங்கு கணக்குகளில் வைப்பிலிட்டதன் மூலம் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் விளைத்துள்ளதாக குற்றம் சுமத்தி யோசித ராஜபக்ச மற்றும் டேசி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக சட்டமாதி வளர்ந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி, சசீந்திர ராஜபக்ச தொடர்பான ஒரு செய்தியும் இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்தியாக வருகிறது. ஊழல் வழக்கு சசீந்திர ஆட்சேபனைகள் மீதான தீர்ப்பு October 7 என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது காணலாம். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் பிரதிவாதிகள் முன்வைத்த ஆரம்ப ஆட்சேபனைகள் தொடர்பான தீர்ப்பு எதிர்வரும் October 8 அறிவிக்கப்படும் என கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரவீந்திர பிரேமரத்ன நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச உள்ளிட்ட ராஜபக்ச இழப்பீட்டுக்கான அலுவலகத்தின் முன்னாள் பணிப்பாளர் சேபாலிக்க சமன் குமாரி மற்றும் மகாவலி அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் கீர்த்தி பண்டார கொடகம ஆகிய பிரதிவாதிகள் நீதிமன்றில் ஆஜரானார்கள். எனவே இதன்போதுதான் இந்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக அனுமதி நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடம் உள்ளிட்ட சொத்துக்கள் 2000 அதாவது இலங்கை மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான செவனகல கிரி இப்பன் பகுதியில் அமைந்துள்ள காணியொன்றில் அனுமதியின்றி நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடம் உள்ளிட்ட சொத்துக்கள் 2022 மே மாதம் 9 இடம்பெற்ற போராட்டங்களின் போது சேதமடைந்திருந்தன. அந்த சொத்துக்களுக்காக இழப்பீடு வழங்குவது முதலில் நிராகரிக்கப்பட்ட நிலையில் அதற்கு முரணாக இழப்பீட்டுக்கான அலுவலகத்தில் பணியாற்றிய சில அரசு அதிகாரிகள் மீது தமது பதவி அதிகாரத்தை பயன்படுத்தி அழுத்தம் பிரயோகித்து 88,50,000 ரூபாய் இழப்பீட்டை பெற்றுக் கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஊழல் குற்றத்தை புரிந்தவை மற்றும் அதற்கு உதவி ஒத்தாசை வழங்கியவை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மேல் நீதிமன்றில் இவ்வாறு குற்றப்பத்திரம் தாக்கல் செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அந்த வழக்கினுடைய தீர்ப்புதான் October 8 வழங்கப்படவிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து சசி வீரவன்ச தொடர்பான வழக்கின் முடிவுகள் தொடர்பான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய உட்பக்க செய்தியாக அந்த செய்திகளும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். சசி வீரவன்சவுக்கு எதிரான வழக்கு October 12 ஒத்திவைப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவின் மனைவியான சசி வீரவன்சவுக்கு எதிரான போலி ஆவணங்களை சமர்ப்பித்து ராஜதந்திர கடவுச்சீட்டை பெற்றுக்கொண்ட வழக்கு எதிர்வரும் October 12 ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது கொழும்பு நீதவான் அசங்கேஷ் போதர்கம் நிலையில். எனவே இதன்போது சிறை தண்டனை விதிக்கப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவின் மனைவியான சசி வீரவன்ச வழக்கு விசாரணைக்காக மன்றில் முன்னிலையாக இருந்தார். போலி ஆவணங்களை சமர்ப்பித்து ராஜதந்திர கடவுச்சீட்டை பெற்றுக்கொண்ட சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவின் மனைவியான சசி வீரவன்சவுக்கு நீதவான் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை கொழும்பு மேல் நீதிமன்றம் உறுதி செய்து தீர்ப்பளித்தது. இந்த நிலையில் அந்த தீர்ப்பை சவாலுக்கு உட்படுத்தி சசி வீரவன்ச உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்திருப்பதாக நேற்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தின் போது தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குறித்த மேன்முறையீட்டு தொடர்பில் உயர்நீதிமன்றம் நேர அட்டவணை ஒன்றை வழங்காமையினால் அதனை தாக்கல் செய்வதற்கு கால அவகாசம் வழங்கி வழக்கு விசாரணை எதிர்வரும் October 12 வரை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அடுத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் மற்றொரு முக்கியமான செய்தியும் பிரதானமான செய்தியாக வந்து வந்திருக்கிறது. தேசபந்து தென்னக்கோன் ஜான்சன் உள்ளிட்ட 31 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல், மஹிந்தவின் பெயர் உள்ளடக்கப்படவில்லை என்பது இன்றைய தினகரன் பத்திரிகையின் செய்தி.
2022 மே மாதம் 9 தேதி காளிமுகத்திடல் போராட்ட களத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 31 பேருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சட்டமாதிபர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். சட்டவிரோத கூட்டத்தில் உறுப்பினராக இருந்தமை, கொலை முயற்சி மற்றும் பலத்த காயங்களை ஏற்படுத்தியமை உள்ளிட்ட 327 கடுமையான குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த வழக்கு தொடரப்படவிருக்கின்றது. கடந்த 2022 மே மாதம் 9 தேதி அப்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அலரி மாளிகைக்கு வருகை தந்த ஆதரவாளர்களுக்கும் இந்த காளிமுகத்திடலில் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு இடையே பெரும் மோதல் ஏற்பட்டது. இந்த வன்முறையை தொடர்ந்து நாடு முழுவதும் வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டதோடு அரசியல்வாதிகளின் வீடுகள் மற்றும் சொத்துக்கள் எரிக்கப்பட்டு நாட்டில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் நேரில் கண்ட சாட்சிகள், சூழ்நிலை சான்றுகள் மற்றும் தாக்குதல் நடந்த இடத்தின் காணொலிகள் குறித்த நிபுணத்துவ பகுப்பாய்வுகள் ஆதாரங்களாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தில் மொத்தம் 34 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டிருந்த போதிலும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்த், அரசியல் செயற்பாட்டாளர் டான் பிரியசாத் மற்றும் முன்னாள் தொழிற்சங்க தலைவி வசந்த ஹதபாங்கோட் ஆகிய மூவர் உயர்ந்திருக்கின்றார்கள். எனவே அதற்கிணங்க ஏனைய 31 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. குற்றம் சுமத்தப்பட்டுள்ளவர்களில் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன், முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ, மொரட்டுவை மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் சமன்லால் பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மிலான் ஜாயத்திலக் ஆகியோரும் இங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்துடன் தெஹிவலை கல்கீசை மாநகர சபையின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் அமல் புஷ்பகுமாரடி சில்வா, கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் அஜந்த லியனகே, முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் மஹிந்த காந்தகம மற்றும் அரபு வசந்தம் என அறிவிக்கப்படும் அசங்க நாளக்க, விஜய்சிங் ஆகியோரும் இந்த குற்றப்பத்திரிகையில் பெயரிடப்பட்டுள்ள இணைய முக்கிய நபர்கள் ஆவர். இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் முறைப்படி தாக்கல் செய்யப்படவிருப்பதாகவும் அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காலமில்லை. காளிமுகத்தில் போராட்டக்காரர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவத்தினுடைய 34 பேர் சந்தேகமான பெயரிட்டார்கள், மூவர் உயிர்ந்து விட்டார்கள். எனவே இணைய 31 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவிருப்பதாகவும் அந்த செய்திகளும் பிரதான செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய தினம் தினமின பத்திரிகையிலும் அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் வெளியாயிருக்கின்ற இன்னும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். ஷானிட்ட ரவீட்ட சிறில் காமினி பியத்துமாட்டம் இறகி பெட்சம் தெகக் நிஷ்பிரிகா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்தி குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். ஷானி ரவி சிறில் காமினிக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு மனுக்கள் தள்ளுபடி என்பதாக வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் ஷானி அபேசேகர, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன மற்றும் அருட்தந்தை சிறில் காமினி ஆகியோருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் பேரில் தாக்கல் செய்யப்பட்ட 2 மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இந்த மனுக்கள் மேற்படி 2 மனுக்களையும் ஓய்வு பெற்ற விமானப்படை உத்தியோகத்தரான சாந்த ஜாயத்திலக்க தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுக்கள் நேற்று தினம் பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சுரசேன, நீதியரசர் அச்சல வெங்கம்பள்ளி மற்றும் நீதியரசர் அர்ஜுன் ஒபேசேகர் ஆகிய மூவரடங்கிய நீதியரசர் அமர்வு நிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. எனவே இந்த விடயங்களில் இப்போது அந்த மூவருமே இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டு இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதான செய்தியும் முக்கியமான செய்தியாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் மற்றொரு நீதிமன்ற செய்தி, ஈஸ்டர் தாக்குதல் வழக்கு குற்றவாளிகளுக்கு உதவி 6 பேருக்கு எதிரான வழக்கு தினசரி விசாரணை என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்தி குறித்தும் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இத்தொடர்பான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருக்கிறது. ஈஸ்டர் தாக்குதலோடு தொடர்புடைய சஹரான் நாசிம் உள்ளிட்ட அடிப்படைவாதிகளோடு இணைந்து 2018 ஆண்டு புத்தளம் வனாத்து வில்லுவ பகுதியில் சட்டவிரோதமாக துப்பாக்கி மற்றும் வெடிபொருட்கள் சேமித்து வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 6 பேருக்கு எதிரான வழக்கை தினசரி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. குறித்த வழக்கு நேற்று திங்கட்கிழமை கொழும்பு மேல் நீதிமன்றில் மூவரடங்கிய நீதிபதிகள் குழா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே எதிர்வரும் அக்டோபர் மாதம் 5 தேதி முதல் வழக்கை தினசரி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. லால் ரணசிங்க பண்டார, ரஷ்மி சிங்கப்புள்ளி மற்றும் நயோமி விக்ரமசேகர் ஆகிய அடங்கிய மூவரடங்கிய நீதிபதி குழா முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதுதான்
இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட விடயங்கள் பிரதானமாக இருப்பதை பார்க்கலாம். எனவே 14 குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்டமாதிபர் இந்த 6 பேருக்கு எதிராக இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் என்பதும் இங்கே முக்கியமாக நாங்கள் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்த இன்றைய தினமின பத்திரிகையில் இன்னும் ஒரு செய்தியும் முக்கியமாக இடம்பெறுகிறது. பாஸ்க் பிரஹாரியே வெருதிக்கருவான் பாலஸ்தீனா வெண் வெண் சிரமெதிரிவல என்பதாக இந்த செய்திக்கு தலைப்பிட்டிருப்பதை காணலாம். உங்களுக்கு தெரியும், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தோடு நேரடியாக தொடர்பட்டவர்கள் மற்றும் அதனோடு அதற்கு உதவி ஒத்தாசை புரிந்தவர்களுக்கு எதிராக அண்மையில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கு மேல் தீர்ப்பு சிறுதண்டனை கடவுளிய சிறுதண்டனை விதிக்கப்பட்டு 15 பேருக்கு எதிரான இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. எனவே அந்த 15 சந்தேக நபர்களையும் தனித்தனியான சிறை கூண்டுகளில் வைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே அந்த ஒவ்வொரு நபர்களையும் தனித்தனியாக அவதானித்து வருவதாகவும் சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்புடைய இந்த விவகாரத்தில் 200 வருடங்களுக்கு மேலான கடவுளிய சிறுதனை விதிக்கப்பட்டிருக்க நபர்களினுடைய சொத்துக்களை முடக்குவது தொடர்பான விடயங்கள் குறித்தும் தற்போது சட்டமாதிபரின் ஆலோசனையின் பேரில் விசேடமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் அது தொடர்பான சொத்துக்களை முடக்குகின்ற செயற்பாடுகளும் துரிதமாக இடம்பெற்று வருவதாகவும் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகள் இடம்பெற்றிருப்பதை காணலாம். பாட்டிலி சாம்பிக்கு ரணவக்க இன்னும் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பவத்து தொடர்புடைய நபர்கள் குறித்தான செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வந்திருக்கிறது. ஜஹரானின் குழுவுக்கு புதிய தலைவர் சியான், நடவடிக்கை அவசியம் என்கிறார் சாம்பிக்கு ரணவக்க என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிட்டிருக்கிறது. பயங்கரவாதி சஹரானின் குழுவுக்கு சியான் எனும் புதிய தலைவர் தற்போது கல்முனை பகுதியில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வழக்கில் இருந்து அண்மையில் விடுதலையான 9 பேரில் ஒரு சிலர் இந்த குழுவில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் இதை அலட்சியப்படுத்தக்கூடாது, ஆரம்பத்திலேயே இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இல்லையேல் எதிர்காலத்தில் மிக மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டும் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பாட்டிலி சாம்பிக்கு ரணவக்க நேற்று தினம் அவருடைய கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான தகவல் இன்றைய தினம் லங்கா தீப பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கின்ற முக்கியமான செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய லங்கா தீப பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி வருகிறது. கல் அங்குரு கணுதேனு ஹிதபு எமத்திலா எக் லொக்கோ தா

அந்த ஆணைக்குழு தற்போது விசாரணைகளை துரிதப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதற்கு அமைவாகத்தான் தற்போது முன்னாள் அமைச்சரோடு இந்த அந்த காலப்பகுதியில் அதிகாரிகளாக இருந்த 10 பேர் இன்றைய தினம் இந்த ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்ற விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காலம் ஜனாதிபதி ஆணைக்குழுடைய அதிகாரி ஒருவர் லங்காதீப் பத்திரிகை தகவலை தெரிவித்திருப்பதாக இன்றைய லங்காதீப் பத்திரிகை செய்தி தந்திருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இந்த குற்றச்சாட்டினுடைய குற்றப்பத்திரிகை வாசிக்கும் நடவடிக்கையும் தற்போது ஆரம்பமாக இருக்கிறது. எனவே லக்விஜய அந்த கணக்கினுடைய பிரதான அதிகாரியிடமும் வாக்குமூலம் பெறப்பட போவதாகவும் செய்தி முக்கியமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். எனவே அந்த அடிப்படையில் முன்னாள் எரிசக்தி அமைச்சர்கள் அமைச்சின் செயலாளர்கள் லக்விஜய நிலக்கரி நிறுவனத்தினுடைய பிரதானிகள் விலை கொள்முதல் பிரிவினுடைய ஆணைக்குழுவின் அதிகாரிகள் அதேபோல கப்பல் நிறுவனத்தினுடைய கூட்டுத்தாபனத்தினுடைய அதிகாரிகளுடைய பலரிடம் இவ்வாறு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2009 முதல் இதுவரை இடம்பெற்ற இந்த நிலக்கரி இறக்கமை தொடர்பான விடயங்களின் போது இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற மோசடிகள் தொடர்பான விடயங்களை கண்டறிவதற்காகவே இந்த ஜனாதிபதி ஆணைக்குழு அமைக்கப்பட்டு விசாரணைகள் துரிதப்படுத்தப்படுகிறது. எனவே இன்றைய தினம் அவ்வாறான 10 பேர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் விசாரணைக்கு என்பதும் முக்கியமான செய்தி. அடுத்து இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற இன்னமொரு செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். விதுசன் மரண விசாரணை மாகாண சிஐடிக்கு மாற்றம் என்பதாக தமிழன் பத்திரிகை தலைப்பிட்டிருக்கின்றது. மட்டக்களப்பு இருதயபுரம் பகுதியைச் சேர்ந்த சந்திரகுமார் விதுசன் என்ற 21 வயது தமிழ் இளைஞன் கடந்த 2021 ஜூன் மாதம் போலீஸ் காவலில் இருந்தபோது மரணமடைந்த சம்பவம் தொடர்பான விசாரணை கிழக்கு மாகாண குற்றப்புலனாய்வுத்துறைக்கு மாற்றப்பட உள்ளதாக சிறை சட்டத்தரணி சுகாஸ் தெரிவித்திருக்கின்றார். விதுசன் மரணம் தொடர்பான வழக்கு நேற்று திங்கட்கிழமை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் இடம்பெற்ற நீதிபதி தர்ஷினி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டபோது இந்த நிலையில் விதுசனின் கடும் குடும்பம் சார்பாக சட்டத்தரணி சுகாஸ் ஆஜராகியிருந்த எனவே இந்த கடந்த 5 ஆண்டுகளாக இந்த வழக்கில் போலீசாருடைய விசாரணைகள் தொடர்பான விடயங்களை ஆராய்ந்த நிலையில் இப்போது அந்த விசாரணை சிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான தகவலாக தமிழர் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்று தினம் மற்றொரு செய்தியும் முக்கியமான செய்தி. பத்தேகம பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான 3 நபர்கள் இப்போது கைது செய்யப்பட்டிருப்பதான செய்திகளும் இன்றைய பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பான செய்திகளும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் பெண்ணொருவர் ஆணொருவர் உட்பட 2 பேர் கொல்லப்பட்டார்கள். அதேபோல் ஒரு பெண் காயமடைந்த நிலையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக இப்போது பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பத்தேகம துப்பாக்கிச் சூடு கரந்தெண்ணிய சுத்தாவின் பாதாள குழு துப்பாக்கிதாரியால் மேற்கொள்ளப்பட்டதா என்பதாக கேள்விக்குறியோடு இன்றைய தினம் அது தொடர்பான செய்தி இடம்பெற்றிருப்பதை காணலாம். இன்று தினம் செய்தி திவைன பத்திரிகையிலும் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். பத்திகம துவீத்வ காத்தனிய ஒத்து பெலு துணக் தெலே என்பதாக அந்த செய்திக்கு இன்று தினம் திவைன பத்திரிகையும் தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். பத்திகம பகுதியில் கார் ஒன்றில் வருகை தந்திருந்த இனந்தெரியாத துப்பாக்கிதாரியால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் முச்சக்கர வண்டியில் பயணித்த சாரதி உட்பட 2 கொல்லப்பட்ட நிலையில் குறித்த துப்பாக்கிச்சூடானது வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்று தலைவராகியுள்ள தென் பகுதியைச் சேர்ந்த பாதாள குழு தலைவர் என அறியப்படும் கரந்தெண்ணிய சுத்தாவின் பாதாள குழு துப்பாக்கிதாரியால் மேற்கொள்ளப்பட்டதையும் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். சம்பவம் தொடர்பில் இருந்த பெண்ணே சந்தேக நபரின் பிரதான இலக்காக இருந்ததோடு அவர் தற்போது கைது செய்யப்பட்டு வெளிசறை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள போதைப் பொருள் கடத்தல்காரர் என அறியப்படும் அவங்களே லொக்குப்பெட்டி என்பவரும் நெருங்கிய தொடர்பை பேணி வந்தவர் எனவும் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. எனவே போதைப்பொருள் குற்றச்சாட்டின் பேரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டதன் பின்னர் சில மாதங்களுக்கு முன்னர் பிணையில் விடுக்கப்பட்டிருந்த 47 வயதுடைய குடா விதானகி சுசிதா இரோஷினி எனும் கழு நோனி என்பவரை நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே அந்த அடிப்படையில் இந்த தற்போது வெளிசறை விசேட சிறைச்சாலை தடுத்து வைக்கப்பட்டுள்ள லொக்குப்பேட்டையின் போதைப்பொருள் வடிவமைப்புடன் தொடர்புடையவர் என தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதேவேளை மேற்படி குற்றச்சாட்டு தொடர்புடைய 3 சந்தேக நபர்கள் உதவி ஒத்தாசை வழங்கிய குற்றத்தின் பேரில் நேற்று முன்தினம் பத்தேகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெட்ரூட் பத்தைக்கு திரும்பும் சந்தி மற்றும் ஹல்பதொட்டர் ஆகிய பகுதியில் வைத்து எல்பிடி குற்றப்புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்டார்கள். அவரிடமிருந்து 16 கிராம்
170 மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் கார் ஒன்றும் சந்தேகத்திற்கு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. 22-23 வயதுடைய காவத்தை, பல்லிபெத்த மற்றும் இக்கடுவ ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த நபர்களே இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்த தகவல்களும் முக்கியமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து மேலும் பல செய்திகள் தொடர்பில் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம்.

அந்த வகையில் இந்த எரிபொருள் தொடர்பான பிரச்சனை இப்போது மிகப்பெரும் பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. அது தொடர்பான செய்திகளும் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. இன்றைய அருண பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு சொல்கிறது. சிக்குராதா வனவிட்ட விசுந்துமாக் நுழபினோத் ரட்டபுரா தெல் பெதீம நவத்வனவா பௌதுகளிக்க டெங்கிரத ஹிமியான்கே சங்கமேன் ரத்து எலீர் தெல் சானாதாரணேட்டு கேபினட் அனுமதி லெபுனா என்பதாக இன்னும் ஒரு தகவலும் இன்று தினம் அருண பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இருப்பதை காலம். எதிர்வரும் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையாகும் போது தங்களுடைய பிரச்சினைக்கு சரியான தீர்வு வழங்கப்படாவிட்டால் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய செயற்பாடுகள் மேற்கொள்ளாவிட்டால் நாடு முழுவதும் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளில் இருந்து முழுமையாக நீங்க உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தனியார் தாங்கி உரிமையாளர்கள் சங்கம் இவ்வாறு அறிவித்திருப்பதாக அந்த செய்திகள் பிரதானமாக இருப்பதை காலம். தங்களுக்கான எரிபொருள் விலையில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது, சுமை அதிகரித்திருக்கிறது, இந்த விலைக்கு விற்பனை செய்ய முடியாது, எங்களுக்கு விலை அதிகரிப்பு வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் இப்போது தங்களுக்கு வெள்ளிக்கிழமைக்கு முன்னர் தீர்வு ஒன்று வேண்டும் என்று அரசாங்கத்தை வலியுறுத்தி அவர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். இவ்வாறு இருக்க இந்த உலக சந்தையில் தற்போது காணப்படுகின்ற இந்த எரிபொருள் விலை அதிகரிப்பை அடிப்படையாக வைத்து ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் கம்பகா பொதுக்கூட்டத்தின் போது. அதாவது தற்போது உலக சந்தையில் கடந்த ஏப்ரல் மாதத்தை விடவும் அதிக அளவில் எரிபொருள் விலை அதிகரித்திருக்கிறது. கிட்டத்தட்ட பிராண்ட் ரக எரிபொருள் விலையானது $100 WTI விலையானது $96 கடந்து இப்போது விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே அந்த விலை அதிகரிப்பின் அடிப்படையில் இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரித்தால் அது பாரி அதிகரிப்பாக இருக்கும். எனவே அதற்காக மக்கள் மீது சுமையை கொடுக்காமல் நாங்கள் நிவாரண முறை ஒன்றை அறிமுகப்படுத்தப் போவதாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அண்மையில் கம்பாவில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தின் போது அறிவித்திருந்தார். 4,100 கோடி ரூபாய் பெறுமதியான மக்களுக்கான நிவாரண புதியை வழங்குகின்றது. அதாவது எரிபொருள் விலை அதிகரிப்பினுடைய ஒரு பகுதியினை அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதற்கு 4,100 கோடி ரூபாய் பெறுமதியான நிவாரண பேக்கேஜை வழங்குவதற்கான அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்யப்படும் என்று ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அண்மையில் கம்பகாவில் அறிவித்தார். எனவே அதற்கிணங்க ஜனாதிபதி நேற்றைய தினம் இந்த எரிபொருள் பேக்கேஜை அமைச்சரவையில் சமர்ப்பித்த நிலையில் அமைச்சரவை அதற்கு அனுமதி வழங்கியிருப்பதாக இன்றைய தினம் லங்காதி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். கோட்டி ஹாரதா சீயக்க இந்தன சாணையிட்ட கேபினட் அனுமதிய என்பதாக இன்றைய லங்காதி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. 4,100 கோடி ரூபாய் எரிபொருள் நிவாரணம் வழங்குவதற்கான அந்த பேக்கேஜுக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது. ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அவர்கள் தாக்கல் செய்த இந்த அமைச்சரவை பத்திரத்துக்கு நேற்றைய தினம் அமைச்சரவை அனுமதி வழங்கியிருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே இந்த நடவடிக்கையானது, இந்த எரிபொருள் பேக்கேஜ் ஆனது, நிவாரண நடவடிக்கையானது 4,100 கோடி ரூபாய் பெறுமதியான நிவாரணமானது எதிர்வரும் அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் ஆகிய 3 மாதங்களுக்கு எரிபொருள் நிவாரணம் வழங்குவதற்காக இந்த தொகை ஒதுக்கப்பட்டிருப்பதான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். எனவே உலக சந்தையில் தற்போது காணப்படுகின்ற இந்த எரிபொருள் விலை அதிகரிப்பானது அமெரிக்க ஈரான் யுத்தத்தினுடைய முக்கியமான விளைவாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அவதூறமான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கிறது. அது குறித்து நாங்கள் பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பாருகிறோம். அந்த வகையில் இந்த இப்போது இருக்கின்ற உலக நாடுகள் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த எரிபொருள் பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த யுத்தம், அதுவும் ஹோமுஸ் ஜலசந்தியை அண்மித்த பகுதியில் அதனை அடிப்படையாக வைத்து மேற்கொள்ளப்படுகின்ற யுத்தம் காரணமாக உலக அளவில் எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்பட்டு உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அது மிக முக்கியமாக இந்த வாரம் எரிபொருள் விலை அதிகரிப்புக்கான முக்கியமான காரணம் ஈரான் அமெரிக்காவுக்கு ஒரு யுத்த நிறுத்த யோசனை ஒன்றை முன்வைத்திருக்கிறது. அதனை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் யுத்தத்துக்கு வரப்போவதாக அவர்கள் தெரிவிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அந்த யுத்த நிறுத்த யோசனையை நிராகரித்திருக்கிறார். இந்த நிராகரிப்புக்கு அடிப்படையில் இப்போது உலக சந்தையில் நம்பிக்கையற்ற தன்மை உருவான நிலையில் இப்போது எரிபொருள் விலை மீண்டும் அதிகரித்திருக்கிறது. பிராண்ட் ரக எரிபொருளுடைய கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாயின் விலையானது $100 வரை அதிகரித்திருக்கிறது. அதேபோல அமெரிக்காவின் WTI எரிபொருள் விலையானது $96 வரை அதிகரித்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படும் நிலையில் அது தொடர்பாக ஈரானுடைய வெளிவகார ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்த ஒரு கருத்து இன்று தினம் முக்கியமான செய்தியாக திவாயின பத்திரிகை வந்திருக்கிறது. லோக வினாசிய எத்திகரண கெட்டுமக் புவாத் அபி செலன்னே ஈரான் விதேச அமைத்தி அமெரிக்கான ரூபவாணியை டக்கியாய் என்பதாக இன்றைய திவாயின பத்திரிகை தலைப்பெற்றுவதை காணலாம். உலக அழிவு ஏற்பட்டாலும் ஏற்படுகின்ற அளவிலான மோதல்கள் வந்தாலும் நாங்கள் சளைக்கப் போவதில்லை என்பதாக தெரிவித்திருக்கிறார். நீங்கள் சளைக்கப் போவதில்லை. உலகின் பல நாடுகள் இதன் காரணமாக பல்வேறு பிரச்சனைகள், அதிலும் குறிப்பாக மூன்றாம் உலக நாடுகள் பல்வேறு பிரச்சனை எதிர்கொண்டு வருகின்ற விட இதை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். அவர் தெரிவித்த முக்கியமான விவகாரம் யுத்தம் மீண்டும் ஆரம்பிக்கப்படுகின்ற எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதற்கு மூங்கொடுக்க தாம் தயாராக இருப்பதாகவும், எனவே இந்த விடயங்களை அது உலக அழிவுக்கான அழிவை ஏற்படுத்துகின்ற ஒரு யுத்தமாக இருந்தாலும் அதற்கு எந்த விதமான விடயமும் இல்லாமல் துணிச்சலோடு மூங்கொடுக்க தயாராக இருப்பதாக ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அபாஸ் அரக்ஜி அமெரிக்க தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய விசேட செவியின் போது இந்த தகவலை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம். எனவே அமெரிக்கா மீண்டும் எங்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தினால் அல்லது ஹோமஸ் மீது தாக்குதல் நடத்தினால் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் என்று ஈரான் தற்போது எச்சரிக்கை விடுத்திருக்கின்ற விடயங்கள் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அமெரிக்க ஜனாதிபதி ஒருபுறம் இந்த யோசனை நிராகரித்திருக்கிறார், மறுபக்கம் அமெரிக்க படைகள் தாக்குதலுக்கு தயாராகி வருகின்றன, மறுபக்கம் ஈரானும் பதில் தாக்குதல் தயாராகி வருகிறது. எனவே இந்த யுத்தம் இன்னும் கடந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பித்த இந்த யுத்தம் தொடர்ச்சியாக அதிகரித்து அதனுடைய தாக்கம் அந்த இரு நாடுகளுக்கு மாத்திரமல்ல உலகில் இந்த எரிபொருளை நம்பியிருக்கின்ற விநியோக கட்டமைப்பை நம்பியிருக்கின்ற சகல நாடுகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரித்தானியாவும் தற்போது இந்த எரிபொருள் விலை அதிகரிப்பு மையமாக கொண்டு கோட்டா முறைமை உள்ளிட்ட திட்டங்களுக்கு செல்வதற்கு எரிபொருளை விநியோகிக்கின்ற செயற்பாடு, குறிப்பாக அவர்கள் வாகனங்களை எதிர்வரும் சில நாட்களுக்கு 50 கிலோமீட்டர் என்ற மட்டுப்படுத்தப்பட்ட வேகத்தில் செலுத்துவதற்கான ஆணைகளை பிறப்பிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இப்போது உலக நாடுகள் பலவும் எரிபொருள் சிக்கலில் மிக முக்கியமான பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கின்றன, அந்த சிக்கலில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இலங்கையும் அந்த பிரச்சனைக்கு மூங்கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறதே. அந்த முழுமையான சுமையை மக்கள் மீது சுமத்தாது 4,100 கோடி ரூபாய் நிவாரணத்தை வழங்கி எதிர்வரும் 3 மாதங்களுக்கு மக்களுக்கு எரிபொருள் விலை அதிகரித்தாலும் அது பாரியளவு அதிகரிப்பு இல்லாமல் பார்த்துக் கொள்வதற்கான திட்டம் ஜனாதிபதி மேற்கொண்டிருப்பதாக அந்த செய்திகளை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். இவ்வாறு இருக்க உலகளவில் தற்போது அமெரிக்க ஈரான் யுத்தம் தொடர்பான விடயங்கள் பேசுபொருளாக மாறியிருக்க அமெரிக்கா இலங்கை கடற்படைக்கு சில ஆலோசனைகள் மற்றும் பயிற்சிகளை வழங்கி வருவதான செய்தி ஒன்று டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அமிட் US ஈரான் வார் US எம்பவர் ஸ்ரீலங்கன் நேவி ஃபார் நியூக்ளியர் டிடெக்ஷன் என்பதாக இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்க ஈரான் போருக்கு மத்தியில் அணுசக்தியை கண்டறி இலங்கை கடற்படைக்கு அமெரிக்கா வலுவூட்டல் செயற்பாடுகளை மேற்கொண்டு வருவதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை தலைப்பிடுகிறது. குறிப்பாக மேற்கு ஆசிய நெருக்கடியை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, கதிரியக்க பொருட்களும் இதில் உள்ளடக்கம் என்பதாக உப தலைப்பிட்டு இன்றைய தினம் இதனுடைய முக்கியமான செய்தியாக வருகிறது. மத்திய கிழக்கு பதற்றத்தை தொடர்ந்து இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் அமெரிக்க எரிசக்தி துறையின் அணுசக்தி கடத்தல் கண்டறிதல் மற்றும் தடுப்பிரிவு அதாவது NSDT மூலம் இலங்கை கடற்படையோடு இணைந்து 5 நாள் பயிற்சி பற்றி நடத்தியிருக்கிறது. அணுசக்தியை கடத்தலை கண்டறிவதற்கும் அதனை தடுப்பதற்குமான இலங்கையின் திறனை வலுப்படுத்துவதன் முக்கியமாக நோக்கமாக இருக்கிறது. தவறான நபர்களின் கைகளில் அணுசக்தி பொருட்கள் கிடைப்பது எந்த ஒரு தனிப்பட்ட நாட்டின் எல்லைகளையும் தாண்டி கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என அமெரிக்க தூதர் எரிக் மேயர் சுட்டிக்காட்டிய நிலையில்தான் இப்போது இலங்கைக்கும் தொடர்பான 5 நாள் பயிற்சி பற்றி ஒன்றை அமெரிக்கா நடத்தியிருப்பதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் தொடர்பான செய்தி முக்கியமான செய்தியாக பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். இதேபோல ஐநாவுடைய 81வது பொதுச்சபை கூட்டத்தொடர் தற்போது நியூயார்க்கில் இடம்பெற்று வருகிறது. இதில் அமைச்சர் விஜய் தேரத் தலைமையிலான குழுவினர் கலந்து கொண்டு அது தொடர்பான
இதனை கடந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அதன் போது வெளிவகார அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பான செய்தி இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையிலும் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அதே போல இன்றைய தினம் டெய்லி நியூஸ் பத்திரிகையிலும் டெய்லி மிரர் பத்திரிகையுடைய பிரதானமான தலைப்புச் செய்திகளாக அந்த செய்திகள் காணலாம். என அந்த அடிப்படையில் ஃபாரின் மினிஸ்டர் அட்ரஸ் யூஎன் ஜெனரல் அசம்பிளி, வெஸ்ட் ஏசியா கிரைசிஸ், ஸ்ரீலங்கா சீக்ஸ் அத்ரினஸ் டு இன்டர்நேஷனல் லோ பை ஆல் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி அந்த செய்தி பிரதானமாக இருப்பதை காணலாம். மேற்கு ஆசிய நெருக்கடி சர்வதேச சட்டத்தை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்பதாக அவர் வலியுறுத்தியிருப்பதாக இன்றைய டெய்லி மிரர் மற்றும் டெய்லி நியூஸ் பத்திரிகையில் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி அந்த தலைப்பை ஏற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் சர்வதேச சட்டத்தை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் அமைச்சர் முன்வைத்திருப்பதாக செய்தி தொடர்கிறது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் ஆற்றிய கண்ணி உரையில் வெளிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் மேற்கு ஆசியாவில் ஏற்படும் மோதல்கள் மற்றும் அதனால் அந்த பிராந்தியத்திற்கும் அப்பால் ஏற்படும் பாரிய இழப்புகள் குறித்து இலங்கை ஆழ்ந்த கவலையை அடைவதாக தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச மனிதநேய சட்டம் உட்பட சர்வதேச சட்டங்களை அனைத்து தரப்பினரும் பின்பற்ற வேண்டும் என்றும் மதிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். அமைதியை ஏற்படுத்த உரையாடல் மற்றும் பேச்சுவார்த்தை மட்டுமே ஒரே வழி என்பதை இலங்கை மீண்டும் உறுதிப்படுத்துவதாகவும் அமைச்சர் அங்கு சுட்டிக்காட்டியிருப்பது நாங்கள் பார்க்கலாம். அரசியல் பதற்றங்கள் மற்றும் புவிசார் அரசியல் பதற்றங்கள் மற்றும் அணுசக்தி பெருக்கம் அதிகரித்து வரும் இக்காலகட்டத்தில் அத்தகைய ஆயுதங்களை முற்றிலுமாக அழிப்பது மட்டுமே அவற்றுக்கு எதிரான ஒரே உண்மையான பாதுகாப்பு என்பதில் இலங்கை உறுதியாக நம்புகிறது என்பதாகவும் அமைச்சர் இங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறார். இவ்வாண்டின் பொது விவாதத்தின் கருப்பொருளான நம்பிக்கையை மீட்டெடுத்தல், மாற்றத்தை நிர்வகித்தல், அனைவருக்கும் பயனளிக்கும் ஒரு ஐக்கிய நாடு என்பதை சுட்டிக்காட்டிய அவர் தீர்க்கப்படாத மோதல்கள், காலநிலை பேரழிவுகள் மற்றும் வளரும் ஏற்றத்தாழ்வுகள் காரணமாக சர்வதேச நிறுவனங்கள் மீதான நம்பிக்கை குறைந்து வருவதாகவும் அமைச்சர் இங்கே சுட்டிக்காட்டியிருப்பது நாங்கள் காணலாம். எனவே இந்த இடம்பெறுகின்ற இந்த நடவடிக்கை குறித்து குறிப்பாக மேற்கு ஆசிய மோதல்கள் உலக நாடுகளின் பல தாக்கங்களை ஏற்படுத்தி வருகிறது. எனவே இந்த அவர்கள் சர்வதேச சட்டங்களை பின்பற்றும் அதேவேளை பேச்சுவார்த்தையினூடாக தீர்வுகள் வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் விஜித் ஹேரத் அவர்கள் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான தகவல், நேற்று தினம் இடம்பெற்ற போராட்டங்கள் தொடர்பான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகின்ற செய்தி, திலீபனின் சிலை அகற்றலை கண்டித்து வடகிழக்கில் போராட்டங்கள் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. யாழ் நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவு தூபியில் வைக்கப்பட்டிருந்த உருவச்சிலை போலீசாரால் அகற்றப்பட்டமையை கண்டித்தும் தியாக தீபம் திலீபனின் உருவச்சிலையை மீளவும் உரிய இடத்தில் உடனடியாக வைக்குமாறு கோரியும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டுள்ள சங்கத்தின் ஏற்பாட்டில் 8 மாவட்டங்களிலும் நேற்று பிற்பகல் 2 மணிக்கு கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக போதும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், அரசியல்வாதிகள், மத தலைவர்கள், சிவில் அமைப்பின் பிரதிநிதிகள் என்று பலரும் பங்கேற்றிருந்ததோடு ஜனாதிபதி அன்ருகுமார் சசாநாயக்கவின் அரசாங்கத்துக்கு எதிராகவும் போலீசாருக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பியதாகவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் இவ்வாறான கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இவ்வாறு இருக்க நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் தெரிவித்த ஒரு கருத்து இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெறுகிறது. தமிழரசு கட்சி மீது சேறு பூசினால் இரட்டை வேடங்களை அம்பலப்படுத்துவோம், யாழ் மாநகரசபை முதல்வர் வி மதிவதனி என்பதாக இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தியாக தீபத்தின் சிலை அகற்றப்பட்ட விவகாரத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் மீதும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்ந்தும் சேறு பூசல்களில் ஈடுபட்டால் அவர்களின் இரட்டை வேடங்களை அம்பலப்படுத்துவோம் என யாழ் மாநகரசபை முதல்வர் வி மதிவதனி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். யாழ் மாநகரசபையில் இடம்பெற்ற இந்த விசேடமான ஊடக சந்திப்பில் அந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நல்லூர் நினைவாலயத்திலிருந்து தியாக தீபம் சிலை நேற்று முன்தினம் யாழ் போலீசாரினால் பெயர்த்து எடுத்து செல்லப்பட்டது. இச்சம்பவத்திற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் மற்றும் மாநகரசபை முதல்வர் உள்ளிட்டோரை காரணம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் கஜேந்திரன் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இது தொடர்பாக யாழ் மாநகர முதல்வர் வி மதிவதனி, பிரதி முதல்வர் இமானுவேல் தயாளன் மற்றும் மாநகரசபை உறுப்பினர் மயூரன் ஆகியோர் இணைந்து யாழ் மாநகர சபை விசேட ஊடகவியல் சந்திப்பு நடத்தியிருந்தார்கள். அதன்போது அந்த விடயங்கள் கூறப்பட்டன. அதில் அவர்கள் கூறுகின்ற போது
தியாக தீபத்தின் நினைவேந்தர் நிகழ்வில் சிலை வைப்பதற்கான அனுமதியை சிலையை அங்கு அமைத்த பின்னரே கடிதம் மூலம் கோரியிருந்தார்கள். தியாக தீபத்தின் நினைவேந்தல் நிகழ்வுகள் தமிழ் மக்களின் உணவு சார்ந்த விடயம் என்பதால் எனவே அதனை பொருட்படுத்தாமல் கட்சியிடம் கலந்துரையாடி அனுமதி வழங்கியிருந்தோம். அந்த கோரிக்கை கடிதத்திலும் கூட தற்காலிகமாக சிலையை வைப்பதற்கே அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. அதற்கு சபையின் ஒரு சிலரை தவிர ஏனைய அனைவரதும் ஆதரவும் அனுமதியும் வழங்கப்பட்டிருந்தது. இதன் பின்னர் சிலை வைக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக போலீசார் எங்களிடமும் வந்து சில விடயங்களை கேட்டறிந்து கொண்டார்கள். அதேபோன்று சபையின் அனுமதி கோரி கடிதம் வழங்கிய உறுப்பினரிடமும் விளக்கம் கேட்கப்பட்டிருந்தது. இவ்வாறு நிலையில் நிறைவேந்தல் நிகழ்வுகள் 26ஆம் திகதியுடன் நிறைவேந்தையடுத்து சிலை தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆனாலும் அவர்கள் அந்த விடயத்தை பொருட்படுத்தாமல் இருந்த நிலையில் அங்கு வந்த போலீசார் சிலையை அகற்றி சென்றிருப்பதாகவும் யாழ் மாநகர முதல்வர் வி மதிவதனி தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த சிலையை வைப்பதற்கு 26ஆம் திகதி வரை மாத்திரமே அனுமதி கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த கோரி கடிதத்தை யாழ் மாநகர சபை முன்வைத்திருக்கிறது. எனவே 26ஆம் திகதி அனுமதி வழங்கப்பட்டது. எனவே அதற்கு பின்னரும் இது தொடர்பாக யாழ் மாநகர சபையினால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டது. 26ஆம் திகதியோடு இந்த அனுமதி நிறைவடைகிறதாக அவர்கள் அந்த விடயத்தை கோரியிருந்த அறிவித்திருந்த போதிலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அத்தொடர்பாக எந்த கவனத்தையும் எடுக்காத நிலையில்தான் போலீசார் இந்த சிலையை அகற்றியிருக்கிறார்கள். அனுமதி வழங்கப்பட்டது 26ஆம் திகதி வரை மாத்திரமே. எனவே அதற்கு பின்னர் அந்த சிலை அங்கு வைப்பதில் அனுமதி இல்லை என்பதாக தெரிவித்துதான் போலீசார் அகற்றியிருக்கிறார்கள். எனவே இந்த சிலையை வைப்பதற்கான அனுமதி கோரப்பட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த விடயத்தில் அந்த 26ஆம் திகதி வரை மாத்திரம்தான் அனுமதி இருக்கிறது என்ற விடயத்தில் அவர்கள் கவனம் செலுத்தவில்லை. அதன் விளைவுகள் தான் இந்த பிரச்சினை காரணமே தவிர தமிழரசு கட்சி அல்ல என்பதாக நேற்று தினம் மதிவதனி இந்த ஊடக சந்திப்பில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலதிக செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: முழுவதும் வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிருக்கிறோம். அந்த வகையில் பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தமிழ் நாங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினமின பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற செய்தி, கோச்சி அல்லான் பிம்மேகிய யத்ருபேதி லைட் கனுவே கெட்டை புதுன் தேதனா மருட்ட மாவட்ட பரபத்தலா என்பதாக இன்று தினம் தினமின பத்திரிகை செய்திக்கு தலைப்பெற்ற காலம். குளியாப்பிட்டி மாதம்பே பிரதான வீதியில் கருக்குவ சந்தி என்ற பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் மற்றும் இரு மகன்கள் பயணம் செய்த மோட்டார் சைக்கிள் அருகில் இருந்த மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் அந்த சம்பவ இடத்திலேயே இந்த இரு பிள்ளைகளும் உயிரிழந்திருக்கிறார்கள். தாய் படுகாயமடைந்த நிலையில் இப்போது சிகிச்சை பெற்று வருகிறார் என்பதும் முக்கியமான செய்தி. குறிப்பாக ரயிலுக்கு நேரமாகிவிட்டது என்பதாக தெரிவித்து அதிகமான வேகத்தில் இந்த மோட்டார் சைக்கிளில் தன்னுடைய சகோதரரையும் தாயையும் ஏற்றிக் கொண்டு நபர் சென்றிருக்கின்றார். அதன் பின்னர் கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் அருகிருந்த மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் அந்த இருவருமே பலியாகிறார்கள். தாய் தற்போது படுகாயமுள்ள நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காரணம் இவ்வாறு இருக்க இன்றைய தினம் தினமின பத்திரிகையில் மற்றும் ஒரு பிரதான தலைப்பும் வருகிறது. வெரதி கலோத் லக்குனு கெப்பை ரிய அணத்துரு ஆவமக்கரான் நவ கிரமவேதையாக் நியம வியாபித்திய அக்டோபரையே மந்திரு நீத்தியாத் ஹேட்டசிட்ட கிரியாத்மகா என்பதாக தினமின பத்திரிகை தலைப்பெற்றுவதாக காணலாம். பிழை செய்தால் சாரதிகளுக்கான புள்ளிகள் குறைக்கின்ற செயற்பாடு அமலுக்கு வருகிறது அக்டோபர் மாதம் என்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. எனவே அதனுடைய சட்ட ரீதியான நடவடிக்கை எதுவரும் மார்ச் மாதம் 31ஆம் தேதி முதல் ஆரம்பமாக போவதாகவும் அமைச்சர் ரத்னாயக்கர் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்திருந்தார். இலங்கையில் சாரதிகளுக்கான குறைப்பு புள்ளி முறைமை முன்னோடி திட்டம் ஆரம்பம் என்பதாக தினகரன் பத்திரிகையும் கொள்கிறது. இலங்கையின் பொது போக்குவரத்து சேவையின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் தேசிய போக்குவரத்து செயல்திட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்படும் சீர்திருத்தங்களில் ஒரு பகுதியாக போக்குவரத்து விதிகளை மீறும் அனைத்து சாரதிகளுக்குமான சாரதி குறைப்பு புள்ளி முறைமை அறிமுகப்படுத்தப்படவிருக்கின்றது. போக்குவரத்தின் பாதுகாப்புக்காக எடுக்கப்பட்டுள்ள இந்த தேசிய திட்டத்தை பற்றிய விசேட செய்தி சந்திப்பும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க தலைமையில் நேற்று பத்திரமலையில் கொசுவதில் அமைந்துள்ள மகமெதுர அமைச்சு கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்றது. இதன் போதே இந்த முன்னோடி திட்டம் 2026 அக்டோபர் 1ஆம் தேதி முதல் 2027 மார்ச் மாதம் வரை 6 மாத காலத்துக்கு செயற்படுத்தப்பட உள்ளதோடு இந்த 6 மாத காலத்தில் சாரதிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த இது புதிய பாதுகாப்பு நிறுவனம் தங்களை தகவமைத்துக் கொள்வதற்கான அவகாசம் வழங்கப்படும். அதன் பின்னர் ஏற்வரும் 2027 மார்ச் மாதம் 31ஆம் தேதியிலிருந்து இதனை சட்டமாக அமல்படுத்த நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காணலாம். இதேபோல கொழும்பின் ஏனைய பல பகுதிகளுக்கும் இன்றைய தினம் 121 மெட்ரோ பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட வருகின்றன. இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. கொழும்பில் மெட்ரோ பஸ் சேவை விரிவாக்கம் இன்று முதல் விசேட சேவைகள் என்பதாக தினகரன் பத்திரிகை சுட்டிக்காட்டியிருக்கிறது. மெட்ரோ பஸ் சேவை இன்று முதல் கொழும்பு நகரம் முழுவதும் விரைவுபடுத்தப்பட உள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதியின் முன்முயற்சியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் இத்திட்டத்தின் ஊடாக மொத்தம் 121 பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் விமல் ரத்நாயக்க நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். வீதி பாதுகாப்பை மேம்படுத்தல் மற்றும் பொது போக்குவரத்து சேவையை வலுப்படுத்துவது தொடர்பில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் மேலும் சில விடயங்களை அவர் கூறுகின்றார். கொழும்பு நகரில் தனியார் வாகனங்களின் பயன்பாட்டை குறைத்து அதிகளவான மக்கள் பொது போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்துவதை ஊக்குவிப்பதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் என அவர் தெரிவித்திருக்கின்றார். சிரமமின்றி திட்டமிட்ட நேர அட்டவணைக்கு அமைய பஸ் சேவைகளை பயன்படுத்துவதற்கான சூழலை உருவாக்குவது மற்றொரு நோக்கமாகும். பஸ்களுக்கான முன்னுரிமை பாதை முறைமை இதற்கு முன்னரும் இலங்கை போலீசார் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்த போதிலும் பல்வேறு காரணங்களால் அதனை தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்த முடியாமல் போனது. இந்நிலையில் மெட்ரோ பஸ் சேவையின் ஊடாக ஒழுங்குபடுத்தப்பட்ட முறைமையில் பஸ்களுக்கான முன்னுரிமை பாதை முறைமை நடைமுறைப்படுத்தப்படும். நாளை முதல் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட போவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே மெட்ரோ பஸ் சேவை 121 பஸ்கள் இன்று கொழும்பினுடைய 7 வழித்தடங்களில் பல பாதைகளில் இந்த போக்குவரத்து சேவைக்காக ஈடுபடுத்தப்படவிருப்பதாகவும் அமல்படுத்தப்பட போவதாகவும் அமைச்சர் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்த விடயங்களும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து தினமின பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி வருகிறது. திட்வா குனாட்டுவின் பசு கொழம்பின் கம்பலொட்ட தும்ரிய தாவணிய தெவிடுதா அரம்பே என்பதாக இன்றைய தினம் தினமென பத்திரிகை தலைப்பெற்றுள்ள காலம். திட்வா சூறாவளியின் பின்னர் சேதமடைந்த கொழும்பிலிருந்து கம்பளை வரையான ரயில் பாதை புனரமைக்கப்பட்டு ரயில் சேவை எதிர்வரும் இரண்டாம் தேதி முறை மீள ஆரம்பிப்பதாகவும் அந்த செய்திகளும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கொழும்பு கோட்டை பேராதனை கம்பளை புகரி சேவை அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் ஆரம்பமாவதாகவும் இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. கொழும்பு கோட்டை பேராதனை கம்பளை இடையிலான புகையிரத சேவை எதிர்வரும் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக புகையிரத திணைக்களம் தெரிவிக்கிறது. தித்வா புயல் தாக்கத்தினால் ரம்புக்கணை கம்பளை வரையிலான புகையிரத பாதையில் 103 இடங்கள் சேதமடைந்திருந்தன. இவற்றில் 36 பகுதிகள் மண்சரிவானத்தினால் பாதிக்கப்பட்டன. தொடர்ச்சியான புனரமைப்புகளை தொடர்ந்து கொழும்பு கோட்டை பேராதனை கம்பளை இடையிலான புகையிரத சேவை எதிர்வரும் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதும் கொழும்பு பதுளை வரையிலான புகையிரத சேவை அடுத்த ஆண்டுக்குள் முழுமையாக ஆரம்பிப்பதற்கும் உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக புகையிரத திணைக்களம் தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்திகளும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். எனவே இரண்டாம் தேதி முதல் கொழும்பு கோட்டையிலிருந்து பேராதனை வரையான கம்பளை வரையான இந்த போக்குவரத்து நடவடிக்கை ஆரம்பிக்கப்படவிருக்கின்ற செய்திகளும் முக்கியமாக இருப்பதை காணலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி, அஸ்வசம திட்டத்தின் புதிய பயனாளிகள் பட்டியலை வெளியிட நடவடிக்கை என்பதாக இன்னும் ஒரு செய்தியும் தினகரன் பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. அஸ்வசம திட்டத்தின் கீழ் புதிய சுற்று பயனாளிகளை தேர்ந்தெடுக்கும் பணி தற்போது நிறைவேறியிருப்பதாக கிராம அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமுதாய அபிவிருத்தி அமைச்சர் உபாலி பணிலேயே தெரிவித்திருக்கின்றார். புதிய பட்டியல் அடுத்த சில வாரங்களில் வெளியிடப்படும் என்றும் யார் வேண்டுமானாலும் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இன்று தினம் தினகரன் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல டெங்கு தொற்று தொடர்பில் மக்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும் என்ற தினம் தினக்குரல் பத்திரிகைகள் தொடர்பான செய்தி ஒன்று விடப்படுகிறது. 100,000 கடந்த டெங்கு நோயாளர்கள் சுகாதார பிரிவினர் எச்சரிக்கை என்பதாக இன்னும் ஒரு தகவல் வந்திருக்கிறது. நாட்டில் இந்த ஆண்டில் இதுவரையான பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 100,000 கடந்திருக்கிறது. தேசிய டெங்கு கட்டுப்பாடு பிரிவு இந்த விடயத்தை கூறுகிறது. வெளியிடப்பட்டுள்ள அண்மைய கண்காணிப்பு தரவுகளின்படி செப்டம்பர் 27 தேதி வரையான காலப்பகுதி வரை இந்த டெங்கு தொடர்பான விடயங்கள் மொத்தம் 100,127 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியிருக்கிறார்கள். செப்டம்பர் மாதத்தில் 27 தேதி வரை 4,637 நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருக்கிறார்கள். முன்னர் ஆகஸ்ட் மாதத்தில் 10,155 நோயாளர்களும் ஜூலை மாதத்தில் அதிகபட்சமாக 29,964 நோயாளர்களும் பதிவாகியிருந்தார்கள். எனவே தொடர்ந்தும் டெங்கு குறித்து மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. அடுத்து இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைமைச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். ஜேவிபி பாஜக பரஸ்பரம் நம்பிக்கை, அகதிகள், மீனவர்கள், புலம்பெயர் மக்கள், இந்து கோவில்கள் சம்பந்தமாக கருத்து பரிமாற்றம், வானதி சீனிவாசன் தகவல் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருக்கின்றது. இலங்கையின் ஆளும் தரப்பான மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இந்தியாவின் ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையிலான நடைபெற்ற கருத்து பரிமாற்றத்தில் பரஸ்பர நம்பிக்கை ஏற்பட்டிருப்பதாக அக்கட்சியின் ஆந்திர மாநில இணை பொறுப்பாளரும் தமிழகத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் தெரிவித்திருக்கின்றார். தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகள் மீண்டும் தமது சொந்த இடங்களுக்கு திரும்புதல், இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் மக்களுடனான ஊடாட்டம், இந்திய இலங்கை மீனவர்கள் இடையில் தொடரும் பிரச்சினைகள் மற்றும் தமிழ் மக்கள் வாழும் பகுதிகளில் காணப்படுகின்ற இந்து கோவில்கள் ஆக்கிரமிக்கப்படுதல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் கருத்துக்கள் பரிமாற்றப்பட்ட நிலையில் இருநாட்டு அரசாங்க மட்டத்தில் அவ்விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் முன்னெடுப்பது குறித்தும் இணக்கப்பாடு எட்டப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். புதுடெல்லிக்கு விஜயம் செய்துள்ள ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தலைமையிலான குழுவினருக்கும் பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நவீன் தலைமையிலான குழுவினருக்கும் இடையே சந்திப்பு நேற்று நடைபெற்றதோடு பாஜகவின் குழுவில் இருந்தவர்கள்தான் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று நம் பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணவில்லை. இந்த சந்திப்பின் போதும் பல முக்கியமான விடயங்கள் பேசப்பட்டதாக வானதி சீனிவாசன் தெரிவிக்கின்றார். பாரதத்தின் ஆளும் கட்சியான பாஜக இணைய நாடுகளில் உள்ள ஆளும் கட்சிகளோடு இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் தான் இலங்கையின் ஆளும் கட்சியான ஜேவிபியின் பொதுச் செயலாளர் தலைமையிலான குழுவினரை டெல்லிக்கு அழைத்து பரஸ்பர கருத்து பரிமாற்றங்களையும் சந்திப்புகளையும் நடத்தி வருகின்றது. அந்த வகையில் இலங்கையின் ஆளும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு புதிய கட்சி ஒன்றுக்கு தமிழ் மக்கள் உடனங்களாக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் தமிழ் மக்களுடனான ஊடாட்டம் எப்படி இருக்கிறது என்பது தொடர்பிலான எமது கருத்து பரிமாற்றம் ஆரம்பமாகியிருக்கிறது. அச்சமயத்தில் ஜேபியின் பொதுச் செயலாளர் தலைமையிலான குழுவினர் புதிய அரசாங்கம் கல்விக் கொள்கைகளை மறுசீரமைத்து வருகிறது. அத்துடன் பாடத்திட்ட மறுசீரமைப்புகள் மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் தமிழ் சிங்கள மொழிகளை கற்பது, இணைப்பு மொழியான ஆங்கிலத்தை கற்பது அனைத்து மாணவர்களுக்கும் அவசியமான விடயமாக முன்னெடுப்பதற்கும் திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். இடம்பெற்றதாகவும் வானதி சீனிவாசன் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை. தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் எண்டிக்ரோசிவ். கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும் அகன்று செல்.
1: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: பொருளாதார மேம்பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்முதல் செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி அக்ரோ மொமெண்டம்.
4: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமான காலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தொடர்ந்து பொழுது குலங்கள் வழக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் நிகழ்ச்சியோடு இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் இனிமையான பாடல்களோடு இன்றைய நாள் அப்படியே நகரப்போகிறது. பாதை விபரங்களை பார்க்கும்போது காலி வீதி கொல்லிப்பிட்டி மற்றும் வெள்ளவத்தை தெஹிவலை சந்திப்புகள் நோக்கி செல்லும் பாதைகள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது வாகன நெரிசலாகத்தான் காணப்படுகிறது. அதே போல பேஸ்லைன் வீதி, அதேபோல பொரளை, தெமட்டகோட மற்றும் கிருளப்பனை பகுதிகளில் வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல ஹெவலோக் ரோடு, அதே போல ஹை லெவல் பாதை விபரம் நாவல நுகேகூட பகுதியிலிருந்து கொழும்பு நோக்கி வரும் பாதைகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகவே காணப்படுகிறது. அதே போல யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை, பஸ் நிலையம் மற்றும் பிரதான சந்தை பகுதியில் சுற்றியுள்ள வீதிகளில் இப்பொழுதும் வாகன நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது. அதே போல நல்லூர் மற்றும் கல்மீங்காடு திசையிலிருந்து நகரத்துக்கு நுழையும் பாதைகள் மிதமான போக்குவரத்து இருக்கிறது. அந்த பாதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல ஸ்டான்லி வீதி பார்க்கும்போது வர்த்தக நிலையங்கள் மற்றும் பாடசாலை இயங்கி வரும் காரணமாக இப்போது காலை வீடுகள் அதிகமாக டிராபிக்காக இருந்தது, இப்போது கொஞ்சம் குறைந்து கொண்டிருக்கிறது. சரி, இது பற்றிய விவரங்களும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நேற்று தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சுப்பிரி தன சாம்பத்த லோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 1032 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து யூ, வெற்றி இலக்கங்கள் 0, 1, 5, 4, 9, 0. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து யூ, வெற்றி இலக்கங்கள் 0, 1, 5, 4, 9, 0. நேற்றைய நாளில் 40,49,620 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 3,13,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட் இழப்புக்கான சுப்பிரிதான சிவப்பு நிற லொத்தட்டிகிரனை இன்றே கொணவு செய்யுங்கள். அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயசாம்பத்த லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 506 சீட் இழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து யூ, வெற்றி இலக்கங்கள் 5, 4, 9, 0. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து யூ, வெற்றி இலக்கங்கள் 5, 4, 9, 0. நேற்றைய நாளில் 250,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 25 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 67,68,280 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து மஞ்சள் நிற ஜாயசம்பத்தால் தட்டிக்கிடனை இன்று கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 3,124 சீட்டிலப்பு வாரத்துக்கான அத கோடி பதிலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கியூ, வெற்றி இலக்கங்கள் 2, 19, 69, 70. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ, வெற்றி இலக்கங்கள் 2, 19, 69, 70. நேற்றைய நாளில் மொத்தமாக பார்க்கும்போது 200,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 82,16,960 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,38,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட் இழப்புக்கான கருநீல நிற அத கோடிபதி அச்சிடப்பட்ட லொத்தட்டிகிரல் அது DLV ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லொத்தட்டிகிரனை இன்றே கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 5,010 சீட்டிலப்பு வாரத்துக்கான ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக மிதுன ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 2, 44, 47, 50. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மிதுனம் தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 2, 44, 47, 50. நேற்றைய நாளில் 1,60,66,880 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 38,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான சிவப்பு நிற ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்ட லொத்தட்டிகிறது DLV ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லொத்தட்டிகிறனை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சூப்பர் பால்லத்திற்கான வெற்றி முடிவுகள் இது 3298 சீட்ல வார்த்தைக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 4, 6, 15, 27 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 4, 6, 15, 27 சூப்பர்கேஸ் சீட் லெப் மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 8, 6, 9, 1, 7 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் சூப்பர்கேஸ் சீட் லெப் மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 8, 6, 9, 1, 7 நேற்று நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது 2 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது மொத்தமாக 80,83,120 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,11,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்லப்புக்கான இள நீல நிற சூப்பர் பால் அச்சிடப்பட்டுள்ள திட்டிகள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் திட்டிகளினை இன்று கொள்ளனவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள் 5,459 சீட்லப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்கள் 23, 36, 63, 80 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்கள் 23, 36, 63, 80 லக்கி சான்ஸ் சீட் லிப் மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 8, 4, 7, 3, 3 லக்கி சான்ஸ் சீட் லிப் மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 8, 4, 7, 3, 3 நேற்றைய நாளில் 2 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 70,14,160 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,39,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்லிப்புக்கான பச்சை நிற சனிதா அச்சிடப்பட்டுள்ள லொத்தட்டிகள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லொத்தட்டிகளை இன்று கொள்ளனவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கப்ரிக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் 2,474 சீட்டிலப்பு வார்த்தைக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜே சூப்பர் இலக்கம் 8 வெற்றி இலக்கங்கள் 4, 16, 19, 39 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே சூப்பர் இலக்கம் 8 வெற்றி இலக்கங்கள் 4, 16, 19, 39 நேற்றைய நாளில் 2 லட்சம் பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,42,86,640 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த கோடிபதி பரிசாக 37,45,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்லப்புக்கான இளஞ்சிவப்பு நிற கப்ருக்கு ஆச்சரியப்பட்டுள்ள திட்டிகள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் திட்டிகளினை இன்று கொள்ளனவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிரலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிரலத்திற்கான வெற்றி முடிவுகள் 2, 20, 32 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 1,128 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் 2, 20, 32 நேற்று நாளில் 2 லட்சம் பரிசுகள் 12 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 43,54,600 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலப்புக்கான ஊதானிர சசிரி அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்தட்டிகளினை இன்று கொள்ளனவு செய்யுங்கள். இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம் உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
5: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு? பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.

0: வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 நிலை வரிசையில் அதே போன்று நீங்கள் www.vasantham.fm.in என்ற இணையதளம் சென்னை நீங்கள் ஒன்றில் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். நிறைய சொந்தங்கள் வீட்டில இருந்து தான் கிளம்பி இருப்பீங்க, வீட்டில நிறைய சொந்தங்கள் வேலைகளை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருப்பீங்க, வீட்டுல எல்லாம் போட்டு பொருட்கள் அந்த திட்டத்தில் கிடக்குது பாருங்க, ஏசி கொண்டே வேலை செய்வீங்க, அப்படி எல்லாம் திட்டாதீங்க, பாவம் தானே. சரி ஓகே, பாடல் நல்ல பாடல் தரன் அப்படியே கேட்டுக்கொண்டே நீங்கள் சுபதவசாக்களத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 440வது சீட் இழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக விருச்சிகம் தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 1, 3, 12. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ராசியாக விருச்சிகம் தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 1, 3, 12. சிறப்பு இலக்கங்களாக 8, 1, 9, 2. சிறப்பு இலக்கங்களாக 8, 1, 9, 2. நேற்றைய நாளில் 500,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 86,25,660 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 4,566 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஃப். வெற்றி இலக்கங்கள் 4, 36, 73, 80. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து எஃப். வெற்றி இலக்கங்கள் 4, 36, 73, 80. நேற்றைய நாளில் 2,50,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 86,65,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,55,99,192 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மகாஜன சம்பதளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மகாஜன சம்பதளத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வி. வெற்றி இலக்கங்கள் 4, 6, 5, 6, 3, 0. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து வி. வெற்றி இலக்கங்கள் 4, 6, 5, 6, 3, 0. நேற்றைய நாளில் 25,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,17,85,640 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,82,19,744 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தனநிதான இலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,354 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 32, 63, 70, 76. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 32, 63, 70, 76. நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 54,55,960 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,72,48,845 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர்லத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,672 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வி. சூப்பர் இலக்கம் 13. வெற்றி இலக்கங்கள் 2, 6, 22, 24. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து வி. சூப்பர் இலக்கம் 13. வெற்றி இலக்கங்கள் 2, 6, 22, 24. நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 79,36,320 ரூபாய் பெறுவதையான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 30,82,142 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அந்த ஹனலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1633 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக கடகம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 9, 46, 51, 56. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக கடகம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 9, 46, 51, 56. நேற்றைய நாளில் சூப்பர் பரிசாக 40,87,264 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,23,42,684 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 30,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 899 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வி. வெற்றி இலக்கங்கள் 5, 6, 3, 0. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வி. வெற்றி இலக்கங்கள் 5, 6, 3, 0. நேற்று நாளில் 51,87,000 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 592 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வை. வெற்றி இலக்கங்கள் 6, 5, 5, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வை. வெற்றி இலக்கங்கள் 6, 5, 5, 8. நேற்றைய நாளில் 500,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 40 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 68,44,160 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய இலத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வைக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ யோசிக்கிறிய?
2: எப்படி சொல்ல?

0: இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 29 திகதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 10:32 மணியிலிருந்து 12 மணி வரை, ராகு காலம் மாலை

தரவு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் நன்மை, ரிஷபம் நற்சொல், மிதுனம் இன்பம், கடகம் தனம், சிம்மம் கோபம், கன்னி நிறைவு, துலாம் பரிவு, விருச்சிகம் மேன்மை, தனுசு செலவு, மகரம் சுகம், கும்பம் வெற்றி, மீனம் ஆதரவு. இவை இன்றைய நாள்.

0: புத்தம் புது காலைகள் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்துவது இது போன்ற பாடல்களை கேட்டுக்கொண்டே நாங்கள் இவ்வளவு தூரம் வேணாலும் போகலாம் இல்லையா? டிராஃபிக்கா இருந்தாலும் பரவாயில்லை, நின்று கேட்டுட்டு போகலாம். சரி, இடைக்கால பாடல்களில் அது போல இது போன்ற ஸ்பெஷலான பாடல்களுக்கு எப்போதுமே கொஞ்சம் மவுஸ் அதிகம் இல்லையா? நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போது 8:02.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது

0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்.
1: இன்றைய அறிந்ததும் அறியாததும் பகுதியில் ஒரு சுவாரஸ்யமான விடயம் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். தேனைச்சிட்டு பறவையின் சிறப்புகள் பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்க போகிறோம். தேனைச்சிட்டு என்பது மிக சிறிய உடல் அமைப்பையும் அழகிய வண்ணமயமான இறகுகளும் கொண்ட ஒரு பறவை இனமாகும். இவை முக்கியமாக பூக்களிலிருந்து தேனை உறிஞ்சி உணவாக கொள்கின்றன. மேலும் சிறிய பூக்களையும் சிலந்திகளையும் உட்கொள்ளும். தேனை உறிஞ்சுவதற்கு ஏதுவாக இவற்றின் அழகு நீளமாகவும் வளைந்ததாகவும் இருக்கும். இவை மிகவும் சுறுசுறுப்பானவை. வான்வெளியில் பறந்து கொண்டே பூக்களில் இருந்து தேனை குடிக்கும் திறன் கொண்டவை. இதன் அளவு தேனி பறவை போன்று தோற்றம் அளித்தாலும் தேனி சிட்டுகள் ஆப்பிரிக்கா, ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய பகுதிகளில் காணப்படும் தனித்துவமான பறவை குடும்பத்தை சேர்ந்தவை.
0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறி

செம்பருத்தி செம்பருத்தின் பாடல் ஒளி துவந்திருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம், வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். ஏராளமான செய்திகள் இருக்கிறது. நாங்கள் ஒரு பக்கம் கிரிக்கெட் மூலமாக நாங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாலும், இறங்கி அணி இப்படி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாலும், நேற்று நாளில் பயிற்சியாளர் கரிகிருஷ்ணன் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். அதை பற்றிய விஷயங்கள் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதுக்கு முன்னதாக நான் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள போகிறேன். நேற்று நாளில் என்ன சொல்லியிருந்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இவர் தங்கப்பதக்கம் வெல்வாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் வெல்வார் என்ற நம்பிக்கை அதிகமாக இருந்தது. இலங்கையின் தங்க மைதர் என்று சொல்லக்கூடிய அளவில் இப்பொழுது எல்லோரும் மனதிலும் இடம்பெற்றிருக்கிறதான் இந்த ஈட்டியறிதல் போட்டியில் ரமேஷ் தரங்க சாதனை படைத்திருக்கிறார். உண்மையிலேயே தங்கப்பதக்கத்தை வென்று கொடுத்திருக்க இலங்கை அணிக்காக. ஆக எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கிறது. ஆசிய போட்டிகளில் இலங்கை அணி மகளிர் அணி பாதிச்சுனா வெள்ளிப்பதக்கத்தை பெற்றது. இப்போது கிரிக்கெட் அணி அதே போல இப்போது தங்கப்பதக்கம் ஒன்று கிடைத்திருக்கிறது. உண்மையிலேயே சந்தோஷமான விடயம். ஜப்பானில் நடைபெற்று வருகிறது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள். ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டிகள் இறுதிப் போட்டிகள் ரமேஷ் தரங்க மிக சிறப்பாக ஈட்டி எறிந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெற்றி வாகை சூடியிருக்கிறார். இந்திய அணியின் வீரரை வீழ்த்தி விட்டு அதுவரைக்கு முன்னே சென்றுதான் இந்த வெற்றியை பெற்றுக்கிறது. இரண்டாம் இடத்துல இந்திய அணியின் வீரர் தான் இருக்கிறார். இந்திய அணியின் வீரர் குறிப்பாக பார்க்கும்போது யஸ்வீர் சிங் இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கார். யஸ்வீர் சிங் பார்த்தீங்கன்னா 85.72 மீட்டர் தூரம் எழுந்திருக்கிறார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா இவர் எழுந்து தூரம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 88.55 மீட்டர் தூரம் எறிந்து முதலிடத்தை பெற்றிருக்கிறதும் இங்கே பார்க்க வேண்டிய விஷயம். நேற்றைய நாளில் 28ஆம் தேதி 4:45 தான் இந்த போட்டி நடைபெற்றது. ஏற்கனவே தன்னுடைய தாய் சந்தையோடு தான் இந்த போட்டிக்கு செல்வதாக சொல்லியிருந்தார். ரொம்ப சந்தோஷம். களத்துறையில் வந்து சாதனை படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு வீரராக இருக்கிறார். உண்மையிலே நாங்கள் இந்த களத்தட போட்டிகளை பொறுத்த மட்டும் எங்களுக்கு எடுத்திருக்கிற முதல் ஆசியாவிலே. ஆக சந்தோஷம், மகிழ்வு எல்லாமே இருக்கிறது. அவரை நாங்கள் கொண்டாடி தீர்க்க வேண்டும். அதே போல தெரியும், ஏற்கனவே அவர் போட்டிக்கு சென்று வரும்போது அவருடைய ஈட்டி எல்லாம் முடிஞ்சது. அதுக்கு பிறகு நாங்கள் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவருக்கு நல்ல தரமான ஈட்டிகளை அரசாங்கத்தின் மூலமாக வழங்கப்பட்டது. ஜப்பானில் வைத்து அது வழங்கப்பட்டது. உண்மையிலேயே அதுவும் சந்தோஷமான விஷயம். வழங்கியதுக்கு தரமான ஒரு சம்பவத்தை அவர் செய்திருக்கிறார். உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம். அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும். உண்மையிலேயே இவரை பொறுத்து மட்டும் அடுத்தடுத்து இவர் சொல்லியிருந்தார், ஒலிம்பிக் தான் என்னுடைய டாகர் என்று சொல்லியிருந்தார். நல்ல விஷயம். உண்மையிலேயே அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும். இவருக்கான வாழ்த்துக்கள் நாங்கள் சொல்ல வேண்டும். காரணம், ஒரு துறையை தெரிவு செய்து அந்த துறையின் மூலமாக பாண்டித்தியம் பெற்று அவரை வெற்றி பெறுவது என்று சொல்வது என்பது மிக சிறப்பான விஷயம் தான். ஆக நாங்களும் வாழ்த்துக்களை சொல்கின்ற வசந்தத்தின் சார்பாக ரமேஷ் தரங்கவுக்கு சாதனை இன்னும் படைக்க வேண்டும் சொல்லி நாங்களும் வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும். சரி, இப்பொழுது நாங்கள் கால்நிலை பக்கம் வரப்போகிறோம். என்ன நடக்கிறது? கால்நிலை மழை வருமா புவனேஷன் வராதா? கூட எடுத்துட்டு போகணுமா போகக்கூடாதா? நான் தேவையில்லாத பயணம் ஒன்று போகலாம் இருக்கிறேன். அதாவது அனாவசியமான பயணம் போகலாம் இருக்கிறேன்னு போகலாமா? சும்மா சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். இருங்க சொல்றேன். சரியா, நாட்டில் சில பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் மழை பெய்யக்கூடும் சொல்லி வளிமண்டல திணைக்களும் சொல்லி இருக்கிறாங்க. பிளான் கேன்சல். சரி, அதன்படி பார்த்தீங்கன்னா கிழக்கு மற்றும் கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் பொலனர்வை மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறித்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேல் மாகாணத்தில் கடலோர பகுதிகளில் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் இன்று காலை சில இடங்களில் சிறிய அளவு மழை பெய்யக்கூடும். இப்போது சில வழி மழை பெய்து கொண்டிருக்கலாம். இதேவேளை காலை முதல் ஹம்பாந்தொட்டி ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது பலத்த காற்று வீசும் போது பாத்தீங்கன்னா மிகவும் கொந்தளிப்பான கடல்நிலை ஏற்படக்கூடும் என்று சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நிலையில் பார்த்தீங்கன்னா இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக ஏற்படக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்கின்ற விஷயத்தை நான் உங்களை பகிர்ந்து கொள்கிறேன். காரணம், நீங்கள் இந்த இடி மழை வரும்போது நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் இல்லையா? மழையை நாங்கள் கொண்டாடுவதுதான். ஆனால் இடிமின்னல் வரும் வேளையில் நாங்கள் மழையோடு போய் நடந்து கொண்டிருந்தால் அது தாக்கக்கூடும். அவதானமாக தேவையில்லாத பயணங்களை நீக்கிக் கொள்ளுங்கள். சரிதானே? ஆபத்து வந்தால் நாங்கள் அதை தகர்த்து விட வேண்டும். அதை நாங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொடர்ந்து மனதில் கொள்ளுங்கள். காலை பொழுது உற்சாகம், வணக்கம், வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன். தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8.
1: பொருளாதாரமும் பாட்டுக்காக அக்ரோ மொமெண்டத்திடம் இருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.
2: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
3: நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்.
4: நிலா காயும் நேரம் சரணம்,
3: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து மனதை மயக்கும் தருணம்.
5: மண்ணேன் சொல்ல தயங்கினேன், உன்னை திரும்பினேன் உயிரே.
3: இதயத்தின் ஓசை

வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சரி, நிறைய விஷயங்கள் நாங்கள் பேச போறோம். காலையிலேயே தலைவலி மாதிரி இருக்கிறது போனேன்னா என்ன செய்யறது? ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு மெல்டோன் எடுத்துக்கொண்டு சொன்னா தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும், சிறகு எடுத்து பறந்து போகும். ஆக பாருங்க, நானும் எப்படி எனக்கு தலைவலி காய்ச்சலாம் வரவே வராது. சரி, ஓகே, அப்படி வந்தாலும் ஒரு மெல்டோன் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோன் எடுத்துக்கிட்டு சொன்னா தலைவலி காய்ச்சல் எல்லாம் இல்லாமல் போயிடும். இது ஒரு வகையான பாராசிட்டமால் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இப்போ இருக்கிற குட்டீஸ் பாத்தீங்கன்னா வித்தியாசமா யோசிக்கிறாங்க இல்லையா? நிறைய விஷயங்களை யோசிக்கிறாங்க, நிறைய சாதனைகள் படிக்க சொல்லி ஆசைப்படுறாங்க இல்லையா? அவர்கள் விளையாடும் விளையாட்டுகளே எங்களுக்கு வித்தியாசமா இருக்குது. எப்படி சார் இப்படி எல்லாம் விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அவர்களோட விளையாடுறதுக்கு பயமா இருக்குது. காரணம் இப்படி தோற்றுவோம். அவங்க வித்தியாசமான ஆங்கிள் வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்றாங்க. சோ இப்படி எல்லாம் யோசிக்கிற சின்ன குழந்தைகளுக்கு அவங்களை என்ன செய்யணும்? அவளுக்கு தேவையான சரியான ஊட்டச்சத்துக்களை வழங்க வேண்டும் இல்லையா? அது செய்தாலே எங்களுக்கு பெரிய ஒரு விஷயம் தான். ஆக அதை எப்படி போனேஷனா வழங்குறதுன்னு சொல்லி நீங்க கேட்கறது என் காதுகளுக்கு கேட்கறது. நான் சொல்றேன் பாருங்க, அதுக்கு முக்கியமாக ஐந்து வளர்ச்சிகள், அதாவது இரும்பு சத்து மற்றும் புரதம் உள்ளிட்ட முக்கியமான ஊட்டச்சத்துடன் மன வளர்ச்சி, மூளை செயற்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி, செரிமானம், தெளிவான பார்வைத்திறன், அந்த ஐந்து முக்கிய வளர்ச்சி பணிகளுக்கு வளரும் குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது அங்கபீடியா ப்ரோ MFGM. ஆக நீங்க இந்த அங்கபீடியா ப்ரோ MFGM வாங்கி கொடுத்தீங்க சொன்னா இந்த ஐந்து விஷயங்களும் உள்ளடங்களாக அவங்களுக்கு இன்னும் இன்னும் உற்சாகமா இருக்கும், அவருடைய லட்சியங்களை அடைவதற்கு இன்னும் இலகுவாக இருக்கும். ஆக இன்னைக்கு பெருசா யோசிக்கிற குட்டீஸ்களுக்கான ஸ்மார்ட் தயாரிப்பு சொன்னால் அங்கபீடியா ப்ரோ MFGM தான். கூடுதல் விவரங்களுக்கு பேக்கெட்டை பார்க்கும், சீரான மற்றும் விதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்புற தூண்டுதல்கள் மற்றும் செயல்பாடுகளை நாங்கள் எப்போதும் ஊக்குவிக்கின்றோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விஷயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையை சிறந்த வழிகாட்டி. சரி, இப்போது நாங்கள் முக்கியமான ஒரு செய்தி அசுவஸ்மா பற்றிய ஒரு செய்தி தான் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முக்கியமாக அசுவஸ்மா நலன்படுத்திட்டத்தின் கீழ் தகுதி பெற்ற பயனாளர்களுக்கான 2026 செப்டம்பர் மாதத்திற்கான முதியோர் கொடுப்பனவு பாதின்னு சொல்லி, இது வரும் அக்டோபர் மாதம் முதலாம் தேதி வங்கி கணக்கில் வைப்பிடப்படும் சொல்லி இப்பொழுது நலன்புரி நன்மைகள் சபை இந்த விஷயத்தை அறிவித்திருக்கிறாங்க. அசுவஸ்மா நலன்புரி திட்டத்தின் கீழ் இரண்டு கட்டங்களின் கீழ் 70 மேற்பட்ட 695,818 முதியோருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக இப்பொழுது இந்த கொடுப்பனவிற்கு மொத்தமாக 3,479.07 மில்லியன் ரூபாய் ஒதுக்கிடப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த திட்டத்தில் முதற்கட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னு சொன்னா 616,755 பயனாளிகளுக்காக 3,083.755 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டாம் கட்டத்தின் கீழ் 79,063 பயனாளிகளுக்காக 3,395.315 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தகுதி பெற்ற பயனாளிகள் அக்டோபர் முதலாம் தேதி முதல் தங்களது அசுவஸ்மா வங்கி கணக்குகளின் ஊடாக இந்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த விஷயம் எப்படி இருக்கும்போது நாங்கள் அப்படியே நாங்கள் முக்கியமான ஒரு விடத்துக்கு போக போறோம். எங்கன்னு சொன்னால், அதாவது வெள்ளம் அபாயம், மக்கள் பெரும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு நாடாக இப்பொழுது பேங்காக் மாறி இருக்கிறது. கனமழை காரணமாக இப்பொழுது பார்த்தீங்கன்னா 50 இப்பொழுது வெள்ளம் மண்டலமாக இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆக நகரின் அனைத்து மாவட்டங்கள் குறிப்பாக 50 வெள்ளப்பேரிடர் மண்டலமாக இப்பொழுது அதிகாரப்பூர்வமாக இந்த விஷயம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தாய்லாந்து தலைநகரம் பேங்காக்கில் தான் இந்த விஷயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 24 முதல் பெய்த வரலாறு காணாத மழை, மழைன்னு சொன்னால் அப்படி மழை, நாங்கள்லாம் சொல்லுவோம் 100 மில்லிமீட்டர் 200 மில்லிமீட்டர் சொல்லி, ஆனால் 300 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. இது இப்படி மழை பெஞ்ச என்ன நடக்கும்? அங்க கால்வாய்கள்லாம் நிரம்பி வடியுது. அப்ப நகரங்களுக்கு இடையிலான நீர் வழிந்து ஓடி இருக்கிறது. குடியிருப்புகளுக்கு இடையிலான நீர் தேங்கி நிற்கிறது. இப்படியான விஷயங்கள் காரணமாக இப்பொழுது நெடுஞ்சாலைகள் வாகனங்கள் எல்லாம் நீரில் மூழ்கி இருக்கிறது காரணமாக இப்பொழுது அங்கு இருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட 84,000 அதிகமானதும் இந்த விஷயத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் பாத்தீங்கன்னா சுமார் 52,000 குடும்பங்கள் வெள்ளத்தில் சூழப்பட்டிருக்கிறது. 4,900 மேற்பட்ட குடியிருப்புகள் அவசரமாக வெளியிடப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக இப்படியான விஷயங்கள் அங்கே பெரும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது வெள்ளநிலைமையை கட்டுப்படுத்த பேங்காக் ஆளுநர் குறிப்பாக பார்க்கும்போது அவசர உத்தரவுகளை பிறப்பிக்கிறார். அதே போல ராணுவ வீரர்களும் களமிறங்கி நகரின் மீதான சவால்கள், கால்வாய்களை, அதே போல அவர்கள் செய்கின்ற முக்கியமான பணிகள் எல்லாம் இப்படி ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக முக்கியமாக இங்கே பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. 300 மில்லிமீட்டர் மழை என்று சொன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, தொடர் மழை பெய்து கொட்டி தீர்த்திருக்கிறது. இதன் காரணமாக தான் நாங்கள் இப்பொழுது பெரிய ஒரு பாதிப்பாக அங்கே பார்க்கப்படுகிறது.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம். மற்றும் இதர பரிசுகளையும் பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். இம்மாதம் 29 திகதி பிலிமதலாவ மத்திய மகாவித்யாலயம். பாதுகாப்பான பயணத்திற்கு
1: மனசே சரியில்லை அபுலாசன். இன்னைக்கு
2: ஏன் பிள்ளை அப்படி சொல்றீங்க?
1: இல்ல என்னன்னே தெரியல, ரொம்ப குழப்பமாவே இருக்கு.
2: அதுக்கு நீங்க வசந்தத்துல மதிய நேர குதூகலம் கேட்டீங்கன்னு சொன்னா, சிரிக்கிற புள்ளல் ஆடும், ஆடுற புள்ளல் பாடும்.
1: அப்படியா?
2: கேட்டு பாருங்க, கவலை பறந்தோடும்.
1: சரி, நான் கேட்கிறேன் வசந்தத்துல மதிய நேர குதூகலம். வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை.
0: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: அநேகமான பேருக்கு இந்த பாடல் தான் ஃபேவரட் ஹிட்ஸ். குருவாயூரப்பா இந்த பாடல் நல்ல ஒரு பிஜிஎம் இல்லையா, அது கேட்டு ரசித்தோம். காலை பொழுதுலேயே இந்த பாதையான பாடல்கள் கேட்கும்போது இப்போது இனிமே இல்லையா. சரி, போதைப் பொருள் எதிர்ப்பாக நாங்களும் கை கோர்க்க வேண்டும். இலங்கை பிரச்சனை என்ற அடிப்படையில் நாங்கள் கட்டாயம் கை கோர்த்தால் மாத்திரமே இந்த போதைப் பொருளை நாங்கள் இல்லாமல் ஒழிக்க முடியும். ஐஸ் போதைப் பொருள், அதே போல அஷிஷ் போதைப் பொருள் என்று பல விதமான போதைப் பொருட்கள் இப்பொழுது இளைஞர்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த போதைப் பொருட்களை நாங்கள் இல்லாமல் செய்தால்தான் நல்ல ஒரு நாட்டையும் நல்ல ஒரு சமுதாயத்தையும் நல்ல ஒரு சூழ்நிலையும் நாங்கள் உருவாக்கிக் கொள்ள முடியும். எமக்கு என்ன சொல்லி நாங்கள் ஒருபோதும் ஒதுங்கக்கூட, காரணம் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் பாதிக்கப்படத்தான் போகிறோம் இந்த போதைப் பொருள் காரணமாக. தயவு செய்து யாரோ எங்களுடைய சொந்த பந்தங்களோ அல்லது நாங்கள் பாதைகள் செல்லும் போது ஒருவர் மூலமாகவோ யார் மூலமாகவோ நாங்கள் இந்த போதைப் பொருள் பாவனின் மூலமாக பாதிக்கப்பட போகிறோம். ஆக இதை இல்லாமல் செய்ய வேண்டும். எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு நாங்கள் சரியான ஒரு சூழலை கொடுக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதாவது போதைப் பொருள் சம்பந்தமான விஷயங்கள் தெரிந்தால், விநியோகம் பற்றிய விடயங்கள் எதுவும் தெரிந்தால் நீங்கள் உடனடியாக அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 18 18 இந்த இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அது பற்றிய விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் கொடுக்கின்ற விடயங்கள் ரகசியமாக பேணப்படும், ஒரு பயமும் கிடையாது, சரிதானே. அதே போல நீங்கள் புனர்வாழ்வுக்காக யாருக்காவது உதவி செய்ய போறீங்க, உங்களுக்கு புனர்வாழ்வு தேவைப்படுகிறது அல்லது எனக்கு புனர்வாழ்வு தேவைப்படுகிறதுன்னு சொல்லி யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் 19 27 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி அது பற்றிய விஷயங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அது பற்றிய உதவிகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தலைவலி காய்ச்சல் வருதா, ஒன்றும் யோசிக்காதீங்க, நீங்கள் ஒரு மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க, தலைவலி காய்ச்சல்லாம் அப்படியே சிற கட்டித்து பறந்து போகும், சரிதானே. அப்போ தலைவலி காய்ச்சலுக்கு நீங்கள் பயப்படக்கூடாது ஒரு நாளும், சரிதானே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது, அதாவது கொழும்பில் பேருந்து முன்னுரிமை பாதை, அதாவது எங்களுக்கு தெரியும் வளமையாக அமலில் இருக்கிறது, ஆனால் இப்போ இனிமேல் கடுமையாக அது பார்க்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொழும்பில் பேருந்து முன்னுரிமை பாதை பார்த்தீங்கன்னா விதிமுறை இன்று முதல் கடுமையாக அமல்படுத்தப்படும் என போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் மனோஜ் ரணகல இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். மூன்று போக்குவரத்து பாதைகள் கொண்ட வீதிகள் ஒரு பாதை போக்குவரத்து பேருந்துக்காக ஒதுக்கப்படுகிறது, தெரிஞ்ச விஷயம் தானே. ஆனால் இன்று அது சரியான முறையில் பயன்படுத்தப்படுகிறதா என்ற விஷயம் தான் இப்பொழுது பார்க்கப்படுகிறது. காலை 6 மணி முதல் 9 மணி வரை ஒரு திசையிலும், மாலை 4 மணி முதல் 7 மணி வரை ஒரு வரை எதிர் திசையில் பேருந்து முன்னுரிமை பாதை நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லி மனோஜ் ரணகல் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இதே வேளை பார்த்தீங்கன்னா மெட்ரோ பேருந்து சேவை இன்று முதல் கொழும்பில் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக மெட்ரோ பேருந்து நிறுவனத்தின் தலைவர் SMP திடக்ரத்ன அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கார். இதற்கான இறக்குமதி செய்யப்பட்ட 114 மெட்ரோ பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. கொழும்பில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக பொதுமக்கள் வசதியாக போக்குவரத்து சேவையை வழங்கும் நோக்கில் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல விஷயம், உண்மையிலேயே நாங்கள் அடுத்தக்கடுத்துக்கு இன்னும் நாங்கள் செல்ல வேண்டும் இல்லையா. ஆக சென்றால் மாத்திரமே இந்த போக்குவரத்து பிரச்சனையை நாங்கள் இல்லாமல் செய்ய முடியல. சொன்னால் போக்குவரத்து நாங்கள் ஒரு 5 நிமிஷம் பயணத்தை நாங்கள் ஒரு அவர் போய் கொண்டிருப்போம். நீங்கள் அந்த மாலை வேளையில காலை நான் அதிகமாக டிராஃபிக் வரணும்னு சொல்வது, காலை வேளையில பார்க்க போகணும்னு சொன்னால் ஒரு 15 நிமிஷம் தான் தூரம் இருக்கும். ஆனால் நாங்கள் சென்று வரும்போது நாங்கள் ஒரு பெரிய ஒரு தூரத்தை கடந்து விடலாம், அந்த அளவுக்கு டிராபிக் ஆகிறது. சோ அதை நாங்கள் கட்டுப்படுத்தணும்னு சொன்னால் இது போன்ற செயல் திட்டங்கள் தான் கட்டாயம் எங்களுக்கு தேவை என்பதையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போது 8:45.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும்
2: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணியமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM
0: வசந்தத்தின் ஸ்டாரத்தடையாக வந்து கொண்டிருக்கிறார் நடிகை குஷ்பு. நடிகை குஷ்பு என்று சொன்னால் ஒரு காலத்தில் கோயில் கட்டி அவர்களை கொண்டாடிய காலங்கள் இருக்கிறது. நடிகை குஷ்பு பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஹிந்தி திரைப்படங்கள் மூலமாக தான் அறிமுகமாகிறது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 1980 குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகிறார் ஹிந்தி திரைப்படங்களில். அதே போல 1988 பிரபுரன் நடித்த தர்மத்தின் தலைவன் திரைப்படத்தின் மூலமாக தமிழில் அறிமுகமாகினார். ஏராளமான படங்கள் எங்களுக்காக வழங்கியிருக்கார். இன்னும் இன்னும் படங்கள் தந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் இன்றைய ஸ்டார் சரியாக வந்து கொண்டிருக்கிறார் வசந்தத்தின் வழியாக.

வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து ஒரு அருமையான பாடல் இருக்குது, நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அப்படியே இணைந்து கொண்டிருக்கீர்கள். முக்கியமான பல விடயங்கள் இருக்கு, நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அதாவது இப்போ இருக்கிற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, சிறுவர்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா யோசிக்கிறாங்க. அவங்க சிந்தனைகள் பார்க்கும்போது நமக்கு சிந்தனை எட்டாத அளவுக்கு அவருடைய சிந்தனை எட்டுகிறது. ஆக அப்படியான சிந்தனைகள் இருக்கும்போது நாங்கள் காரணம் என்னன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அதாவது அதிகமான விஷயங்களை அவங்க பார்க்கறாங்க, அதிகமான விஷயங்களை கேட்கறாங்க, புரிஞ்சு கொள்றாங்க, அதை விட புதுசு புதுசா யோசிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி செய்யும் போது அவங்க எல்லாவற்றையும் பெருசு பெருசா தான் யோசிக்கிறாங்க. அப்படி பெருதியாக யோசிக்கும் போது நாங்களும் அவர்களுக்கு நாங்கள் கட்டாயம் கை கொடுக்க வேண்டும் இல்லையா, கை கொடுக்க வேண்டும். அப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்யலாம், பொலிஷனா ஒரு ஐடியா சொல்லுங்க, நீங்கள் கேட்கும்போது நான் சொல்றதுன்னா அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்க வேண்டும் இல்லையா. ஆக நாங்கள் சரியான ஊட்டச்சத்துக்களை வழங்கினாலே அவர்கள் இன்னும் இன்னும் மேலே போய் கொண்டே இருப்பார்கள். இரும்பு சத்து மற்றும் புரதம் உள்ளிட்ட முக்கியமான ஊட்டச்சத்துக்கள், மன வளர்ச்சி, மூளை செயற்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி, செரிமானம், தெளிவான பார்வை திறன் ஆகிய ஐந்து முக்கிய வளர்ச்சி படிகளுக்கு வளரும் குழந்தைகளுக்கு இருக்கு துணையாக இருக்கிறதான இந்த அங்கபீடியா ப்ரோ MFGM. ஆக நீங்க இதை வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னா அவங்க இன்னும் இன்னும் மென்மேலும் வளர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அவங்களுக்கு நீங்க பெரிய ஒரு விஷயமாக குந்துகோளாக இருக்க முடியுமாக. அவர்களுக்கு நீங்கள் அங்கபீடியா ப்ரோ MFGM வாங்கி கொடுங்கள். கூடுதல் விவரங்களுக்கு நீங்கள் பெக்கெட்டை பார்க்கும் சீரான மற்றும் விதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்புற தூண்டுதல்கள் மற்றும் செயல்பாடுகளை நாங்கள் இப்போது ஊக்குவிக்கின்றோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விஷயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையே சிறந்த வழிகாட்டியாகும். சார், இந்த அக்ரோ மொமெண்ட் மூலமாக நீங்கள் அதாவது நீங்கள் விவசாய காணிகளை கொள்வனம் செய்யும் போது நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான படியும் அக்ரோ மொமெண்ட் மூலமாக நீங்கள் அந்த காணிகளை கொள்வனம் செய்யுங்கள். 2007 ஏழாம் அளவுக்கு கம்பெனி சட்டத்தில் பதிவு செய்யப்பட்டதாக நீங்கள் பயப்படாமல் நீங்கள் அந்த அக்ரோ மொமெண்ட் மூலமாக நீங்கள் காணிகளை கொள்வனம் செய்ய முடியும். ஜனதா ஸ்டீல் தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல் சொந்தங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க அங்க போனீங்கன்னு சொன்னா கடத்து வழி சார் உபகரணங்களை எடுக்கலாம், கட்டிட உபகரணங்களை எடுக்கலாம், அதே போல GIT வகையில இருக்கலாம், எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் அங்கே போய் பெற்றுக்கொள்ளுங்க. அதே போல நியாயமான விலை, தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் அங்கே போக வேண்டிய அவசியம் கிடையாது, போக்குவரத்து செலவு மிச்சம். நீங்க அங்க போனீங்கன்னு சொன்னா நீங்கள் எல்லா பொருட்களையும் ஒரே குறியீடுகள் பெற்றுக்கொள்ள முடியும். சரிதானே, போதைப் பொருளுக்கு எதிராக நாங்கள் கட்டாயம் கை கொடுக்க வேண்டும் சொந்தங்கள். நிச்சயமாக அந்த போதைப் பொருளை இல்லாமல் செய்ய வேண்டியது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. அப்படி செய்தால் மாத்திரமே எங்களுடைய நாட்டை சரியான முறையில் கட்டிகள் எழுப்ப முடியும். அப்படி என்று சொன்னால் நீங்கள் இந்த போதைப்பொருள் விநியோகம் சம்பந்தமான விஷயங்கள் எதுவும் தெரிந்தால் நீங்கள் உடனடியாக அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 18 18 லட்சத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அது பற்றிய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். புனர்வாழ்வுக்காக யாருக்காக உதவி செய்ய வேண்டும் சொல்லி யோசிக்கிறீங்க சொன்னால் 19 27 என்ற லட்சத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அந்த விஷயங்களையும் நீங்கள் செய்து கொள்ள முடியும்.

0: இனிமையான இடைக்கால பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே சொல்ல போனால் இந்த இடைக்காலை பொழுதிலும் இந்த இடைக்கால பாடலை கேட்கும் போது எத்தனை இனிமை இல்லையா? எப்போதுமே இடைக்கால பாடலுக்கு இருக்கின்ற அந்த பெருமிதம் மவுசு எப்போதுமே குறையாது. காரணம், எல்லா நிலைமைகளுக்கும் பொருத்தமான பாடல்கள் இசைஞானி அவர்களும் அந்த காலத்தில் வந்த அந்த இடைக்காலத்தில் வந்த இசையமைப்பாளர்கள் பாடகர்கள் எங்களுக்கு கொடுத்து விடுத்து சென்றிருக்கார்களாக. இனிமையான இடைக்கால பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தொடர்ந்து மணந்து கொள்ளுங்கள். இன்று வசந்த வானொலியில் நாள் முழுவதுமாக இடைக்கால பாடல்களும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வழக்கம் வசந்த நிகழ்ச்சி உட்பட அனைத்து நிகழ்ச்சிகளுமாக இன்றைய நாளில் இடைக்கால பாடல்கள் உங்களுக்கு செவிகளுக்கு விருந்தாக வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து மணந்து கொள்ளுங்கள். நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போது 9:01.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்

0: சத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: நாட்டின் சில பகுதிகளில் இன்றைய தினம் மழை கொண்ட காலநிலை நிலவும்.

0: என வளிமண்டல புயல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதற்கமைய சில ஆபத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலியூடாக மாத்தறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளின் சில இடங்களில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முல்லைத்தீவிலிருந்து திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பூடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளின் சில இடங்களில் மாலை வேளையில் அல்லது இரவு வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகிறது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 25 முதல் 35 கிலோமீட்டர் வரை காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே காலியிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 45 முதல் 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியமும் காணப்படுகிறது. காலியிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று காலை வெளியிட்ட வானிலை அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் கடற்பகுதியில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவரும் புதிய முயற்சியாக இரு நாடுகளின் அதிகாரிகளும் தனித்தனியாக பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளனர். ராய்ட்டர்ஸ் செய்தி சேவை நிறுவனம் தகவல் வெளியிட்டதன்படி 7 மாதங்களாக நீடிக்கும் மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்திற்கு இணையாக ஈரான் கடந்த வாரம் முன்வைத்த 7 நாள் போர் நிறுத்த முன்மொழிவு திருத்தப்பட்டு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் கவனம் செலுத்தப்பட உள்ளது. இதற்கமைய ஈரான் மற்றும் லெபனானில் அனைத்து பகைமை நடவடிக்கைகளையும் நிறுத்துதல், முடக்கப்பட்டுள்ள ஈரானின் சொத்துக்களை விடுவித்தல் மற்றும் ஈரானிய எண்ணெய் மீதான தடைகளை நீக்குதல் உள்ளிட்ட விடயங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
3: மக்கள் சூடிய மகுடமே.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
5: உலகம் மாறும் ஒவ்வொரு மணித்துளியிலும்

காலை பொழுதிலே நாங்கள் சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வணக்கம் வசந்தம், எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்க. 102.6 102.8 நல்ல வரிசையில் இலங்கையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ள முடியும். அதே போன்று www.vasanthamfm.com இணையதளம் சொன்னீங்கன்னு நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ள முடியும். நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112 7875 0001 அல்லது 0112 7875 111 நிலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் வாட்ஸ்அப் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். நீங்கள் 0760 047 1026 என்ற இலக்கத்தினூடாக அழைப்பினை வாட்ஸ்அப் வழியாக எடுத்துக்கொண்டு உங்களது கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.

0: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோலீக் பூசினால் நோலீக் தான். அப்படியானால் நீர் அன்றையிலிருந்து கூலி வேலைதான் செய்யறீர்?
1: அப்படிதான்.
0: அப்படின்னா சொல்லும் பார்ப்போம், உனக்கு திடீரென்று தங்க நகை வாங்க, எலக்ட்ரிக் பைக் வாங்க, இவ்வளவு பணம் எங்க இருந்து கிடைச்சது?
1: தெரியாதா சார், இப்ப எல்லா இடத்துலயும் வாசி தானே.
0: எங்க இருந்து வாசின்னு தான் மனசே கேக்குறேன்.
1: வாசி வேறங்க சார் கிடைக்க போகுது, டிஎல்பி வாசி டிக்கெட்ல மட்டும்தான்.

0: நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்.
1: நிலால் காயும் நேரம் சரணம்,
0: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து மனதை மயக்கும் தருணம்.
2: மனதினேன் சொல்ல தயங்கினேன், உன்னை திரும்பினேன் உயிரே.
0: இதயத்தின் ஓசையில் இசையின் நாதத்தின் இனிய இசை கூர்வையாய் ராகம் சுகமானது. கிழமை நாட்களில் காலை 10 மணி முதல் 12 மணி வரை ராகம் சுகமானது.
3: ராகம் சுகமானது
0: கேட்டால் இதமானது.
4: நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் 102.6.

0: பாடல் என குளிர்வன் திரைப்படத்துக்காக ஒளித்தோகிறது. இசைஞானியின் இசையில் பாடல் கேட்டு ரசித்தோம். கேட்டுக்கொண்டிருக்கின்ற வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். பாதையில் அங்கே செல்லும் போது மிக அவதானமாக செல்ல வேண்டும் இல்லையா? ஆக சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் நடைபெறுகிற செய்கின்ற ஒரு வேலைத்தான் டீ கேப் எடுத்துட்டும் ஆக கிளீன் சிலக்கா வேலைத்திட்டத்தின் கீழ் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஜனாதிபதி நேரடி கண்காணிப்பின் கீழ் இந்த வேலைத்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் பிலிமத்தலாவ மத்திய மகா வித்தியாலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கிருந்து எங்களோட அழைப்பின் வழியாக அறிவிப்பாளர் விஜய் அவர்கள் இணைந்து கொள்கிறார். வணக்கம் விஜய்.
1: வணக்கம் புவனேஷ். வசந்தம் சொந்தங்களுக்கு மீண்டும் ஒரு முறை இனிமையான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் எங்களுடைய டேக்யார் வேலை திட்டமானது 28வது வேலை திட்டமாக பிலிமத்தலாவ மத்திய மகா வித்தியாலயத்தில் மிக சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து சம்பந்தமாக தெளிவூட்டல்களை வழங்கும் ஒரு வேலை திட்டமாக இந்த வேலை திட்டத்தை நாங்கள் சுயாதீன ஊடக வலையமைப்பு, அதே போல கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம், கல்வி அமைச்சு, இலங்கை போக்குவரத்து திணைக்களம், இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம், அதே போல இலங்கை போலீசார், 1990 சுதந்திரிய சேவை, அதே போல இலங்கையின் முதல் தர காப்புறுதி நிறுவனமாக இருக்கக்கூடிய ஃபியாபஸ்ட் காப்புறுதி நிறுவனம், இவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டிக் கொண்டு இந்த வேலை திட்டத்தை நாங்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அது 28வது வேலை திட்டம் தான் இன்றைய நாள் பிலிமத்தலாவ மத்திய மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளிலும் தெவினோர கல்வி வலயத்துக்கு உட்பட்ட பாடசாலைகளை ஒன்று திரட்டிக் கொண்டுதான் இந்த வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இன்றைய நாள் காலை பொழுது வீதி நாடகம் இப்பொழுது நடந்து முடிந்திருக்கிறது. போக்குவரத்து போலீசார் ஒரு வீதியில் நாங்கள் எவ்வாறு பயணிக்க வேண்டும், வீதி விபத்துகள் எவ்வாறு ஏற்படுகிறது, வீதி விபத்துகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்கும் சந்தர்ப்பங்களில் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இலங்கையில் இருக்கக்கூடிய வீதி சம்பந்தமான சட்டத்திட்டங்கள், நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள், அதை மீறும் பொழுது எங்களுக்கு எவ்வாறான தண்டனைகள் கிடைக்கிறது, இப்படி பல விஷயங்களை எங்களுடைய போக்குவரத்து போலீசார் பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இன்றைய நாளிலும் நாங்கள் 3 மணி வரை எங்களுடைய பிலிமத்தலாவ மத்திய மகா வித்தியாலயத்தின் இந்த வேலை திட்டத்தை மிக சிறப்பாக நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே இன்றைய நாள் சுமார் இதுவரையில் 680 அதிகமான பாடசாலை மாணவர்கள் பிற பாடசாலைகளில் இருந்து எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். அதே போல இந்த பிலிமத்தலாவ மத்திய மகா வித்தியாலயத்திலும் ஏராளமான பாடசாலை மாணவர்களை ஒன்று திரட்டி கொண்டு இந்த வேலை திட்டத்தை மிக சிறப்பாக ஆரம்பித்திருக்கின்றோம். எனவே இன்றைய நாளிலும் பாடசாலை மாணவர்களுக்கு மிக முக்கியமான வேலை திட்டமாக இந்த டேக்யார் வேலை திட்டம் மாற இருக்கிறது. இந்த வேலை திட்டத்தை பொறுத்தவரையில் பாடசாலை மாணவர்களுக்கு மாத்திரமல்ல, இலங்கையில் உள்ள பெற்றோர்கள் அதே போல பொதுமக்கள் எல்லோருக்கும் இந்த வீதி போக்குவரத்து சம்பந்தமாக சரியான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவே இந்த வேலை திட்டத்தை நாங்கள் நாடு பூராவும் நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைய நாள் மிக வெற்றிகரமான ஒரு வேலை திட்டமாக 3 மணி வரை இந்த வேலை திட்டம் இடம்பெற தயாராக இருக்கிறது என்பதை அன்போடு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். இன்றைய நாள் இணைந்து கொள்ளக்கூடிய அத்தனை சொந்தங்களுக்கும் இந்த தேக்கியார் வேலை திட்டமானது போக்குவரத்து சம்பந்தமாக பல தெளிவூட்டுகளை வழங்கக்கூடியதாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே தொடர்ந்து 3 மணி வரை இந்த வேலை திட்டம் இடம்பெற இருக்கிறது. அடுத்தடுத்த மனித்தியாளர்களில் இது பற்றிய மேலதிக தகவல்களோடு இணைந்து கொள்கிறேன்.
0: நன்றி விஜய். நன்றி. இன்று பிலிமத்தலாவ மத்திய மகா வித்தியாலயத்தில் டேக்கியா வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுயாதீன ஊடக வலையமைப்பு வசந்தம் டிவி, வசந்தம் எஃப்எம், லக்கண்ட ஐடி நிறைந்து செய்கின்ற ஒரு வேலை திட்டமாகத்தான் இந்த டேக்கியா வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.

0: ஞாபகப்படுத்தும் ஞாபகப்படுத்தும் இன்றைய நாள் இன்றைய நாள்.
1: இன்று செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி உலக இதய தினம். உலகம் முழுவதும் ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி இதய ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக உலக இதய தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. நம்முடைய உடலில் ஒரு நொடி கூட ஓய்வெடுக்காமல் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு முக்கியமான உறுப்பு இதயம். நாம் தூங்கும் போதும், நாம் வேலை செய்யும் போதும், நாம் சிரிக்கும் போதும், ஓய்வெடுக்கும் போதும் நமக்காக தொடர்ந்து துடித்துக் கொண்டே இருக்கின்றது இதயம். ஆனால் அந்த இதயத்தை பற்றி நாம் தினமும் சிந்திக்கின்றோமா? இன்றைய வேகமான வாழ்க்கை முறையில் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம், உடல் இயக்கம் குறைவது, புகைப்பிடித்தல், அதிக இரத்த அழுத்தம், அதிக கொழுப்பு, நீரிழிவு போன்ற பல காரணிகள் இதய ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடும். அதனால் இதயத்தை கவனிப்பது என்பது வயதானவர்களுக்கு மட்டுமே தேவையான ஒன்று என்று நினைக்காமல் சிறு வயதிலிருந்தே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வழக்கமாக்குவதும் முக்கியம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சில சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம். முடிந்தவரை தினமும் நடப்போம், உடல் இயக்கத்திற்கு நேரம் ஒதுக்குவோம், சமநிலையான உணவுகளை தேர்வு செய்து உண்போம், அதிக உப்பு, சர்க்கரை மற்றும் ஆரோக்கியமற்ற கொழுப்பு நிறைந்த உணவுகளை அளவோடு எடுத்துக் கொள்வோம், புகைப்பிடிப்பதை தவிர்ப்போம், மேலும் இரத்த அழுத்தம், இரத்த சர்க்கரை, கொழுப்பு அளவு போன்றவற்றை தேவையான நேரங்களில் பரிசோதித்துக் கொள்வது அவசியம். இவை அனைத்தும் நம்முடைய இதய ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள உதவும் முக்கியமான பழக்கங்கள். அதே போல் மார்பில் வலி அல்லது அழுத்தம், மூச்சு திணறல், திடீரென ஏற்படும் அதிகப்படியான சோர்வு போன்ற கவலைக்குரிய அறிகுறிகள் ஏற்பட்டால் அதை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுவது மிக மிக அவசியம். ஏனென்றால் நம்முடைய உடல் சொல்லும் எச்சரிக்கைகளை நாம் கவனிப்பதும் நம்முடைய ஆரோக்கியத்தின் ஒரு பகுதிதான். இந்த உலக இதய தினத்தில் நம்முடைய இதயத்திற்காக ஒரு நல்ல பழக்கத்தை இன்றே தொடங்குவோம். தினமும் கொஞ்ச நேரம் நடப்பதாக இருக்கலாம், உணவில் ஒரு சிறிய மாற்றமாக இருக்கலாம், அல்லது நீண்ட நாட்களாக செய்யாமல் இருக்கும் ஒரு உடல் நல பரிசோதனையை செய்வதாக இருக்கலாம். சிறிய மாற்றங்கள் நாளைய ஆரோக்கியத்துக்கு பெரிய அர்த்தத்தை கொடுக்கலாம். நம்முடைய இதயம் நமக்காக ஒவ்வொரு நொடியும் துடித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த ஒவ்வொரு துடிப்பையும் மதிப்போம், நம்முடைய ஆரோக்கியத்தை அக்கறையோடு கவனிப்போம். ஒவ்வொரு துடிப்பும் முக்கியம், ஒவ்வொரு நொடியும் முக்கியம், ஒவ்வொரு உயிரும் முக்கியம். நம் இதயத்திற்காக ஒரு நல்ல மாற்றத்தை இன்றே தொடங்குவோம்.
0: ஞாபகப்படுத்திய இன்றைய நாள்.

0: காலை பொழுதில் அப்படியே வணக்கம் வசனம் நிகழ்ச்சியோடு எடுத்திருக்கின்றீர்கள். நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதே போல நாங்கள் நிறைய விஷயங்களை ஞாபகப்படுத்த வேண்டும். அதே போல உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வருதுன்னு சொன்னால் நீங்க செய்ய வேண்டியது ஒரே விஷயம் தான். நீங்கள் ஒரு மெல்டோல் எடுத்துக்கொண்டீங்க சொன்னா தலைவலி காய்ச்சல் எல்லாம் அப்படியே பறந்து ஓடி போயிடும். சரிதானே? அப்ப மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க தலைவலி காய்ச்சல் எல்லாம் இல்லாமல் செய்யறதுக்கு. சரி, அதே போல நீங்கள் விவசாய காணி ஒன்றை கொள்ளணும் செய்ய வேண்டும் சொன்னால் அக்ரோ மொமெண்டம் மூலமாக நீங்கள் காணியை கொள்ளணும் செய்யுங்கள். 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது. நீங்கள் நம்பகரமாக நீங்கள் விவசாய காணிகளை நீங்கள் கொள்ளவனவு செய்ய முடியும். அதே போல போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் கட்டாயம் ஒவ்வொருவரும் கைகோர்க்க வேண்டும். கைகோர்த்தால் மாத்திரமே இந்த போதைப் பொருளை நாங்கள் இல்லாமல் செய்ய முடியும். அப்படி கைகோர்க்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி நாங்கள் செய்வது? சரி, அதாவது போதைப் பொருள் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது தெரிந்தால், உங்களுக்கு விநியோகஸ்தர் விஷயங்கள் யாரும் தெரிந்தால், இப்படி எல்லாம் விநியோகம் பண்றாங்க அப்படின்ற விஷயங்கள் தெரிந்தால் உடனடியாக நீங்கள் 18 18 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அது பற்றிய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதை பற்றிய விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல நீங்கள் சொல்லுகின்ற தகவல்கள் ரகசியமாக பேணப்படும். அதே போல புனர்வாழ்வுக்காக அதாவது நீங்கள் அவர்கள் போதைப் பொருளுக்காக அடிமையாக இருக்கிறாங்க, அவங்களை நாங்கள் சீர்திருத்த வேண்டும் சொல்லி நீங்க யோசிக்கிறீங்கன்னு சொன்னால் 19 27 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தீங்கன்னு சொன்னால் அந்த விஷயமும் நடைபெறும். தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா? நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல் சொந்தங்களை. நீங்க அங்க போனீங்கன்னு சொன்னா எல்லா விதமான பொருட்களையும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியுமா? கடத்தொழில் சார் உபகரணங்கள், கட்டிட உபகரணங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அங்கே பெற்றுக் கொள்ள முடியுமா? இப்போது நீங்கள் செல்லுங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. வித்தியாசமா யோசிக்கிற குழந்தைகளா என்னமா பாட்டு போடுறாங்க, என்னமா டான்ஸ் பண்றாங்க, என்னமா சிந்திக்கிறாங்க. சோ இப்படி எல்லாம் திறமைகள் இருக்கிற குழந்தைகளுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆக எல்லா விஷயத்தையும் பெருசு பெருசா யோசிக்கிறாங்க. இப்படியாக யோசிக்கிற சிறுவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு நாங்கள் சரியான ஊட்டச்சத்துக்களை வழங்க வேண்டும் இல்லையா? அது எப்படி புனிஷனா வழங்குறதுன்னு சொல்லி யோசிக்கிறீங்க. எஸ், நான் சொல்றேன்னு கேட்டு பாருங்க. அதே போல இரும்பு சத்து புரதம் இந்த உள்ளிட்ட முக்கியமான 5 சத்துக்கள் 5 தேவையான வளர்ச்சிகள், அதாவது மன வளர்ச்சி, மூளை செயற்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி, செரிமானம், தெளிவான பார்வைத்திறன், ஆகிய 3 முக்கியமாக 5 முக்கிய வளர்ச்சிகளில் படிகளாக வளரும் குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது அங்கோபீடியா ப்ரோ MFGM ஆக நீங்க இதை வாங்கி கொடுத்து பாருங்க. பிள்ளைகள் இன்னும் இன்னும் மென்மேலும் தங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வார்கள். இன்னைக்கு பெருசா யோசிக்கிற குட்டிகளுக்கான ஸ்மார்ட் தயாரிப்பு என்று அது அங்கோபீடியா ப்ரோ MFGM தான். கூடுதல் விவரங்களுக்கு பேக்கெட்டை பார்க்கும் சீரான மற்றும் விதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்படுத்த தூண்டுதல்கள் மற்றும் செயல்பாடுகளை நாங்கள் எப்போதும் ஊக்குவிக்கின்றோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விஷயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையை சிறந்த வழிகாட்டி ஆகும் என்பதையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். சரி, இலங்கைக்கு உதவி கிடைத்திருக்கிறது எங்கே இருந்து சொல்லி நான் சொல்ல போகிறேன். இந்தியாவிலிருந்து உதவி கிடைத்திருக்கிறது. இலங்கை பொது சுகாதாரத்துறைக்கு ஆதரவு அளிக்கும் நோக்கில் பாத்தீங்கன்னா சுமார் 3 டன் எடையுள்ள காச நோய் நிவாரண மருந்துகளை இந்தியா நன்கொடையாக வழங்கி இருக்கிறது. இந்திய வானூர்தி படையின் C-130J ரக வானூர்தி மூலமாக இந்த மருந்துகள் மருந்து பொருட்கள் பாத்தீங்கன்னா கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக இப்பொழுது சொல்லப்படுகிறது. இந்திய வெளிவார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இலங்கை பொது சுகாதார அமைச்சின் அமைப்பின் வலுப்படுத்துக்காக ஆதரவிப்பதற்காக இந்திய தொடர்ந்தும் அர்ப்பணிப்பாக செயல்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. முக்கியமாக இந்தியாவின் அண்டைய நாட்டுக்கு முதலிடம் அப்படின்ற விஷயத்தின் மூலமாகத்தான் அந்த திட்டத்தின் மூலமாகத்தான் இந்த உதவிகள் கிடைக்கப்பட்டிருக்கிறதாக இப்படி சொல்லப்படுகிறது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி நாங்கள் சொல்ல வேண்டும் இல்லையா? இது போன்ற உதவிகள் எங்களுக்கு கிடைக்கப்படுது, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. சரி, அதே போல இன்னொரு விஷயம் இருக்கிறது. நாங்கள் அந்த வெள்ளப்பெருக்கு சம்பந்தமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பார்க்கும்போது இந்த நேபாளத்தில் இந்த வெள்ளம் பெரும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். கடந்த நாட்களாக தொடர் மழையின் காரணமாக அங்கே பல உயிர்கள் சேதமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட இப்போது வரை பார்த்தீங்கன்னு சொன்னால் 24 இந்த பலி எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது, இதன் காரணமாக தான் அங்கே பெரும் பிரச்சனை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. நேபாளத்தில் கனமழை பெய்ததன் காரணமாக தான் இப்பொழுது 24 பேர் கடந்த 3 நாட்களாகவே கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்க்கும்போது மெனாங் மைங்குடி அதே போல பலாங் பகுதிகளில் தான் இந்த மழை அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகி இருக்கிறது. இந்த மழையின் காரணமாக தான் அங்கே இருக்கிற மக்கள் இப்பொழுது பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் 24 உயிர் சேதம் அதிகரித்திருக்கிறது. வெள்ளம் காரணமாக நிலச்சரிவுச்சிக்கு 14 பேர் மாயமாக நிலையும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இது பற்றிய தகவல்கள் மேலதிகமாக வரும்போது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நேரம் இப்போது 9:44.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள். உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்
0: இன்றைய வசந்தத்தின் ஸ்தானத்துடையாக வந்து கொண்டிருக்கிறார் நடிகை குஷ்பு. நடிகை குஷ்புவை பற்றி நாங்கள் ஏராளமான விஷயங்கள் சொல்லிக் கொண்டே போகலாம். 90களில் பாத்தீங்கன்னா இவருக்கு தமிழகத்தில் உருவான என்ன சொல்றது பெரும் ரசிகர்கள் பட்டாரம். இது இதன் காரணமாக பாத்தீங்கன்னா இதன் அகத்தூண்டலாக குஷ்பு இட்லி குஷ்பு புடவை போன்ற உடவு மற்றும் ஆடை பொருட்களில் அதிகமாக ஈடுபாடு வைத்திருந்தார்கள். இந்த குஷ்புக்காகத்தான் இந்த பேரை வச்சிருந்தாங்க. அதே போல தமிழ்நாட்டில் ரசிகர்களால் கோயில் கட்டப்பட்ட முதல் நடிகை இவர் தான் என்பதும் இங்கே முக்கியமான விடயம். வந்து குஷ்புக்கு கோயில் கட்டினாங்க. அவர் தான் ஸ்டார் ஆஃப் தி டே ஆக வந்து கொண்டிருக்கிறார்.
1: திரை

0: கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். வணக்கம் வசந்தம், நானும் விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. தலைவலி வந்தால் நீங்கள் மெல்டூர் எடுத்துக் கொள்ளுங்கள். சிறிதுனே நீங்கள் விவசாய காணிகளை கொள்வனும் செய்வேன்னு சொன்னால் நீங்கள் அக்ரோ மொமெண்டம் மூலமாக நீங்கள் காணிகளை கொள்வனும் செய்யுங்கள். 2007 ஏழாம் அடக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது என்பதையும் நான் சொல்லிக்கொண்டு நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். தொடர்ந்து ராகம் சுகமான நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் எம்எல் கிருபாகரன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வர் ராஜ். நன்றி சொந்தங்களே.
1: ஜிம்முக்கு சிக்கா ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கா
2: ஜிம்முக்கு சிக்கா ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கா ஜி

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தா
1: அனுசரணை.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் எண்டிக்ளோசிவ்.
3: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
4: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.
5: மெல்டால் தலை வலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: பொருளாதார மேம்பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்முதல் செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி, அக்ரோ மொமெண்டம்.
7: நேரம் காலை 10:02.
0: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
8: மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த பகுதி

0: பகுதிகளில் பஸ் முன்னுரிமை பாதை சட்டம் இன்று முதல் மீண்டும் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதற்கமைய காலை 6 மணி முதல் 9 மணி வரையும் மாலை 4 மணி முதல் 7 மணி வரையும் இந்த சட்டம் அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதிமுறைகளை மீறுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். இதனிடையே இன்று முதல் மேலும் 5 வழித்தடங்களில் மெட்ரோ பஸ் சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளது. வவுனியா செட்டிக்குளம் நெறியகுளம் ஏரியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த T-56 ரக துப்பாக்கிகள் மற்றும் 84 தோட்டாக்கள் உள்ளிட்ட ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. உளவு தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது இவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குற்றச்செயலில் ஈடுபடும் குழு ஒன்று இவற்றை மறைத்து வைத்திருக்கலாம் என சந்தேகிக்கும் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
1: வசந்த் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
0: ஈரானுக்கு எதிரான ராணுவ மற்றும் பொருளாதார மோதலில் அமெரிக்கா வெற்றி பெறும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் சரணடைந்தவுடன் போர் முடிவுக்கு வந்து கச்சா எண்ணெய் மற்றும் எரிபொருள் விலைகள் கணிசமாக குறைவடையும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஹோமுஸ் ஜலசந்தியை முழுமையாக திறப்பதற்காக ஈரான் முன்வைத்த அமைதி ஒப்பந்தத்தை அமெரிக்கா நிராகரித்துள்ளதாகவும் எனினும் மறைமுக பேச்சுவார்த்தைகள் தொடர்வதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: வனத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை இன்று நாள் முழுவதும் வசந்தம் வானொலியில் கேட்க முடியும். அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதலாவது நேராக உமா சந்திரன், வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, காலை வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்லா இருக்கிறேன். இப்ப வேலைக்கு போயாச்சு நினைக்கிறேன். பாட்டும் பாட்டா போய் கொண்டிருக்கு, வேலையும் ஒழுங்கா நடந்து கொண்டிருக்குன்னு சொல்றீங்க. பாட்டுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கீங்க, சவுண்ட கூட்டுறதும் குறைக்கிறதும் அப்படின்னா. சரி சொல்லுங்க, இந்த நேரம் நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: என்னோட
0: நன்றி, நிகழ்ச்சியில் நடந்தமைக்க
1: நன்றி. நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபானா, நான் கொழும்பு 5 ஸ்டீஃபன் நடந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை, இனிமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் ஃபசாத் வந்திருக்கின்றார். அதே போன்று சசிகலா அவிசாவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறதே வேளை, அக்கறைப்பட்ட ஜோன் ஏகாம்பரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறதே வேளை, செல்வா வந்துக்கிறாங்க, இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நெழுதொரு பாடல் தருங்கள், மனைவி கண்மணி மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும், நான் விடிவி கோட்டில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது வேளை, எங்களை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வெள்ளவத்தையிலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் வந்துக்கிறாங்க. இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் கிளவட்டனில் இருந்து குணசீலன் வந்திருக்கின்றார், அந்தோனி ஜூட் வந்திருக்கின்றார், பலா பண்டார வலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது இவளை, வணக்கம் கிருபான் அப்படி இருக்கிறீங்க, நான் ஜெனா எழுந்திருக்கின்றேன் கல்முனையிலிருந்து, இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க இசை அரசன், ஓஹோ மனைவி பாமினி மற்றும் மகன் துசாதரன் மற்றும் ஜஸ்வீத் ஆகியோர் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை, ஆனந்த் பிரசாத் எழுந்திருக்கின்றார், இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நிலதர் பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை, உடுப்பட்டி கண்ணா வந்திருக்கின்றார், ஹரல் சந்திரா நம்பிக்கை கிராமத்திலிருந்து வசந்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை, வசீம் எழுந்திருக்கின்றார், இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் வசந்தம் வானொலியில் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை, பலாங்குடையிலிருந்து ஜெயந்தி மாலா வந்துக்கிறாங்க, ஃபைரூஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார், அண்ணா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க, நான் வீரவலையிலிருந்து நசார் எழுந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை, ராஜகோபால் வந்திருக்கின்றார், வெள்ளவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இன்னைய நிகழ்ச்சியில் அனைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிற தேவளை, இனிமையான பாடல்களோடு நான் வசந்தத்தின் தோழன் சிவகுமார் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. வினு வந்துக்கிறாங்க, அண்ணா நான் நிலம்பையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டுகிறேன், மதன் சத்யா தினு வினு ஜனு ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவளை, கொழும்பு 15 வந்திருக்கின்றார், மோதரை தாஷினி குணசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறாங்க, அன்பான வணக்கம் அருமையான பாடல் தெரிவுகள், நான் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முனாஸ் குறிப்பிடுகின்றார், மனைவி ரிஃபானா மற்றும் மகன் ரிஃபாத்தை அணித்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது இவளை, திருக்கோயில் விநாயகபுரம் சிவராஜா சித்ரா இணைந்துக்கிறாங்க, 6:50 இதய ரத்தினம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது இவளை, அண்ணா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க, நான் உடுப்பட்டி எஸ்சி ட்ரெய்லர்ஸ்ல இருந்து சேகர் இணைந்திருக்கிறேன், இன்னைய நிகழ்ச்சியோடு இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 10:33. பதூதீன், எப்படி இருக்கிறீங்க?
1: மருதமுனையிலிருந்து வந்திருக்கின்றேன், சுகமாக நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி? நலம் தானே?
0: ஆ, நலம் நலம் அறிய ஆவல். சொல்லுங்க, லைசன்ஸ் கிடைச்சிருச்சா?
1: லைசன்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டு ரொம்ப ஆசீர்வாதம் இருக்கும் போது எதுவும் குறையாது.
0: அதுதானே? என்ன?
1: ஆமா, எல்லாம் சரியாக நடக்கும்.
0: ஒரு மாதிரி பயந்து போனீங்க, கைய தூக்கு கால தூக்கு, அப்படி என்னமா இப்படி என்னவா
1: இது? எல்லாம் சொன்னா எல்லாம் செஞ்சாங்க.
0: அதுதான், ஒரு கண்ணால அதை பாருங்க, அப்புறம் அடுத்த கண்ணால அடுத்ததை பாருங்க. இதெல்லாம் செய்து முடிச்சா போறது அப்பா, அப்புறம் கைய காட்டு காலை காட்டு இதெல்லாம் காட்டி முடிச்சா போறது. அம்மா, நம்ம தப்பிட்டோம் அப்பா, இனி நிம்மதியா கொஞ்சம் அடுத்த விஷயங்களை பாக்கலாம்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு நிம்மதியோடு வந்துச்சு அந்த டைம். இப்ப பாடலை யார் யாரோட இருந்து கேக்குறதா இருக்கிறீங்க நீங்க?
1: பாடலை கேட்டு பெயர்களை சொல்லிவிட்டு ஒரு பிறந்த நாள் வாழ்த்தோண்டும் இருக்கின்றது. அதையும் சொல்லுவேன். பாடலை கேட்பதற்கு மருதமனை கஸ்வின், அப்துல் நாசர், பாண்டிருப்பு கமலன், முருகையா மற்றும் இந்த நேரத்தில் வசந்தம் கேட்டுக்கொண்ட அனைவருக்காகவும் இன்று பிறந்த நாளை கொண்டாடும் மருதமனை அல்மினன் விதியைச் சேர்ந்த ரிஸ்வானா இக்ராம் தம்பதிகளின் செல்வ புதல்வன் முகமது அபீஸ் தனது பிறந்த நாளை இன்று தனது இல்லத்தில் விமர்சையாக கொண்டாடுகின்றார். இவரை அன்பு உம்மா, வாப்பா, நானா, தாத்தா மற்றும் குடும்பத்தார் அனைவரும் பல்கலையும் கற்று பல்லாண்டு காலம் சீரன் சிறப்புடனும் வாழ்க வாழ்கவன வாழ்த்துகின்றோம். இவர்களை வசந்தம் சார்பாக
0: நாங்களும் வாழ்த்தி நல்லதொரு பாடல் கேட்போம். நன்றி நிகழ்ச்சி எழுந்தமைக்கு.
1: நன்றி சார்.

0: நேரம் 10:40.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிவிருக்கிறது சபை அறிமுகப்படுத்திய வாசிட்டிகள் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டர் பைக்கள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: மாறாத நிலையம் மலேக மண்ணில் 102.6 வசந்தம் FM.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். இப்போ நிகழ்ச்சியில் சரோஜினி, வணக்கம்.
1: அன்பான காலை நேர வணக்கம்.
0: எப்படி, சுகமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன் சார். சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். நீங்க சொல்லுங்க, அதாவது வந்து உங்களுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? அதாவது நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்வீங்க?
1: விடுமுறைன்னு சொன்னா வசந்தம் போட்டு நாள் பூரா வெளியூலதான் நிற்பேன்.
0: அதுதானே, ஏன்னா எப்பயுமே பாடல்களே நாங்க கதைக்கிறதுகளை இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தா எப்பவுமே வீட்டுக்குள்ள ஆக்கள் இருந்து பேசிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு
1: சொல்லி இருக்கும். சந்தோஷமா இருக்கும், ஒரு ஆளோட பேசுற மாதிரியே தான் இருக்கும்.
0: அப்பப்பாப்பா, நாங்க ஆக்கள் தான் பேசிட்டு இருக்கோம், உள்ள இருந்து பேசுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அப்படியா? நானும் ஏதோ வித்தியாசமா நினைச்சிட்டேன். சரி சொல்லுங்க, இந்த நேரத்துல சொல்லுங்க, நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: முதலாவது செவ்வாய் ராகம் பாடல்கள், நல்ல பாடல்கள், சந்தோஷமா இருக்கு, எனது வாழ்த்துக்கள்.
0: சரி சரி சரி, வீட்டுக்குள்ள இருந்தா பேசிட்டு இருக்கேன், சொல்லுங்க. சரி, இப்ப இந்த நேரம் நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: கொழும்பு 14 மும்தா சிவேதம், அருள்மொழி, சாந்தனி, ராஜலட்சுமி, சிந்தையா மகாதேவன், ஆட்டோ விஸ்வநாதன், சோமசிரி, இமானுவேல், சண்முகநாதன், யாழ்ப்பாணம் சுழிபுரத்தில் இருக்கும் எனது சகோதரி சீதாவுக்காகவும், மகன் சேகர், மருமகள் மயூரி, சேகத்திலைகள்
0: கேட்போம் சார்.

0: 102.6 மற்றும் 102.8 வெட்டு அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். இப்பொழுது இலங்கை நாதன், வணக்கம்.
1: வணக்கம்,
0: எப்படி சுகமா இருக்கிறீங்களா?
1: நான் நலமா இருக்கின்றேன். உங்கள் நலமும் வானொலி கேட்பதனூடாக தெரிந்து கொண்டேன்.
0: ஆஹா, சரி, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க.
1: நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை வானொலி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன்.
0: நானும் நினைத்துக் கொள்வதில் ரொம்ப சந்தோஷம். இப்ப எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் எனது வீட்டிலிருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன்.
0: எப்படி ஒரு விளக்கம்? சரி,
1: அதாவது வந்து நான் பழைய பாடல்கள் தான் விரும்பி கேட்பதுண்டு. புது பாடல்கள் என்றால் கிருபாவின்
0: இடைக்கால பாடல்கள்
1: ராகம் சுகமானதை விரும்பி கேட்பேன்.
0: ஓஹோ,
1: அதில் இடைக்கால பாடல்கள் நல்ல பாடல்களை கிருபா அவர்கள் வழங்கிக் கொண்டிருப்பார்கள்.
0: ஆஹா, அதனால இப்ப வந்து பழைய பாட்டில இருந்து கொஞ்சம் ஒரு படி முன்னுக்கு வந்திருக்கிறீங்க. சரி, நீ லேட்டஸ்ட் கிட்ஸ் பாட்டுக்கும் வருவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா வேணா நீங்க எப்படி இருந்துருங்க. சொல்லுங்க இளங்கி நாதன், இப்ப வந்து இந்த நேரம் வசந்தம் கேட்டு கொண்டுக்கிறீங்க, வேலையில செய்து கொண்டுக்கிறீங்க. சரி, என்னதான் இருந்தாலும் வந்து வீட்டுல ஒரு வேலையை கொடுத்தா செய்ய மாட்டேன்றீங்க,
1: ஏன்? எனக்கு நேரமும் அவ்வளவு போதுமானதாக இல்லை. அதனால் எனக்கு அப்படியே ஏற்படுவது கொஞ்சம் கஷ்டம்.
0: அதுதான், அதை கொஞ்சம் விளங்கி கொள்றாங்க. இல்ல என்ன சொல்லி சொன்னா அவருக்கு டைம் இல்லை. டைம் இல்லை. ஆமா ஆமா ஆமா, டைம் இருந்தா எல்லாம் செஞ்சிருவாரு. அது ஒருத்தர் சொல்லித்தான் செய்யணும்ன்றது இல்ல. ஏன்னா நாங்க செய்த அது மட்டாக்கெல்லாம் வியப்பா பாக்குற அளவுல செய்து முடிச்சிடும். ஆனா எங்களுக்கு டைம் காணாது. சரி, சொல்லுங்க இளைஞராதன், நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: பாடலை கேட்பதற்கு எனது மைத்துனர் பலாலியை சேர்ந்த தற்பொழுது ஊரொழிவில் வசிக்கும் திருநாமம் விஜயநாதன், தங்கச்சி கொன்றி, மருமக்களான விஜயன், ஜனார்த்தனன், அபிராஜ் இவர்களுடன் எனது மாமா இலங்கையர் சம்பந்தநாதர். தெரிவில் உங்கள் தெரிவில் ஒரு பாடலை தாருங்கள்.
0: நன்றி, நிகழ்ச்சி நடந்தமைக்க
1: நன்றி கிருபா. நன்றி.

0: அரசுக்கு அனுசரணை வழங்குவது. கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: களுத்துறை வாத்துவ பொதுப்பிட்டிய காலி வீதியில் இடம்பெற்ற விபத்தில் 21 வயது இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். களுத்துறையிலிருந்து வாத்துவ நோக்கி ஒரே திசையில் சென்ற இரண்டு மோட்டார் சைக்கிள்களின் கைப்பிடிகள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இதில் ஒரு மோட்டார் சைக்கிள் வீதியில் விழுந்ததுடன் மற்றைய மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த கார் ஒன்றுடன் மோதியுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த இளைஞரும் பாடசாலை மாணவி ஒருவரும் பானதுரை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இளைஞர் உயிரிழந்துள்ளார். நாட்டின் 11 மாவட்டங்களில் இன்று அதிக உஷ்ணமான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மொலைத்தீவு, வவுனியா, முனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அதிக வெப்பமான காலநிலை நிலவக்கூடும். அதிக உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்க பொதுமக்கள் தேவையான சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: நேபாளத்தில் நிலவும் கனமழை மற்றும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 14 அதிகரித்துள்ளது. மேலும் இயற்கை அனர்த்தங்களில் சிக்கி 11 காணாமல் போயுள்ளதாக நேபாள் தகவல்கள் தெரிவிக்கின்றன. திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் தொடர்ந்து காணப்படுவதாக நேபாள வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாட்டின் 77 மாவட்டங்களில் 49 மாவட்டங்களுக்கு வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழை தொடர்ந்து பெய்து வருவதனால் நேபாளத்தின் முக்கிய ஆறுகளின் நீர்மட்டம் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன.
0: அவதானத்துடன்

0: நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உலகம் மாறும் ஒவ்வொரு மணித்துளியிலும் செய்திகளை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள்.

0: பாகம் சுகமானது கேட்டால் இதமானது இந்த நேரம் நிகழ்ச்சியில் எழுந்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வாணி. கலை வாணி அப்படியா? இல்ல அந்த வாணி இல்ல. வெறும் வாணி. அது என்ன புதுசா வெறும் வாணி? சரி சொல்லுங்க. அதாவது வந்து நான் நினைக்கிறேன் இன்றைக்கு தான் உங்களோட நான் பேசுறேன் அப்படின்னு
1: சொல்லி.
0: நான் என்ன சொன்னேன்? இன்றைக்கு தான் நான் உங்களோட பேசுறேன்னு சொன்னேன். சரி சொல்லுங்க வாணி, நீங்க வெறும் வாணி தான். சரி, இப்போ என்ன செய்றீங்க? வேலை செய்றீங்களா இல்லாடி? அப்படியா? அதுதான் இன்னும் கடும் வேலை.
1: வேலை இல்ல.
0: சரி, ராகம் சுகம் குறிப்பிட்ட வேலையெல்லாம் சொல்லி சொல்லி செய்வாங்க. இது சொல்லாத வேலையெல்லாம் செய்யணும், அவ்வளவுதான். நினைச்சு நினைச்சு சொல்லுவாங்களே. அப்ப அது எப்படி நீங்க சொல்லுவீங்க? வேலை இல்லன்னா நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரியாது, நீங்க தான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது உண்மைன்னு சொல்றீங்களா? இல்ல இல்ல, நம்ம உண்மைதான் பாருங்களேன். அது ஒரு அதை பற்றி ஒரு கணக்கு செய்யத்தான் வேணும். இப்படி இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. ஆமா ஆமா, இப்ப வீட்டுல வந்து சொல்லுவாங்க, உனக்கு என்ன தெரியும், நான் இவ்வளவு வேலை செய்து எவ்வளவு பிரஷர்ல வந்திருக்கிறேன் தெரியுமா, கொஞ்சம் கூட நிம்மதி இல்லை. வந்த உடனே ஒரு சூடா ஏதாவது தாரையா குடிக்கிறதுக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த ஏதோ இந்த நேரம் நீங்க வந்து ரொம்ப கூலாவே இருக்கிற மாதிரியும், ஒரு வேலையே இல்லாத வீட்டுல இருந்த மாதிரியும் இப்படி சொல்லிக்க உங்களுக்கு கோபம் வராதா? சொந்த கதை சோக கதை மாதிரி தெரியுது உங்க கதை. சரி, இந்த நேரம் இல்ல இல்ல, நம்ம நல்லா தான் இருக்க, நம்ம அப்படி எல்லாம் நினைச்சிடவே கூடாது. நாங்க எப்பொழுதுமே ரொம்ப கூலத்தான் இருப்போம் என்ன வந்தாலும். ஏன்னா சரி சொல்லுங்க, நிகழ்ச்சியில யார யாரோட எழுந்து பாடல் கேட்பதா இருக்கீங்க நீங்க?
1: நன்றி
0: நிகழ்ச்சியில் நமக்கு.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இருந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபானா, நான் காத்தான்குடியில் இருந்து ரிஷாத் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வழி. இனிமையான பாடல் தெரிவுகள் முகமது ராஃபி இணைந்திருக்கின்றேன், எங்களை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வழி. கொழும்பு 14 முந்தாஜ் பேகம் வந்துக்கிறாங்க. வணக்கம் பாட்டு தலைவா, பாடல்கள் இதயத்துக்கு இதமாக இருக்கின்றது, இதயத்தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பிரஷா பிரசாந்தி குறிப்பிடுகிறாங்க. அக்கரைப்பட்ட பாப்ரைல நிசார் வந்திருக்கின்றார், இனி நிகழ்ச்சியில் எடுத்து நடந்த ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி வசந்தகுமார் இணைந்திருக்கின்றார். நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். கலை வந்துக்கிறாங்க, அருமையான பாடல்களை இனிமையாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் அண்ணா உங்களுக்கு வணக்கம். நான் கண்ணன் இணைந்திருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை. வணக்கம் கிருபா அண்ணன், மூதூர் பட்டித்திடல் வடிவேல் இணைந்திருக்கின்றேன், வசந்தத்தின் அபிமான நேயர். தேனாக நாவிதே இனிக்கும் இனிமையான பாடல்களை செவ்வாய் ராகம் தரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. அஜித் வந்திருக்கிறார், மஸ்கேலியாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறதே வேளை. தமோதரி ரூபா வந்துக்கிறாங்க, இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கழுதாவளையிலிருந்து ஜீவ பிரயா இருந்திருக்கிறாங்க. நவீன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறதை திவான் வந்திருக்கிறார். காளிமுத்து இணைந்திருக்கின்றார், கொட்டக்கலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளையும் அங்கே கரசி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். அப்புத்தலையிலிருந்து ஜமுனா அணிந்துக்கிறாங்க, வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஹரோலினா ஆகாஸ் வந்திருக்கிறாங்க. சந்தியாகு இணைந்திருக்கின்றார், இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணம் செல்வ சன்னதியிலிருந்து சுதன் இணைந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ஹெவலக் ரோட் டீன் கார் குஷன் ஒர்க் ஷாப்ல வசந்தம் ஒழித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆனல்ட் கிரோபா குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் ரவீந்திரன் இணைந்திருக்கின்றேன், உங்கள் பாடல் தெரிவுகளுக்கு வாழ்த்துக்கள், என்னை நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்ளுங்க. நீர்கொழும்பிலிருந்து ரவீந்திரன் வந்திருந்தார். அதே போன்று நசூர் இணைந்திருக்கின்றார் கிண்ணியாவிலிருந்து. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி பன்கூடா வழியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சுதாகர் மேகலா இணைந்திருக்கிறாங்க. அதே போன்று சோபி வந்துக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், கிறிஸ்மா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை மூதூர் பிரிதோஸ் வந்திருக்கின்றார், யாழ்ப்பாணத்திலிருந்து ரூபன் இணைந்திருக்கின்றார். சின்னக்கடையிலிருந்து ரொம்ப சத்தமா சந்தையில நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மேனகை வந்துக்கிறாங்க, பண்டாரவளையிலிருந்து அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை தந்து கொண்டிருக்கும் இந்நேரம் 11:30 நிகழ்ச்சியில் புத்தளத்தில் இருந்து வந்திருக்கிறது யாரு? இர்ஷாத், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க? சரி, அப்ப இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில் யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும், இருவர்களுக்காகவும், உங்களுக்காகவும், அறிவிப்பாளர் அனைவருக்காகவும், என்னுடைய குடும்ப சார்பில் அனைவருக்காகவும் கேட்க விரும்புறேன்.
0: நன்றி.
1: எல்லாமே நல்லாகி காட்டு சொல்ல முடியாது.
0: எப்படி
1: சொல்றேன்னு தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சி.
0: தனி வழி,
1: தனி வழி. பாட்டு கேட்டுக்கிறதுனா எல்லா பாட்டுமே நீங்களே மோசடி குறைவான பாட்டுகள். அது வேலை செஞ்சாலே பிசி தான், அதை கேட்டுங்களே வேலை இன்னும் கொஞ்சம் ஒரு காது கேட்டு இன்னும் கொஞ்சம் சிறப்பு கேட்கலாமே, அதுல திண்டிட்டு இருந்த திருப்தி ஆகுது.
0: அதே திருப்தியோட தொடர்ந்து வசந்தத்தோட இணைந்திருங்க. நன்றி. நிகழ்ச்சி நடந்த வைக்க
1: நன்றி.

0: நேரம் 11:41.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.
2: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
3: பாதுகாப்பான பயணத்திற்கு
4: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
5: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
6: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
4: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
5: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
7: பொருளாதாரமும் பாட்டுக்காக அக்ரோ மொமெண்டத்திடம் இருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:48. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இருந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான் ரொம்ப சந்தோஷமா எட்டியாந்தோட்டையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். வடத்தட்டு ஃபைசர் அப்படின்னு சொல்லி சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும், என்னுடைய வடத்தட்டும் வசந்தம் பாட்டு அதிர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். அதே போன்று என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நிலதொரு பாடல் தாருங்கள், நான் உரும்பிராய் சாந்தா அணிந்திருக்கின்றேன், ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். சுப்பையா ஆகாஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டுகிறது. இவளை கோகிலா வந்துக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பாடல்கள் அத்தனையும் சூப்பர், ப்ரோக்ராம் ரொம்ப பிடிக்கும் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ரோஜா வந்துக்கின்றார், இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஃபார்சானா வந்துக்கிறாங்க, அம்பாறையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இன்னையும் நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை சரீஃபா அணிந்துக்கிறாங்க, நிக்கவரட்டியவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். இன்னையின் நிகழ்ச்சியில் இணைத்து இனிமையானதொரு இடைக்கால பாடலை கேட்பதற்கு தயாராக இருக்கிறேன். கிண்ணியா புதுக்குடியிருப்பு நஃபீர் எழுந்திருக்கின்றார். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கலைச்செல்வி வந்துக்கிறாங்க. தயாளன் மற்றும் தர்ஷிகா, மகேந்திரன், பிரகாஷ் ஆகியோர் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை குறிஞ்சங்கண்ணியா ஜுருதீன் எழுந்திருக்கின்றார். எஸ் பரமானந்தன் வசீஹரன் கட்டன் கிளவிட்டன் பிரிவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை சாமிமலையிலிருந்து நிகழ்ச்சியோடு தினேஷ் எழுந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை கீதா ஸ்ரோய் வந்துக்கிறாங்க. பிரசாந்தி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க? நான் ரொசலையிலிருந்து குசல ராஜா இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ரமேஷ் குமார் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் தெஹியோவிட்ட தயாபாலன் நினைந்திருக்கிறேன், இனி நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். இனிமையான செவ்வாய் ராகங்கள் தரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் ஒஸ்போன் விஜயகுமார் எழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மாவனல்லியிலிருந்து நிசா வந்துக்கிறாங்க. கிருபானா, என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். பண்டார வலையிலிருந்து ஜூட் எழுந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். நேரம் போவதே தெரியவில்லை, ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீர்குழம்பிலிருந்து வந்திருக்கின்றார் குமார் எழுந்திருக்கின்றார். சோம்குமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை குஷன் ஒர்க் ஷாப், அதாவது சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா வசந்தம் ஒழித்துக் கொண்டிருப்பதாக மணிவண்ணன் குறிப்பிடுகிறார். இதேவேளை வெஸ்டர்ன் ராஜா வந்திருக்கின்றார். செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை அறுமுகம் ரமேஷ் ஊர்வடவத்தில் இறந்த நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். ராஜன் வந்திருக்கிறார். யாழ்ப்பாணம் அருள் மொழி இணைந்துக்கிறாங்க, என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். நீராவூரிலிருந்து தாசன் பிரியா இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை நினைத்த பாடல்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் தேவி யோகேஸ்வரன் இணைந்திருக்கிறேன், என்னைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். மொரீன் வந்துக்கிறாங்க. ராஜகிரியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை நிர்மலா பாலா வந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது.

மலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மத்திய நேர பிரதான செய்தி அறிக்கைகளோடு இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து மத்திய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் ருஃபீனா. மறுபுறம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா வணக்கினீர்களே.

0: செய்திக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: தாய் நாட்டிற்காக தங்கம் வென்ற ரமேஷிற்கு ஜனாதிபதி வாழ்த்து. இன்று முதல் மீண்டும் நடைமுறைக்கு வரும் பேருந்து முன்னுரிமை மருங்கு சட்டம். மேல் மாகாணத்தில் மேலும் 111 மெட்ரோ பஸ்கள் சேவையில் ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம். 3700 பாடசாலைகளுக்கு புதிய ஃபைபர் இணைய வசதிகளை வழங்க நடவடிக்கை. ஒரு இதய துடிப்பையும் தவறவிட மாட்டோம் என்ற துணிப்பொருளில் உலக இருதய தினம் இன்று அனுஷ்டிப்பு. அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைக்கு புதிய முயற்சி.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம்மின் மதிய நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் எம் கவிதா பாரதி. இனி விரிவான செய்திகள். முதற் தடவையாக ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் தங்கம் பதக்கம் வென்ற ரமேஷ் தரங்கவிற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தனது எக்ஸ் தளத்தில் வாழ்த்து பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். ரமேஷ் தரங்க வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றியை பதிவு செய்து நாட்டிற்கே பெருமை சேர்த்துள்ளார். அனைத்து இளைஞர்கள் சார்பாக விளையாட்டுத்துறையில் மிக உயரிய வெற்றியான ஒலிம்பிக் தங்கப்பதக்கத்தை வெல்லும் ரமேஷின் பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என பிரார்த்திப்பதாகவும் ஜனாதிபதி தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கையின் பெயரை சர்வதேச அரங்கில் பெருமையுடன் உயர்த்திய ரமேஷ் தரங்கவுக்கு பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவும் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை நடைமுறைப்படுத்தும் வகையில் இந்திய அரசின் நிதியுதவி மற்றும் இலங்கை அரசின் அனுசரணையுடன் முன்னெடுக்கப்படும் இந்திய வீடமைப்பு திட்டத்தின் 4 கட்டத்தின் கீழ் பதுளை மாவட்டத்தில் 51 புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளன. ஊவா பரணகம பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட அலங்கோல தோட்டத்தில் இந்த வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தலைமையில் இதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் பிரதிநிதிகளும் கலந்து கொள்ள உள்ளனர். மலேக சமூகத்திற்கு பாதுகாப்பான, தரமான மற்றும் கௌரவமான வீடமைப்பு வசதிகளை வழங்கும் நோக்கில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இதற்கமைய மண்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் கடந்த 13 வருடங்களுக்கு மேலாக பாதுகாப்பற்ற சூழலில் வாழ்ந்து வந்த 51 குடும்பங்களுக்கே இவ்வாறு புதிய வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. குறித்த பகுதிகளில் வசிக்கும் குடும்பங்களுக்கு பாதுகாப்பான வீட்டு சூழலையும் கௌரவமான வாழ்க்கை தரத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதே திட்டத்தின் நோக்கமாகும். ஒரு வீட்டு அலகை நிர்மாணிப்பதற்காக இந்திய அரசாங்கம் 28 லட்சம் ரூபாய் நிதியை வழங்குகிறது. வீட்டின் உட்கட்டமைப்பு வசதிகளுக்கென இலங்கை அரசாங்கம் ஒரு வீட்டுக்கு 4 லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் போக்குவரத்து துறையில் புதிய மைல்கல்லாக மேல் மாகாணத்தின் 5 மார்க்கங்களுக்கென நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய மெட்ரோ பஸ் சேவை இன்று ஆரம்பிக்கப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் குறித்த அங்குரார்ப்பண நிகழ்வு இடம்பெற்றது. இதற்கமைய இன்று முதல் மேலும் 111 மெட்ரோ பஸ்கள்

0: பயணிகள் சேவையில் இணைந்துள்ளன. கொழும்பு நகரில் நிலவும் வாகன நெரிசலை குறைப்பது மற்றும் மிகவும் பாதுகாப்பான வசதியான பொது போக்குவரத்து சேவையை மக்களுக்கு வழங்குவதே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். குறித்த பஸ் சேவைகள் தொடர்ச்சியாக இடம்பெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மெட்ரோ பஸ் போக்குவரத்து பிரிவின் தலைவர் எஸ் எம் யூ பி திலகவர்த்தன தெரிவித்துள்ளார். கொழும்பை மையமாக கொண்டு மொத்தமாக 7 போக்குவரத்து வழிகளூடாக மெட்ரோ பஸ் சேவைகள் இயக்கப்படும். இதேவேளை கொழும்பு நகரிற்குள் நுழையும் தனியார் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கும் இதனூடாக சந்தர்ப்பம் உருவாகும். மெட்ரோ பஸ் சேவையானது தனிநபர் வாகன பயன்பாட்டினை குறைக்க உதவுவதுடன் நாளாந்து பயணத்துக்கென பொது போக்குவரத்தை மக்கள் பயன்படுத்துவதை அதிகரிக்க முடியும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. டிஜிட்டல் தளம் ஒன்றினூடாக மெட்ரோ பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்படுவதுடன் பயணிகள் பஸ் சேவைகள் மற்றும் பயணிக்கும் வழித்தடங்கள் தொடர்பான தகவல்களை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் வசதியும் காணப்படுகிறது. திட்டத்திற்கு இணைவாக கடவத்தை உள்ளிட்ட பகுதிகளில் புதிய பஸ் டிப்போ மத்திய நிலையங்களும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை அடுத்த வருடம் முதல் கொழும்புக்கு வெளியேயுள்ள பகுதிகளுக்கும் மெட்ரோ பஸ் சேவையை விரிவுபடுத்த எதிர்பார்ப்பதாக மெட்ரோ பஸ் போக்குவரத்து பிரிவின் தலைவர் எஸ் எம் யூ பி திலகவர்தன தெரிவித்துள்ளார். இதற்கமைய காலி, கண்டி மற்றும் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மெட்ரோ பஸ் சேவையை விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் வார இறுதி நாட்களில் குறைந்த கட்டணத்தில் அதிக தூரம் பயணிக்கும் வகையில் மெட்ரோ பஸ் வீக்கெண்ட் பாஸ் எனப்படும் சிறப்பு பயண அட்டையும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பேருந்து முன்னுரிமை மருங்கு சட்டம் இன்று முதல் மீண்டும் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதற்கமைய காலை 6 மணி முதல் 9 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 7 மணி வரையிலும் இச்சட்டம் நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் இன்று முதல் முன்னோடி திட்டமாக ஆரம்பிக்கப்படுவதுடன் வெற்றிகரமாக குறித்த திட்டம் முன்னெடுக்கப்படுமாயின் அதனை எதிர்காலத்திலும் தொடர்வதற்கு தீர்மானிக்கப்படும். மேலும் பேருந்து முன்னுரிமை மருங்கு விதிகளை மீறுபவர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. உலக இருதய தினம் இன்று உலகளாவிய ரீதியில் அனுஷ்டிக்கப்படுகிறது. இருதய மற்றும் இரத்த நாளங்கள் தொடர்பான நோய்கள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் இருதய நோய்கள் மற்றும் மாரடைப்பை தடுப்பது தொடர்பிலும் கவனம் செலுத்தும் வகையில் இந்த தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் அனுஷ்டிக்கப்படும் உலக இருதய தினத்தின் மூலம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதன் முக்கியத்துவம் மற்றும் இருதய நோய்களின் அறிகுறிகளை ஆரம்பத்திலேயே கண்டறிவது தொடர்பில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் டோன்ட் மிஸ் அ பீட், ஒரு இதய துடிப்பையும் தவறவிடாதீர்கள் என்பதாகும். இருதய நோய்களின் ஆரம்ப எச்சரிக்கை அறிகுறிகளை அடையாளம் கண்டு உரிய நேரத்தில் மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதன் முக்கியத்துவத்தை இந்த கருப்பொருள் வலியுறுத்துகிறது. மாரடைப்பின் முக்கிய அறிகுறிகளில் மார்பில் வலி அல்லது இறுக்கம், மூச்சு திணறல், அதிக வியர்வை, குமட்டல், தலைச்சுற்றல் மற்றும் கை, தோல், கழுத்து அல்லது தாடை பகுதியில் ஏற்படும் வலி ஆகியவை அடங்கும். இத்தகைய அறிகுறிகள் தென்பட்டால் அவற்றை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுமாறு சுகாதார நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர். மேலும் இருதய நோய்களின் அபாயத்தை குறைப்பதற்கு புகைப்பிடித்தலை தவிர்த்தல், ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுதல், உடம்பின் அளவை குறைத்தல், வழக்கமான உடற்பயிற்சியில் ஈடுபடுதல், உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைத்திருத்தல் மற்றும் இரத்த அழுத்தம், இரத்த சர்க்கரை மற்றும் கொழுப்பின் அளவை முறையாக பரிசோதித்தல் முக்கியமானதாகும். உலக இருதய தினமான இன்று தமது இருதய ஆரோக்கியம் குறித்து கவனம் செலுத்தி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. மூன்று டன் காசநோய் தடுப்பு மருந்துகளை இந்தியா நன்கொடையாக இலங்கைக்கு வழங்கியுள்ளது. குறித்த மருந்து தொகையை கொண்ட விமானம் நாட்டை வந்தடைந்துள்ளது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான C-130J விமானத்தில் கொண்டுவரப்பட்ட இந்த மருந்து தொகை இலங்கை இந்திய நல்லுறவின் அடையாளமாக வழங்கப்பட்ட நன்கொடை என இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் எக்ஸ் பதிவொன்றையும் விட்டுள்ளார். இலங்கையின் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்தியா தொடர்ந்தும் பங்காற்றும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் 11 மாவட்டங்களில் இன்றைய தினம் அதிக உஷ்ணமான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் அதிக வெப்பநிலை நிலவும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மனித உடலுக்கு உணரக்கூடிய வகையில் அதிகரித்த உஷ்ணம் நிலவும். இதனால் அதிக வெப்பநிலை காரணமாக ஏற்படக்கூடிய ஒவ்வாமையிலிருந்து பாதுகாப்பு பெறும் வகையில் பொதுமக்கள் சுகாதார வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள 3,700 பாடசாலைகளை கேந்திரமாக கொண்டு அதிவேக ஃபைபர் இணையதள வசதிகளை வழங்கும் விசேட வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலைத்திட்டத்தின் கீழ் இதுவரை 2,200 பாடசாலைகளுக்கு குறித்த அதிவேக இணையதள தொடர்பு வசதிகளை வெற்றிகரமாக வழங்கப்பட்டுள்ளன. எஞ்சியுள்ள 1,564 பாடசாலைகளுக்கு மிக விரைவில் இந்த வசதிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதனூடாக பாடசாலை கட்டமைப்பிற்குள் டிஜிட்டல் கல்வி வசதிகளை மேலும் விரிவுபடுத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான 7 கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான புதிய முயற்சியாக இரு நாடுகளின் அதிகாரிகளும் மத்தியஸ்தர்களுடன் தனித்தனியாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றனர். ஈரான் முன்வைத்துள்ள 7 போர் நிறுத்த யோசனையை திருத்தி எதிர்வரும் பேச்சுவார்த்தைகளில் கவனம் செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இதற்கமைய ஈரான் மற்றும் லெபனானில் இடம்பெறும் அனைத்து விரோத நடவடிக்கைகளையும் நிறுத்துதல், முடக்கப்பட்டுள்ள ஈரானிய சொத்துக்களை விடுவித்தல் மற்றும் ஈரானிய எண்ணெய் மீதான தடைகளை நீக்குதல் உள்ளிட்ட யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் தடைகளை நீக்குதல் மற்றும் எண்ணெய் போக்குவரத்திற்கு முக்கியமான ஹோமுஸ் ஜலசந்தியை மீண்டும் திறத்தல் ஆகியவையும் அடங்குகின்றன. இதற்கு பதிலாக தனது அணுசக்தி திட்டம் மற்றும் யுரேனியம் கையிருப்பு தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் இணக்கம் தெரிவிக்கும் என குறிப்பிடப்படுகிறது. இந்நிலையில் அமெரிக்காவின் உத்தியோகபூர்வ பதிலுக்காக காத்திருப்பதாக ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வாரம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் மேலதிக பேச்சுவார்த்தைகள் இடம்பெற வாய்ப்புள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரானுக்கு எதிரான தடைகளை தளர்த்துவது அல்லது முடக்கப்பட்டுள்ள ஈரானிய நிதியை விடுவிப்பது தொடர்பில் தாம் எந்தவொரு முன்மொழிவையும் முன்வைக்கவில்லை என டிரம்ப் தெரிவித்துள்ளார்.
1: விளையாட்டு செய்திகள்.
0: ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபை நிர்வாகத்திற்கான புதிய சட்டமூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை கிரிக்கெட் சபையை நிர்வகிப்பதற்கான நிபந்தனைகள் மற்றும் விதிமுறைகள் உள்ளடங்கியதாக இந்த சட்டமூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுப் போட்டிகளை ஒழுங்குபடுத்துதல், ஊக்குவித்தல் மற்றும் மேம்படுத்தல் உள்ளிட்ட பொறுப்புகளை கொண்ட சட்ட ரீதியிலான நிறுவனமாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபையை நிறுவுவது தொடர்பில் இதில் முன்மொழியப்பட்டுள்ளது. இதற்கமைய முன்மொழியப்பட்ட இலங்கை கிரிக்கெட் நிர்வாக சபையில் 14 உறுப்பினர்கள் அங்கம் வகிக்க உள்ளனர். இதில் 7 சுயாதீன பணிப்பாளர்களும் 7 தெரிவு செய்யப்பட்ட பணிப்பாளர்களும் உள்ளடங்குகின்றனர். சுயாதீன பணிப்பாளர்களில் குறைந்தது 2 பெண்கள் அங்கத்துவம் வகிக்க வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபையின் தலைவர் சுயாதீன பணிப்பாளர்களிலிருந்தும் உபத்தலைவர் தெரிவு செய்யப்பட்ட பணிப்பாளர்களிலிருந்தும் நியமிக்கப்பட வேண்டும். தெரிவு செய்யப்படும் பணிப்பாளர்களுக்கு 4 வருட பதவிக்காலமும் மொத்தமாக அதிகபட்சம் 8 வருடங்கள் என்ற வரம்பும் முன்மொழியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: தாய்நாட்டிற்கு தங்கம் வென்ற ரோமேஷிற்கு ஜனாதிபதி வாழ்த்து. இன்று முதல் மீண்டும் நடைமுறைக்கு வரும் பேருந்து முன்னுரிமை மருங்கு சட்டம். மேல் மாகாணத்தில் மேலும் 111 மெட்ரோ பஸ்கள் சேவையில் ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம். 3,700 பாடசாலைகளுக்கு புதிய ஃபைபர் இணைய வசதிகளை வழங்க நடவடிக்கை. ஒரு இதய துடிப்பையும் தவறவிட வேண்டாம் என்ற துணிப்பொருளில் உலக இருதய தினம் அனுஷ்டிப்பு. அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைக்கு புதிய முயற்சி. இத்துடன் வசந்த மெஃபமின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை மாலை 6 எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: வசந்த மெஃபம் செய்திகள் 24 நேரமும் அவதானத்துடன்.
2: உலகம் மாறும் ஒவ்வொரு மணித்துளியிலும்

இசைகள் இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள், செவ்வாய் ராகங்கள்.

நேர்களின் தெரிவில் நிகழ்ச்சிகளின் முதல் திரவானொலி வசந்தம் எஃப்எம் நேரம் 12:20. செவ்வாய்க்கிழமை பொழுது வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதிகளின் நிகழ்ச்சியில் ரொம்ப ரொம்ப இனிமையான இடைக்கால பாடல்களோடு சந்தோஷமாக 3 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா நாள் முழுவதும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. இனிமையான இடைக்கால பாடல்களை அப்படியே உங்களுக்கு வழங்க தயாரா இருக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் மூலமாக எனவே சந்தோஷமாக நாங்களும் பாடத்தை விரும்பி கேட்கிறோம், வாழ்த்துக்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா, உடனே எங்களுக்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்தலாம். முந்திக்கொண்டு 0121-2-75-0001 அல்லது 0121-2-115-111 நீங்களும் கால் பண்ணுங்க. எங்களுக்கு லைனே கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா, உடனே பேஸ்புக் பக்கமா வாங்க. யாருக்காக எல்லாம் பாடல் விரும்பி கேட்கணும், வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ எல்லாருடைய பேரும் அப்படியே கிளியரா டைப் பண்ணி இப்பவே எங்களுக்கு அனுப்பி பையுங்க.

0: கற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள். செவ்வாய் ராகங்கள்
1: பயன்படுத்தி பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக் சீல் கோட்.

0: ஒரு இனிமேல பாடல சந்தோஷமாக வசனத்தின் செவ்வாய் ராகங்களை நாங்கள் கேட்டு வந்திருக்கோம். நேரம் 12:31 நிமிடமாக இந்த நேரம் கோகிலன் வாகரையில் இருந்து எனக்கு இருக்கிறார். வணக்கம்.
1: வணக்கம் அக்கா. வாகனேரி.
0: வாகனேரி, எப்படி இருக்கிறீங்க கோகிலன்?
1: நல்ல சார், நீங்க?
0: சரி, நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம், எல்லாரும் நல்லா இருக்கிறோம். அப்புறம் சொல்லுங்க, லைஃப் எல்லாம் அப்படி போகுது? இன்னைக்கு வேலையா?
1: தொடர்ந்து தம்பி மார்காவும் ஆட்டோ விசுவநாதன் பருத்தித்துறை அருள்மொழி அக்கா, சவுதி வசிக்கும் மனைவி மகனுக்காகவும் அக்கா உங்களுக்காகவும் புவனேஸ்வரன் அக்காவும் அறிவிப்பாளர் சங்கரன் அக்காவும் எல்லா சொந்த பந்தங்களுக்கும் கேட்போம் அக்கா.
0: சரி, ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா.
0: சரி, அனைவருக்கான நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் ஒலிக்க வருகின்றது. கௌரி மனோகரி.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.
3: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
4: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: பொருளாதாரமோ பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி, அக்ரோ மொமெண்டம்.

நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள்

0: 9:12:44
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிவிருத்தி சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டர் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.
2: காற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.
3: செவ்வாய் ராகங்கள்
0: கொடுவரும் மதிய நேரத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிய நேர குதகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற இந்த நேரம் எங்களோடு அழைப்பில் நௌஷாட் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க நௌஷாட்? நானும் நல்லா இருக்கிறேன். பொழுதெல்லாம் எப்படி போகுது? வசந்தமா போயிட்டு இருக்குன்னு
4: சொல்லணும்.
0: சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க பாக்கலாம். புரியல?
4: இன்னும்
0: இல்ல. நீங்க? சரி, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. சரி, இந்த நேரம் அடுத்த பாடல் யாருக்காக சொல்லுங்க? எல்லோருக்காகவும் ஒரு சூப்பரான பாடல் எடுத்து ஒலிக்க வருகின்றது. அடுத்து நாங்க கேட்க போறது இந்த மனத்தீனத்தின் ஸ்டார் ஆஃப் த்ரீ பாடல். இன்றைய ஸ்டார் இன்றைய தினத்தில் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நடிகை குஷ்பு.
1: திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே.

காற்றலையில் காற்றலை இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர்ணா வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் செவ்வாய் ராகங்கள்.

0: அனுசரணை வழங்குவது. கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: யாழ்ப்பாணம் கேரத்தீவு சங்கப்பட்டி பாலத்திற்கு அருகில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பூநகரே போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் மன்னாரைச் சேர்ந்த 31 வயதுடைய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் மன்னார் வீதியில் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் மோட்டார் சைக்கிளில் பயணித்தபோது மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியோர மறுகுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. உத்தியோகத்தரின் சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
0: வசந்த் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: கொங்கோ ராஜ்யத்தில் எபோலா வைரஸ் பாதிப்புக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 8000 கடந்துள்ளது. செப்டம்பர் மாதம் 26 தேதி நிலவரப்படி 8067 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 3901 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன்படி உயிரிழப்பு விகிதம் 48% அதிகமாக காணப்படுகிறது. நோயை கட்டுப்படுத்துவதில் சுகாதார பணியாளர்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட பல சவால்களை கொங்கோ ராஜ்யம் எதிர்கொண்டு வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் எபோலா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக உரையாற்றிய ஆளும் கட்சி அதிகாரி ஒருவர் அடையாளம் தெரியாத நபர்களால் தாக்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன் மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
2: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: திரையில் பூத்த சின்னமலர் திரைப்படத்திற்காக புலமை பித்தனின் வரிகளில் இசை ஞானியின் இசையில் ஒரு அருமையான பாடல் கேட்டு வந்திருக்கிற அருண் மொழி அவரோடு இணைந்து எஸ் ஜானகி அம்மா பாடலை பாடியிருந்தாங்க. சரி, இந்த நேரம் ஈடன் இணைந்திருக்கிறார் தோப்புவையிலிருந்து. வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கு. உங்களோட பாடல அருமையா இருக்கு. பாடல கேட்டுக்கொண்டு இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப ரொம்ப நன்றி ஈடன். அப்புறம் சொல்லுங்க ஈடன், பொழுதெல்லாம் அப்படி போகுது உங்களுக்கு லைஃப்?
1: நல்லா இருந்தது. வெயிலோ வெயில் கொளுத்துது.
0: பரவாயில்ல, இதுதானே எதிர்பார்த்தீங்க நீங்க?
1: ஓஹோ, இது நல்ல.
0: சரி சரி, ஓகே. சொந்தங்கள் எல்லாம் அப்படி இருக்காங்க வீட்டுல?
1: எல்லாரும்
0: நல்லா இருக்காங்க. சமைச்சிட்டாங்களா? சமைச்சிட்டே இருக்கிறாங்களா? இப்போ
1: சமைச்சு முடிவு, இதுக்கு பிறகு பாட்டை கேட்டுட்டு தான் சாப்பிடணும்.
0: எப்பவுமே நீங்க ஒரு முடிவோட தான் இருப்பீங்க. இது முடியாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு
1: கேட்காம சாப்பிட முடியாது.
0: முடியாது, முடியவே முடியாது. செம்பருத்தி பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான சூப்பரான பாடல், ஹிட்டான பாடல். அந்த பாடல் தர முயற்சி செய்யறேன். இப்ப அடுத்து ஒரு சூப்பரான பாடல் தர இருக்கு, யாருக்காக சொல்லுங்க?
1: ஆதித்யா அமிந்து ரமிந்து ஜெமாயா குசலகம குசலராஜா கொழும்பு 12 மேலர் சப்போன் கந்த வசந்த குமார் திருவட்டம் குடுத்து மதுர ராஜமாணிக்கன் ராஜம் எரிவட செல்வ வத்தல திருமதி.
0: சரி, எல்லோருக்காகவும் நாங்க ஒரு சூப்பரான பாடல் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. இதே போல சொந்தங்களை நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள அழைப்பு ஏற்படுத்துங்கள். 0122 125 0001 அல்லது 0122 125 111 கால் பண்ணுங்க. எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். வாங்க.

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தா
1: அனுசரணை. கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.
2: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
3: மெல்டால் தலை வலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: பொருளாதாரமோ பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி, அக்ரோ மொமெண்டம்.
5: சிறுவர்களை பாதுகாப்போம், சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம். உலக சிறுவர் தினம்
6: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் தெய்வலி மிருக காட்சி சாலை.
7: அக்டோபர் 3 சனிக்கிழமை காலை 8 யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பரிசில்களை பெற, சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
8: 12 வயதுக்கு குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம்.

இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் நாங்களும் கேட்டுட்டு வந்திருக்க. இசை ஞானி அவரோடு இணைந்து ஜானகியம்மா பாடலை பாடியிருந்தாங்க. இந்த நேரம் அழைப்பில் மும்தாஸ் பேகம் கொழும்பு 14 இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
1: அன்பான மதிய நேரம். வணக்கம்.
0: சந்தோஷமான வணக்கம். எப்படி இருக்கிறீங்க பேகம்?
1: நல்லா இருக்க. நீங்க?
0: நானும் நல்லா இருக்கிறேன். உங்களை மாதிரி புரிதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: சந்தோஷமா போகுது.
0: சரி, ஓகே. சமைச்சிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா?
1: சமைச்சு பண்ணிருக்கேன்.
0: என்ன சமையல் என்று? உண்மைய சொல்லிருக்கீங்க, அதுவரையும் சந்தோஷம். சரி மும்தாஸ், அப்புறம் சொல்லுங்க பாக்கலாம். அடுத்து ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு. யாருக்காக?
1: எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: செம்பகமே செம்பகம் படத்துல வாசலிலே பூத்த நிப்பு வச்சி புட்டால் வச்சி புட்டால்.
0: சரி, அந்த பாடல் தர முயற்சி செய்யறேன். சரியா?
1: ஓகே.
0: சரி, அடுத்த பாடல் நாங்க எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி. வணக்கம்.
0: அம்மா வந்தாச்சு திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் அடுத்து.

0: இங்க ஒரு காவல்காரன் திரைப்படத்துக்காக இசை ஞானியின் இசையில் பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். மதிய நேரத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிய நேர குதகலும் நிகழ்ச்சியோடு இந்த நேரம் அழைப்பில் இங்கிலிருந்து ரவி இணைந்திருக்கிறார். வணக்கம்.
1: Hi, this is sister. சந்தோஷமான மதிய வணக்கம்.
0: சந்தோஷமான கூலான வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பராவே இருக்கேன். நீங்க எப்படி? நல்லா இருக்கீங்களா?
0: நானும் நல்லா இருக்கிறேன். இங்கிரியில தான் இப்ப இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன், கரெக்டா?
1: இல்ல, நம்ம வலிமையான இடத்துல தான் இருக்கேன்.
0: எங்க வலிமையான இடம்?
1: அப்படிதான்
0: பக்கத்துல கூட நீங்க இருக்கீங்க அவங்களோட. சரி சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, பாடல் தெரிவுகள் பிடிச்சிருக்கா
1: என்று
0: சொல்லணும். அதுக்காக தான் கேக்குறேன்.
1: இல்ல இல்ல, வலமையா ஸ்பெஷல் மதிய நேரத்துல உங்களோட சாங் தெரிவு இன்னைக்கு. அதை விட நமக்கு ஸ்பெஷல் டே.
0: ஓகே, டபுள் ட்ரீட்.
1: அதை விட ஸ்பெஷல் டே.
0: சரி, ஓகே.

0: சந்தோஷம். அடுத்த பாடல் யாருக்காக?
1: முடிஞ்ச எனக்கு ரெண்டு பாடல் ரிக்வெஸ்ட் பண்றேன். முடிஞ்ச தாங்க.
0: என்ன பாடல் ரிக்வெஸ்ட் பண்றீங்க?
1: ஓராகினி நீலாம்பரே நீடாடரி, அந்த பாடலும்.
0: ஓகே.
1: ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் முன்னே, அந்த பாடல் ரெண்டு டெவலப் பாடிட்டாங்க.
0: சரி, நாங்க ஓராகினி பாடல் கேட்கலாம், சரியா?
1: ரொம்ப நன்றி.
0: ரவி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்ட மைக்கேல் மருமகன் திரைப்படத்துக்காக பெற்ற பாடல் அடுத்து.

0: இப்போது 1:44.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
2: மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.
1: இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு

0: டிஜிட்டல் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: நேரம் இப்போது 1:49 நிமிடமாகின்றது. இனிமையான பாடல்களோடு சந்தோஷமாக மதிய நேர குதிரைகளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம்
1: ஹரோல் சந்திரா, எப்படி இருக்கீங்க?
2: ஆம் கல்முனை நம்பிக்கை கிராமம் ஹரோல் சந்திரா.
1: சரி, உங்களோட வணக்கம் சொல்ற ஸ்டைலே நீங்க யார் அப்படின்னு கெஸ் பண்ணிடலாம். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறோம். உங்க நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
1: ஓகே, வேலை எல்லாம் அப்படி போகுது? அடுத்த பாடல் யாருக்காக ஹரோல்?
2: பாடலை கேட்பதற்கு பெரிய நிலாவன கிருஷ்ணா, கல்முனை சட்டிமாபுரத்தில் இருக்கின்ற ஈகிள் சவுண்ட் இயக்குனர் லயனல் கிரகரி மற்றும் கல்முனை ஜாய் சவுண்ட் இயக்குனர் வினோ மற்றும் எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஜெருசன், ஜெருசா, ஜாய், மலர், கமலன், தவராஜா மற்றும் எல்லாரையும் இணைத்து விடுத்தாருங்கள்.
1: சரி, ரொம்ப நன்றி.
2: நன்றி.

0: அனுசரணை வழங்குவது
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: சர்ச்சைக்குரிய கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் வழக்கில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இன்று காலை கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் ஏபஸ் கொடுக்கல் வாங்கல் வழக்கில் எதிர்வரும் அக்டோபர் 13 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து கிறிஸ் வழக்கில் 4 சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள நாமல் ராஜபக்சவை அக்டோபர் 6 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கரகுடாத்தே ஞானசார தேரரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. இந்த பிடியாணையை போலீஸ் மாதிபர் ஊடாக அமல்படுத்துமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கமைய ஞானசார தேரரை எதிர்வரும் அக்டோபர் 1 நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: இருபத்தி 23 வருடங்களுக்கு பின்னர் ஈராக்கில் நிலை கொண்டுள்ள இறுதி அமெரிக்க ராணுவ படையினரும் வெளியேற உள்ளதாக ராய்டர்ஸ் செய்திச் சேவை தகவல் வெளியிட்டுள்ளது. 2003 ஆரம்பிக்கப்பட்ட அமெரிக்க ராணுவ நடவடிக்கை இதன் மூலம் முடிவுக்கு வர உள்ளது. அமெரிக்க துருப்புகள் வெளியேறுவதனால் ஈரானுடன் தொடர்புடைய ஆயுதக் குழுக்களின் செயல்பாக்கு அதிகரிக்கக்கூடும் என பாதுகாப்பு ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் பாதுகாப்பு வெற்றிடம் ஏற்பட்டால் இஸ்லாமிய அரசு அமைப்பு மீண்டும் செயற்படக்கூடும் என ஈராக்கின் பாதுகாப்பு பிரிவுகள் எச்சரித்துள்ளன.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
5: உலகம் மாறும் ஒவ்வொரு மணித்துடி

0: நாங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதிகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 2:11. இந்த நேரம் கிருஷ்ணா அழைப்பில் வெயிட் பண்றார். பேசலாம், வணக்கம்.
1: மதிய வணக்கம். கிருஷ்ணா,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: பாடல்தானே
0: ஓகே, அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்? நாங்க
1: நண்பருடன் வேலை செய்து கொண்டு வசந்தத்துடன் சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கேன். அதே மாதிரி கோணேஸ்வரன் அவரும் பெரியவர்களையும் பயிற்சி திசை கொண்டு வசந்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். மற்றும் நம்பிக்கைக்காக ஹரன் சந்திரா மற்றும் அனைவரை அழைத்து கொண்டு உங்களை நிறுத்திக் கொண்டு பாடகிருக்கும். நன்றி, வணக்கம்.
0: ரொம்ப ரொம்ப நன்றி கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. இதே போல சொன்னங்களே தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம். கால் பண்ணுங்க 01212-1855 அல்லது 01212-1115-111 நீங்களும் அழைப்பு ஏற்படுத்தலாம். எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம்.

0: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன, நீங்க கட்டிருக்க வச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க சார், என்ன வேணும்?
2: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
2: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
2: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல். ஜிஐ பாக்ஸ் பார்.
3: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தா.
4: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
5: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.
6: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
7: மெல்டால், தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
8: பொருளாதாரமோ பட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்முதல் செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி, அக்ரோ மொமெண்டம்.
9: சிறுவர்களை பாதுகாப்போம், சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம். உலக சிறுவர் தினம்.
10: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் தெய்வலி மிருக காட்சி சாலை.
11: அக்டோபர் 3 சனிக்கிழமை காலை 8 யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பென்சில்களை பெற, சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
12: 12 குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம்.

இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள், செவ்வாய் ராகங்கள்.

0: சாமுண்டி திரைப்படத்துக்காக நடைபெற்ற ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்தது. இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் செல்வி.
0: சந்தோஷமான வணக்கம்.
1: ராஜேந்திரன்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நீங்க சும்மா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். நீங்க? தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருங்க, சரியா?
1: ஒரு மாசமும் சொந்தக்காரங்க வரல,
0: இனி எப்ப உங்க கூட தான், சரியா?
1: ஆமா,
0: ஓகே.
1: சொந்தக்காரங்களே வந்தாலும் சந்தோஷம் தானே?
0: கண்டிப்பா, மகிழ்ச்சி இல்லாம இருக்குமா என்ன? சந்தோஷம். இப்ப சொல்லுங்க அடுத்த பாடல் யாருக்காக?
1: நன்றி.

0: அன்புபகன் துஷாரதன்காகவும் ஜஸ்வித்காகவும் அருமையான பாடல் தாங்கன் சொல்லி கல்முனையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அதே போல திபிகஸ்தலது ஸ்ரீவன் இணைந்திருக்கிறார். இங்கிரியிலிருந்து எங்களோட வந்து பாபு உறவுகளுக்காக ஒரு அருமையான பாடல் தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறார். ஹட்டன் பக்கம் போயிட்டு வரலாம். வசீகரன் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறார். அதே போல ஜெனா சுஹித் இணைந்திருக்கிறார். தனிகல நூறிலிருந்து இணைந்திருக்கிறார். எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டிருக்கிறார். நல்லா இருக்கிறேன் ஜெனா, நீங்க நல்லா இருக்கிறீங்களா? உறவுகளுக்காக வரும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறார். நூர்ஜஹான் அசுருடீன் குறிஞ்சாக்கணியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களா? பசரையூர்லிருந்து பாலச்சந்திரன் இணைந்திருக்கிறார். பூனாக்களிலிருந்து ஜெயசுதாஸ் இணைந்திருக்கிறார். உறவுகளுக்காக பாடல் விரும்பி கேட்டு அனைவருக்காகவும் அடுத்தும் ஒரு அருமையான இனிமையான பாடல் தயாரா இருக்கு. அதற்கு முன்பதாக நேரத்தை சரிபார்க்கலாம். நேரம் இப்போது மதியம் 2:40.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள். காற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.
2: செவ்வாய் ராகங்கள்.

0: உங்களுக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு வொர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 தேதி கோல்ஃபேஸ் ஹோட்டலில் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN. புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் இணைந்தால் 102.6 102.8 காற்றலையில் காற்றலை இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர்ணா வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள். திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நடிகை, இன்றைய தினத்தில் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நடிகை குஷ்பு.

0: சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். மதிய நேர புதைகள் நிகழ்ச்சியோடு இந்த நேரம் ரம்யா அழைப்பில் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் ரம்யா.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கா? நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நல்லா இருக்கேன். எங்க இருந்து பேசுறீங்க?
1: வட்டவல
0: எல்லாம் அப்படி இருக்கு ரம்யா.
1: பரவாயில்லக்கா, வெயிலா இருக்கு.
0: சரி, யாருக்காக அடுத்த பாடல்னு சொல்லுங்க குயிக்கா.
1: கணவர் லீனஸ்க்காகவும், மகன்மா தஸ்வி, அனிரோஷ், மாதவ், நிக்காசன், ஜாவ்கா.
0: சரி, நன்றி
1: நன்றி அக்கா.

0: நாள் முழுவதும்
1: இன்றைய நாள் முழுவதும்
0: இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்
2: தொடர்ந்து போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆனந்தி மற்றும் ஜி ஆர் இருவரும் தயாரா இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொன்னி.

0: செவ்வாய் ராகங்களோடு இணைந்திருக்க போறீங்க. நன்றி ருஃபீனா.
1: நேர்கள் தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். நேரமே பொழுது மாலை 3 மணி.
2: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

0: கலை பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்ற செல் உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: அமெரிக்க டாலருக்கு எதிரான இலங்கை ரூபாவின் பெறுமதி இன்று மேலும் வீழ்ச்சியடைந்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் தரவுகளின்படி டாலரின் கொள்வனவு விகிதம் 326 ரூபா 37 சதமாகவும் விற்பனை விகிதம் 335 ரூபா 59 சதமாகவும் அதிகரித்துள்ளது. திங்கட்கிழமையுடன் ஒப்பிடுகையில் டாலரின் கொள்வனவு மற்றும் விற்பனை விகிதங்கள் இரண்டிலும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. வளைகுடா நாடுகளின் நாணயங்கள் உள்ளிட்ட ஏனைய வெளிநாட்டு நாணயங்களுக்கும் எதிராக ரூபாவின் பெறுமதியில் சிறிய மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்ட தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ரேணுகா பெரேரா பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அவரை தலா 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளில் விடுவிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. சட்டவிரோதமாக பேருந்துகளுக்கான வீதி போக்குவரத்து அனுமதி பத்திரங்களை வழங்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டு அவர் கடந்த 17ஆம் தேதி லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டிருந்தார். தெற்கு அதிவகு நெடுஞ்சாலைக்காக 56 பயணிகள் சேவை அனுமதி பத்திரங்களை முறையான நடைமுறைகளை பின்பற்றாமல் வழங்கியதாகவே அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
1: தாய்லாந்தின் பாங்காக் நகரில் பெய்து வரும் கடும் மழை மற்றும் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக தாய் ஏர்வேஸ் நிறுவனத்தின் பல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பாங்காக்கிலிருந்து இயக்கப்படவிருந்த சுமார் 30 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் இது திட்டமிடப்பட்ட விமான சேவைகளில் சுமார் 30% எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 2 நாட்களில் 97% அதிகமான விமான சேவைகள் தாமதமடைந்துள்ளதாகவும் தாய் ஏர்வேஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதேவேளை வெள்ளம் காரணமாக சுமார் 5000 பயணப்பொதிகள் இன்னும் விமான நிலையத்தில் தேங்கியுள்ள நிலையில் அவற்றை 72 மணித்தியாலங்களுக்குள் உரியவர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தாய் ஏர்வேஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன். செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
2: மக்கள் சூடிய
0: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
3: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
0: உலகம் மாறும் ஒவ்வொரு மணித்துடியும்

இடைக்கால இசைகளுக்கு ஒரு நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள், செவ்வாய்

0: வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் ஆனந்தி.
1: வணக்கம் வணக்கம் ஜியா. நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது. வணக்கங்கள். தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தை செவ்வாய் ராகம் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.
0: சரி, இன்றைக்கு உள்நாட்டுல வெளிநாட்டுல எல்லாம் சுற்றி என்னெல்லாம் நடக்குங்கிற அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். 102.6 102.8 உங்க வசனத்தோடு இணைந்திருக்கலாம். அது மட்டுமல்ல, www.wasanthamfm.lk பக்கம் கூடவும் இணைந்திருக்கலாம்.
1: இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னாச்சியா, இலங்கையில் வந்து பொது சுகாதாரத்துறைக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் வந்து சுமார் 3 டன் எடையுடைய காசா நோய் நிவாரண மருந்துகளை வந்து இந்தியா நன்கொடையாக வழங்கியுள்ளது. இந்தியா வானூர்தி படையின் வானூர்தி மூலமாக மருந்து பொருட்களை வந்து கொழும்பிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக இந்தியா வெளிவிவகார அமைச்சர் வந்து தெரிவித்திருக்காரு. இலங்கையில் பொது சுகாதார அமைப்பை வலுப்படுத்துவதற்கும் ஆதரவளிப்பதற்கும் இந்தியா தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக வந்து இவர் வெளியிட்டிருக்காரு. இந்தியாவின் அண்டைய நாட்டுக்கு முதலிடம் கொள்கையின் கீழ் வந்து இலங்கைக்கான இந்த மருந்து உதவிகளை வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அவசர மருந்து தேவை பூர்த்தி செய்யும் வகையில் வந்து இந்தியா வானூர்தி படையினர் வந்து சிறப்பு போர் வானூர்தி மூலமாக இந்த மருந்துகளை வந்து கொழும்புக்கு வந்து அனுப்பி வைத்திருக்காங்க.
0: சரி, ஓகே, நல்ல விஷயம் அது. அது மட்டுமல்ல, இன்று செப்டம்பர் 29 அதாவது உலக இருதய தினம், எங்களுடைய இதயம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது அது காதல் பண்ணவங்களுக்கு தெரியும் இல்லையா. சரி, அதே போலதான் இதய நோயை குறித்த நிறைய விழிப்புணர்வு எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு மனிதனுடைய உடம்புகள், உடல் உறுப்புகள்ல இதயம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அது இல்லைன்னு சொன்னா எங்களால வாழவே முடியாது, அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதனூடாக அதுக்கு மாற்றீடாக எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில்தான் நாங்க இருக்கிறோம். நிறைய செயற்கை ரீதியா நிறைய கண்டுபிடித்திருந்தாலும் 100% சாத்தியமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். உலகெங்கிலும் இந்த இருதய நோய்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் மாரடைப்பை தடுத்து ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கவும் ஆண்டுதோறும் இந்த நாள், அதாவது செப்டம்பர் 29 உலக இருதய தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. உலக இருதய கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த முன்னெடுக்கப்படும் இந்த நாள் உலக அளவில் அதிக அளவிலான உயிரிழப்புக்கு காரணமாக இருக்கும் இந்த இருதய நோய்கள் குறித்து மக்களிடத்தில் ஒரு போதிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தவையும், அது மட்டுமல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலம் தடுக்கக்கூடிய உயிரிழப்புகளை குறைப்பதற்கும் இந்த முதன்மை நோக்கமாக கொண்டு இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஆனந்தி, உலக இருதய தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, டோன் மிஸ் அ பீட் அப்படிங்கிறது தான். இருதய நோய்களின் ஆரம்ப கால அறிகுறிகளை துல்லியமாக அடையாளம் கண்டு உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளையும் நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதன் மூலம் அதனுடைய முக்கியத்துவத்தை இந்த ஆண்டின் ஒரு கருப்பொருளாக வலியுறுத்தப்படுகிறது. எங்களுக்கு இதயம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத எல்லாருக்குமே தெரியும். எனவே இதயம் ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நாங்க வந்துட்டு ஆரோக்கியமா இருக்க முடியும், நீண்டாயிலோட இருக்க முடியும் இல்லையா. தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத பிரச்சனைகள், அவன் இவன், அதாவது பக்கத்துல என்ன நடக்குது, அங்க என்ன நடக்குது, இங்கே எல்லா ட்ரெஸ்ஸையும் கொண்டு அந்த இதயத்தில் குவிக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையா இருக்கு. ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொள்ளும், சந்தோஷமா வாழணும், இதயமும் நல்லா இருக்கு, நாங்களும் நல்லா இருக்கலாம் இல்லையா. ஆனா இதயத்தை கடன் கொடுத்து ஒன்னும் செய்ய முடியாது. சரி,
1: கடன் கொடுத்து அதை திருப்பி வாங்கிடணும்.
0: வாங்கிடணுமா? கடன் அன்பை முறிக்கும் கேள்விப்பட்டிருக்கிறேன் இல்லையா.
1: முறிக்கும் தான், அதனால திரும்ப கடனை வாங்கிடணும்.
0: அதாவது கடன் கொடுக்காம இருக்கிறதே நல்லா. சரி, இப்போ வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் இடைக்கால பாடல்களோடு இணைந்திருக்க போறீங்க. இந்த நாள் முழுக்க இக்கச்சிக்கமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் இல்லையா.
1: இப்போ ஒரு அழகான பாடல், செம்பருத்தி திரைப்படத்திற்காக மனோவோடு இணைந்து ஜானகி பாடும் பாடல்.

பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். இம்மாதம் 30 தேதி மலகொல்ல பண்டாரநாயக்க தேசிய பாடசாலையில் கேக்கா பாதுகாப்பான பயணத்திற்கு காற்றலையில் முதல்வன் காற்றலையில் முதல்வன் முதல்வன் வசந்தம் எஃப்எம்

0: கதகாட்டக்காரன் திரைப்படத்துக்காக இளையராஜாவின் இசையில் நல்ல ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். வசந்தத்தின் செவ்வாய் ராகங்களோடு இணைந்திருக்கீங்க, 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க.
1: உள்நாட்டில் வெளிநாட்டில் சுற்றில என்னென்ன நடக்குங்க அப்படின்ட்டு நீங்கள் தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க. அது மட்டுமல்ல, இடைக்கால பாடல் இளையராஜாவின் இசையில் வரக்கூடிய எக்கச்சக்கமான பாடல்கள் இந்த நாள் முழுக்க கேட்டு ரசித்து கொண்டு இருக்கலாம். இடைக்கால பாடல்கள் அப்படிங்கிறதுனால ஒரு தனி ஒரு ஒரு பவர் இருக்கு இல்லையா. எந்த ஜெனரேஷனுக்கும் இந்த இடைக்கால பாடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிடிச்சு கொண்டுதான் இருக்கும். எல்லாருக்குமே மறக்க முடியாத பாடல்கள் எக்கச்சக்கமாக இருக்கு. இந்த பாடலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த பாடலை நான் மிஸ் பண்ணிட்டு அப்படிலாம் கேட்டுருப்பீங்க. இன்றைய நாள் முழுக்க உங்கள் வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். செவ்வாய் ராகங்கள் கொண்டு வருகின்ற இடைக்கால பாடல்களோடு இணைந்திருக்கலாம். இப்போ பார்த்துன்னு சொல்லி சொன்னால், கொழும்பில் இந்த பேருந்து முன்னுரிமை பாதை விதிமுறை இன்று முதல் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஆனந்தி, இந்த 3 போக்குவரத்துக்காக பாதைகள் வந்து வீதிகளில் அதாவது ஒரு பாதை பொது போக்குவரத்து பேருந்துக்காக ஒதுக்கப்படும். 3 போக்குவரத்து பாதைகளை கொண்ட வீதிகளில் 1 பாதை பொது போக்குவரத்து பேருந்துக்காக ஒதுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இதன்படி ஆனந்தி, காலையில் 6 மணி முதல் உட்பகல் 9 மணி வரை ஒரு திசையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரை எதிர் திசையிலும் இந்த பேருந்து முன்னுரிமை பாதை நடைமுறைப்படுத்தப்படும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, இன்றையிலிருந்து மெட்ரோ பேருந்து சேவை இன்று முதல் கொழும்பில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இறக்குமதி செய்யப்பட்ட 114 மெட்ரோ பேருந்து சேவைகளில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறது. கொழும்பில் நிலவும் இந்த போக்குவரத்து நெரிசலை குறைத்து பொதுமக்களுக்கு வசதியான ஒரு போக்குவரத்து சேவை வழங்கும் நோக்கில் தான் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. எனவே கொழும்பு பொறுத்தவரைக்கும் ஒரு வழி போக்குவரத்து தான் இருந்தது. இனி இன்றையிலிருந்து 3 போக்குவரத்து பாதைகள் கொண்ட வீதிகளை காணக்கூடியதாக இருக்கு.
0: அதே நேரம் வந்துச்சியார், கண்டியில் வந்து இந்த நடப்பாதையில் சரியா ஒரு பகுதி வந்து இன்று காலையில் திடீரென தாளிறங்கியமையால் ஏற்பட்ட விபத்தில் வந்து 4 பேர் வந்து காயம் அடைந்திருக்காங்க. பொது சந்தை வளாகத்தின் பின்னால் அமைந்துள்ள ஒரு பகுதியே இவ்வாறு தாளிறங்கியிருக்கு சரியா. அதனால் வந்து இந்த 4 பேர் வந்து அந்த தாளிறங்கிய பகுதியில வந்து குழிக்குள் வந்து விழுந்திருக்காங்க. பாதிக்கப்பட்டவர்கள் வந்து கண்டி வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்க நிலையில் வந்து அவர்களுக்கு ஆபத்தான காயங்கள் எதுவும் இல்லை என வந்து வைத்தியசாலையில் வந்து தெரிவித்திருக்காங்க. விபத்து நடந்து சந்தர்ப்பத்தில் வந்து குறித்த நடைபாதையினூடாக மக்கள் வந்து நடந்து சென்றதாக வந்து தெரிவிக்கப்படுது. இந்த பெரிய குழி ஒன்று ஏற்பட்டதால் வந்து 4 பேர் வந்து அதற்குள் வந்து விழுந்த சம்பவம் வந்து நேரில் பார்த்தவர்கள் வந்து தெரிவித்திருக்காங்க.
1: ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். சூப்பரான ஒரு பாடல் வரும், கேட்டுட்டே இருங்க.

0: பெரிய வீட்டு பணக்காரன் திரைப்படத்திற்காக ஒளித்தோய்கிறது பாடல். நேரம் 3:32.
1: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM.

0: வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: பொருளாதாரமும் பாட்டுக்காக அக்ரோ மொமெண்டத்திடம் இருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.
2: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலவை பரிசு, குறைந்த செலவில் ஸ்டடி டு வொர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள் இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ. அக்டோபர் 3 தேதி கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.
3: சிறுவர்களை பாதுகாப்போம், சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம். உலக சிறுவர் தினம்
4: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் தெய்வலி மிருக காட்சி சாலை.
5: அக்டோபர் 3 தேதி சனிக்கிழமை காலை 8 யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பரிசில்களை பெற, சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
6: 12 குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம்.
7: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
8: அனுசரணை. வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு

0: விளையாட்டு தங்கம் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் மனு அவரோடு இணைந்து சித்ரா பாடிய பாடல் கேட்டு வசந்தத்தின் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க.
1: இங்க மட்டும் இல்ல, இப்ப நிறைய இடங்கள்ல மழை பெய்து கொண்டுதான் இருக்கிறது. இயற்கை ரீதியான இப்ப வருடம் இறுதி நாள நெருங்கி கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அடுத்த வருடம் வரப்போகிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆரம்பத்திலயும் வரும் இறுதியிலையும் வரும் இந்த இயற்கை ரீதியான பேரழிவுகள். நேபாளத்தை பொறுத்த வரைக்கும் பெய்து வரும் இந்த கனமழை மற்றும் சீரற்ற வானிலை காரணமாக ஆனந்தி வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவிலசுக்கு கிட்டத்தட்ட 14 பேர் உயிரிழந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இயற்கை பேரழிவில் மட்டும் சிக்கி 11 பேர் வரை காணாமல் போயிருக்கிறாங்களாம். இந்த குறிப்பாக நேபாளத்தை பொறுத்த வரைக்கும் 77 மாவட்டங்களில் 49 மாவட்டங்களுக்கு இந்த வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கனமழை தொடர்ந்தும் நீடிப்பதால் அந்த நாட்டினுடைய முக்கிய ஆறுகளின் நீர்மட்டம் தொடர்ந்தும் அதிகரித்து வருகிறதாக சொல்லப்படுகிறது. எனவே மழை நீர் அதிகரித்துன்னு சொன்னால் அது மட்டுமல்ல, நீர்மட்டமும் அதிகரித்தால் இன்னும் உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடும் என்ற ஒரு அச்சமும் நிலவப்படுகிறது. பாருங்களேன், நம்ம நாட்டிலேயும் மழை பெய்தது, இப்போ நேபாள பக்கம் போயிருக்கு. இப்போ ஒவ்வொரு இடங்களையும் மழை பெய்து கொண்டு தான் இருக்கிறது இல்லையா?
0: இப்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஜிஆர் மலையோர் பக்கம் இருக்கிற வகையில் இந்த வைரஸ் சரியா, அந்த எபோலா வைரஸ் பரவல் காரணமாக ஆப்பிரிக்க நாடுகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த பயண தடை மற்றும் குடியேற்ற கட்டுப்பாடுகளை வந்து மேலும் 60 நாட்களுக்கு நீடித்துள்ளதாக கனடா அரசாங்கம் வந்து அறிவித்திருக்காங்க. இதனிடையே வந்து இந்த காங்கோ ஜனநாயக குடியரசில் எபோலா பாதிப்புகளின் எண்ணிக்கை வந்து தற்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 8000 கடந்துள்ளதாக வந்து சுகாதார அமைச்சு வந்து புதிய தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. கடந்த மே மாதம் முதல் காங்கோ ஜனநாயக குடியரசு, உகண்டா மற்றும் தென் சூடான் ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்கள் வந்து கனடாவுக்கு பயணம் செய்வது தடை விதிக்கப்பட்டிருந்தது. திங்கட்கிழமை நள்ளிரவு முடிவடைந்த கட்டுப்பாடு தற்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எதிர்வரும் நவம்பர் 27 வந்து நீடிக்கப்பட்டிருக்கு.
1: சரி, அது மட்டுமல்ல, குறிப்பாக இந்த எபோலா வைரஸ் இருக்குதானே, இது வந்துட்டு கட்டுக்கோப்பு இல்லாம பரவி கொண்டிருக்கிறது. இதுக்கான ஒரு நிரந்தர ஒரு சுகாதார தீர்வு இன்னும் கண்டுபிடிக்கல, அந்த அளவுக்கு இந்த எபோலானுடைய தாக்கம் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சரி, தொடர்ந்து மனிதருங்க வசதி தொடர்ந்து.

வசந்தத்தின் இந்நாள் செவ்வாய் ராகங்கள் ஜிஐ பைப் சரி ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோல்டன் நட் பைப் உபகரணங்கள் வேல் பிளான்ஜஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான் சைபர் 71 9 79 76 38.

0: இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் திரையாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்.
1: இன்றைய நாள் பிறந்த தினத்தை கொண்டாடும் நடிகை குஷ்பு.
0: அவளுக்கு பாடல் இது
1: அண்ணாமலை திரைப்படத்திற்காக
0: தேவாவின் இசையில்.

0: எஜமான் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடிய பாடல் கேட்டு வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நிரம்பி பொழுது 4 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அறிமுகப்படுத்திய 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: மட்டக்களப்பில் 5 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனசத்துறை சந்திரகாந்தன், ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகள் இருவர் உட்பட மூவரையும் எதிர்வரும் அக்டோபர் 13 தேதி வரை மீண்டும் விளக்கமறிகளில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2008 ஆண்டு கல்லடியில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உட்பட

0: அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கணபதிபுரம் மல்வத்தை நான்காம் பகுதியில் 54 வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தாய் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சம்மாந்துறை போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வேலுப்பிள்ளை பிரபாவதி என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்தவராவார். இச்சம்பவம் தொடர்பில் சம்மாந்துறை நீதிமன்ற பதில் நீதவான் ஏ எம் நசீலின் உத்தரவின் பேரில் திடீர் மரண விசாரணை அதிகாரி அப்துல் ஹமீத் அல் ஜவாஹிர் சம்பவ இடத்துக்கு நேரில் சென்று மரண விசாரணைகளை மேற்கொண்டார்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: காசா நகரின் நசர் பகுதியுள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் வடக்கு காசா ஆயுத பிரிவின் தலைவரான இஸ் அல் தீன் அல் பேக் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல் பேக் தாக்குதல்களை திட்டமிடுவதிலும் போராளிகளை ஆட்சேர்ப்பு செய்வதிலும் ஈடுபட்டிருந்ததாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்துள்ளனர். அல் பேக்கின் மரணத்தை ஹமாஸ் அமைப்பும் உறுதிப்படுத்தியுள்ளது. இதேவேளை அக்டோபர் மாத போர் நிறுத்தத்தை மீறி ஹமாஸ் அமைப்பு மீண்டும் ஆயுதங்களை சேகரித்து வருவதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. எனினும் இந்த குற்றச்சாட்டை ஹமாஸ் அமைப்பு மறுத்துள்ளது. எமது அடுத்த மடித்தள செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: வார நாட்களிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

செய்திகள். நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 நாள் முழுவதும்

0: சின்ன பாட்டுன்னு இளையராஜோட இசை, இளையராஜோட வாய்ஸ்ல இப்படிலாம் பாட்டு கேட்கறதுக்கு நீங்க வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கேட்கணும். அப்பதான் இப்படியான பாடலாம் நாள் முழுக்க எக்கச்சக்கமா வரும், ரசித்து கொண்டு இருக்கலாம். இரண்டாவது மனதால தொடுகிணைந்து இருக்கீங்க, போட்டு தாக்க நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க.
1: இப்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள அந்த ஒரு பகுதியை சேர்ந்த இடத்துல வந்து ஒரு பெண், சரியா, ராட்சச முதலைய வந்து தன்னுடைய கையால் வந்து தூக்கி இருக்கிறாங்களாம். இந்த முதலை வந்து 113 கிலோ எடையுடைய உள்ள இந்த ராட்சச முதலைய வந்து சிறுவயதில் இருந்தே பராமரித்து வந்திருக்காங்களாம். சரியா, அப்ப அந்த டைம்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த முதலைய வந்து தூக்கி இருக்கிறாங்க. தூக்கி இப்ப அந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சமூக வலைத்தளங்கள்ல வந்து வைரலாக பரவப்பட்டு வருகிறது.
0: பாருங்களேன், முதலை பக்கத்திலே போயேலா அந்த முதலைய தூக்கி இருக்கிற வீடியோ எல்லாம் அப்படி அந்தது அந்த அதோட கூட வாழ்றதுங்கிறது பெரிய ஒரு விஷயம் தான், உண்மையிலே அதிசயம் தான். சரி, இதே மாதிரி அதிசயங்கள் தான் ஏஐலயும் நடக்குது. ஏஐ பொறுத்த வரைக்குமானது எங்களுக்கு எந்த காலத்துக்கு நீங்க போகணும், வருகின்ற நூற்றாண்டுக்கு போகணுமா இல்ல கிறிஸ்துக்கு முன் போகணுமா கிறிஸ்துக்கு பின் போகணுமா அப்படிங்கறத ஏஐ கொடுத்த உடனே அதுல நாங்க வாழக்கூடிய மாதிரி இருக்கும். இறந்து போன ஒருத்தர் இன்னும் உயிர்ப்பித்து அது இந்த காலத்துல இருக்கிற மாதிரி கூட ஏஐ புதுப்பிச்சு புதுசா விதி விதமா கொண்டாந்து தரக்கூடிய மாதிரி இருக்கும். சோ அது மட்டுமல்ல, ஒரு ஆட்சியில இருக்கிற ஒரு அதிகாரம் கொண்ட ஒருத்தரை கொண்டு பலவிதமாக நல்லதாகவும் அந்த வீடியோ கிரியேட் பண்ணலாம், அல்லது கெட்டதாகவும் இந்த வீடியோக்களை கிரியேட் பண்ணலாம். இப்ப என்ன பிரஜன் அப்படின்னு சொல்லி சொன்னானந்தி, இந்த செயற்கை நுண்ணறிவு ஏஐ இருக்கு தானே, இதை வந்துட்டு தவறான நபர்களின் கைகளில் சென்றால் மிகப்பெரிய ஒரு அழிவில் அழிவொன்று ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தான் மைக்ரோசாஃப்டினுடைய இணை நிறுவனர் பில் கேட்ஸ் எச்சரித்திருக்கிறார். என்னன்னு சொன்னா, மிகப்பெரிய ஒரு அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை உருவாக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இந்த ஏஐ மாறி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 100 கோடி உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அதிக அளவிலான பேரழிவு நிகழ்வுகள் சாத்தியமாகலாம் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். என்ன விஷயம், அதுக்காக எதுக்காக சொல்லியிருக்கிறாரா, இந்த தீங்கிழைக்கும் நோக்கத்துடன் கெட்ட எண்ணத்துடன் செயல்படக்கூடிய நபர்கள் அதிநவீன இந்த ஏஐ கருவிகளை பயன்படுத்துவது தொடர்பில் அவர் கவலையான ஒரு விஷயத்தையும் நிறுவனங்கள் தங்களை தாங்களே கட்டுப்படுத்திக் கொள்வது மாத்திரம் போதாது, அது சாத்தியப்படாது அப்படிங்கறத பில் கேட்ஸ் சொல்லிருக்கிறாரு. செயற்கை நுண்ணறிவின் பயன்பாட்டை பாதுகாப்பான முறையில் நிர்வகிப்பதற்காக அரசாங்கங்கள் கட்டாயம் அந்தந்த நாட்டு அரசாங்கங்கள் சட்டங்களையும் அதுக்குட்பட்ட சட்ட திட்டங்களையும் கண்காணிப்புக்கு கட்டமைப்புகளையும் கொண்டு வந்து அதை பாதுகாத்து நடவடிக்கைகளை உருவாக்கினால் மட்டும்தான் இந்த ஏஐ தொழில்நுட்பத்திலிருந்து வரக்கூடிய பேரழிவை எதிர்காலத்தில் குறைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எனவே அந்தந்த நாடுகள் அதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் இதை பாதுகாக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறார். ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், போட்டுதாக நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. அடுத்த பாடல் கேட்கலாம்.

0: குட்டி ஸ்டோரி
1: என்னன்னு சொல்றோம் பாருங்க.
2: Let me sing a குட்டி ஸ்டோரி, pay attention, listen to me.
3: குட்டி ஸ்டோரி,
0: குட்டி ஸ்டோரி.
4: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
5: இன்றைய நாளுக்கான இந்த மனிதாலத்தின் போடுதாக்கு நிகழ்ச்சி குட்டி ஸ்டோரி என்னன்னு சொல்லி கேட்கலாம். ஒரு கிராமத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னாச்சு யார், பொதுவா எல்லாரும் வந்து வீடுகளை வந்து தரையில தான் கட்டி வாழும். ஆனா இந்த கிராமத்துல வந்து எல்லாரும் வந்து மரத்தின் மீது வந்து வீடுகளை கட்டி வாழ்ந்திருக்காங்க. சரியா, ஏன் அப்படின்னு சொன்னா மழை பெஞ்சதும் வந்து வெள்ள நீர் வந்துருமா. சரியா, அப்ப நிறைய பேர் வந்து மரத்துல வீடு கட்டி வாழும்போது ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. அந்த மரத்தினுடைய நிழல், சரியா, காற்று, இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கவும் அங்கேயே இருந்து வாழ்ந்திருக்காங்க முன்னோரு காலத்துல இருந்தே. சரியா, அப்ப இப்படி பக்கத்து பக்கத்து வீடு மாதிரி, சரியா, அப்ப பக்கத்து பக்கத்து மரத்துல இருந்து பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும். இந்த மரத்துல வீடு கட்டி வாழ்றது உண்மைக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கிராமத்தின் தலைவரும் என்ன பண்ணிருக்காரு, மரத்துல தான் வீடு கட்டி வாழ்ந்திருக்காரு. சரியா, அப்ப ஒரு பக்கத்து ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்தாராம். அப்ப அவர் வந்து சொல்றாரு ஒருத்தர்கிட்ட, என்ன உங்களோட ஊர்ல வந்து தரையில வீடே இல்லையா, இந்த கிராமத்துல வந்து ஆட்களே இல்லையா, நீங்க எல்லாம் எங்க வீடு கட்டி வாழ்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இப்போ அவர் சொன்னாரா, எங்கள் ஊரில் வந்து மழை பெஞ்சதும் வெள்ளம் வந்துடும், அதனால் நாங்கள் எல்லாருமே மரத்தின் மேலே தான் வீடு கட்டி வாழ்கிறோம் அப்படின்னு. நீங்கள் என்ன எல்லாரும் இந்த குருவி பறவைகள் மாதிரி மரத்தில் வீடு கட்டி வாழ்கிறீங்க, என்னத்தான் இருந்தாலும் தரையில் வீடு கட்டி வாழ்கிற மாதிரி வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஊருடைய தலைவர் வந்தாராம். அவர் வந்து சொன்னாராம், எங்களுடைய முன்னோரு காலத்துல இருந்தே நாங்க வந்து மரத்துல தான் வீடு கட்டி வாழ்றோம் அப்படின்னு. அப்போ ஒரு வயது போன பாட்டியும் இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க, நாங்க அந்த காலத்துல இருந்து நாங்க மரத்தின் மேல தான் வீடு கட்டி வாழ்றோம், தரையில வீடு கட்டினாலும் அது இருக்காது, வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போயிரும், எங்களுக்கு மரத்து மேல இருக்கிறது பாதுகாப்பா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அப்ப பக்கத்து ஊருக்காரர் சொல்லியிருக்காரா, என்னத்தான் இருந்தாலும் தரையில வீடு கட்டுற மாதிரி வராது அப்படின்னு சொல்லி பக்கத்துல உள்ளவனை வந்து இது பண்ணிருக்காரு, வீடு பேத்திருக்காரு, வீடை கட்டுங்க, கீழே கட்டுங்க, நீங்க கட்டி வாழுங்க. அப்ப அந்த ஒருத்தர் என்ன பண்ணாரா, அவர் சொன்னாரா, நீங்க எல்லாரும் மரத்துல வாழ்றதா வாழுங்க, நாங்க இவ்வளவு நாள் மரத்துல வாழ்ந்தது போதும், நாங்க கீழேயே வீடு கட்டி நாங்க வாழ்றோம் அப்படின்னு சொல்லி அவரும் அவருடைய மனைவியை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நிறைய இந்த கம்புகள் சரியா எல்லாம் கொண்டு வந்து வச்சு வீடு கட்டியிருக்காங்க தரையில. அப்ப வீடு தரையில வீடு கட்டி ஒரு ரெண்டு மூணு நாள்லயே மழை வர ஆரம்பிச்சிருச்சான். சரியா, அப்ப வெள்ள நீர் வந்து மெதுமெதுவா வந்து வீட்டுக்குள்ள வந்திருக்கு. சரியா, அப்ப அந்த மனைவி சொன்னாங்களாம், அப்பவே எல்லாரும் சொன்னாங்க தானே, மேலேயே வீடுக்கு இருந்திருந்தா இன்னைக்கு இந்த வெள்ள நீர் எல்லாம் வந்து வீட்டுக்குள்ள வந்திருக்காது, நிம்மதியா தூங்கி இருக்கலாம் நேரத்துக்கு அப்படின்ட்டு. அப்ப ஒரு அடுத்த நாள் வந்து பாக்கும்போது அந்த வெள்ள நீர் வந்து அந்த வீடையே அடிச்சிட்டு போயிருச்சான். அப்ப எல்லாரும் வந்து வெள்ளத்துல இருக்கிறாங்களாம். அப்ப காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மரத்து நாலு மரத்தின் வேர் இருக்கு தெரியுமா, அந்த வேரை போட்டு அந்த மக்கள் எல்லாம் காப்பாத்திருக்காங்க. அப்பயும் அந்த மரம் தான் உதவி செஞ்சிருக்கு. சரியா, அப்ப அந்த மேல மரத்தின் மேல போயிட்டு சொன்னாங்களாம், என்னத்தான் இருந்தாலும் முன்னோரு காலத்துல இருந்து இத நாங்க வந்து பின்பற்றி இருக்கணும். சரியா, அது மட்டும் இல்லாம பெரியவங்க பேச்ச நம்ம வந்து கேட்டிருக்கணும், அவங்க சொன்னாங்கன்னா அதுல வந்து ஒரு நியாயம் இருக்கும். என்னதான் பெரியவங்க சொன்னாலும், ஏன்னா அவங்க எல்லாம் வந்து வாழ்ந்து முடிச்சவங்க.
6: சரியா,
5: அதனால வந்து அவங்க சொன்னா அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவரும் அவருடைய மனைவியும் பக்கத்து ஊருக்காரரும் சேர்ந்து மன்னிப்பு கேட்டாங்க.
6: பாருங்களேன், அதாவது யாராவது அத நல்ல அனுபவமான ஆனந்தி சொன்ன மாதிரி பெரியவங்க யாராவது தடுக்கிறாங்க நம்மள, இந்த விஷயத்த செய்யாதீங்க, இதை எப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னா அதை கேட்கணும். அது எங்களுடைய நலவுக்கு தான் இல்லையா, லாபத்துலதான் முடியும்.

0: வேதம் புதிது திரைப்படத்திற்காக ஒளித்துகிறது பாடல்.
1: தொடர்ந்து மிணந்திருக்கலாம் பொழுது நிகழ்ச்சியோடு நேரம் இப்பொழுது 4:31.
2: சிறுவர்களை பாதுகாப்போம், சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம். உலக சிறுவர் தினம்
3: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் தெய்வலி மிருக காட்சி சாலை.
4: அக்டோபர் 3 சனிக்கிழமை காலை 8 யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பரிசில்களை பெற, சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
5: 12 குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம். நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
6: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.

0: மகன் தந்துட்டே நம்பு.
1: அப்படியா?
0: ஆமா.
1: சரி, காதல் தேவதை திரைப்படத்திற்காக
0: நல்ல வேலையான
1: பாடல்.
0: சரி ஓகே, நல்ல பாடல் தான் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. வசந்தத்தின் போட்டதாக்கு கேட்டுட்டு இருக்கிறீங்க. நாள் முழுக்க எக்கச்சக்கமான பாடல்களை நீங்க கேட்கலாம் இல்லையா? செவ்வாய் ராகங்கள்,
1: செவ்வாய் ராகங்களோட இப்போது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாச்சியா, கனடாவை சேர்ந்த 69 வயதுடைய முதியவர் ஒருவர் புற்றுநோயால் காலமான தனது மனைவியின் நினைவாக உலகையே உலுக்கும் ஒரு அதிசய சாதனையை வந்து நிகழ்த்தி இருக்கார். என்ன அப்படின்னு கேட்டா, இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மனைவி சரியா புற்றுநோயால் வந்து இறந்துட்டாங்களாம் சரியா. அப்ப காலமானதை தொடர்ந்து இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, தன் மனைவியின் நினைவாக போற்றும் வகையில் கடந்த ஜனவரி 2025 ஜனவரி 7 அன்று தாய்லாந்து பேங்காக் நகரிலிருந்து தனது மிதிவண்டினா தெரியும் தானே என்னன்னு சரியா, மிதிவண்டியின் மூலமாக பயணத்தை வந்து அவர் மேற்கொண்டிருக்காரு. 324 நாட்கள் தொடர்ச்சியாக பயணித்து ஆசியா, ஐரோப்பியா மற்றும் ஆஸ்திரேலியா மற்றும் வட அமெரிக்கா உள்ளிட்ட 25 நாடுகளை கடந்து 30,000 கிலோமீட்டர் தூரத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்காரு. இதன் மூலமாக உலகை சுற்றிய மிதிவண்டியின் மூலம் வந்த மிக வயதான நபர் என்ற புதிய கின்னஸ் உலக சாதனையையும் வந்து படைத்திருக்காரு. இவர் தன்னுடைய மனைவியின் நினைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சாதனையை வந்து அவர் படைத்திருக்காரு தன்னுடைய மனைவிக்காக.
0: பாருங்களேன்
1: எவ்வளவு பாசம்னு பாருங்க, மனைவி மேல்
0: பாசம்தான் பாசம்தான். சரி, இதே மாதிரி பாசமா அன்பா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும், இல்ல ஒரு விடுமுறை தானே அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடங்களை கூட்டிட்டு போவாங்க, இல்ல குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஒரு பக்காவா பிளான் பண்ணிட்டு யாராவது அதை எடுத்துவீங்க இதை எடுத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதில் இடம் போயிடும். சரி, இத்தனை மணிக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா வாகனத்தை செலுத்திட்டு போற, அதனால எங்களுடைய அன்புக்குரியவங்களை நாங்க மிஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் விபத்துக்களால. எனவே இந்த வீதி விபத்துக்கள் தொடர்பாக விழிப்பூட்டக்கூடிய நிகழ்ச்சி திட்டம் எதிர்கால சந்ததிகளுக்கு இந்த வீதி விதிமுறைகளை தெளிவாக எடுத்து வைக்கும் போது ஆனந்தி அந்த வீதி விபத்துக்களை கொஞ்சமாவது குறைத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே ஜனாதிபதியினுடைய நேரடி கண்காணிப்பில் இந்த வேலை திட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கிளின் ஸ்ரீலங்காவோடு இணைந்து டேக் கேர் வேலை திட்டங்கள் இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் வீதி விதிமுறைகளோடு விழிப்பூட்டக்கூடிய எக்கச்சக்கமான குறு நாடகங்கள் நிகழ்ச்சி திட்டங்களாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 2 கட்டமாக வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே எப்போதுமே நீங்க வீதி விதிமுறைகளை சரியாக கடைபிடித்தால் மட்டும்தான் இந்த வீதி விபத்துக்கள் கொஞ்சமாவது குறைத்துக் கொள்ளலாம். அன்புக்குரியவர்கள் எப்பவுமே எங்கள் பக்கத்தில் இருக்கணும் ரொம்ப முக்கியம் இல்லையா? சுயாதீன தொலைக்காட்சி எப்பவுமே ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம், அதனால இந்த நிகழ்ச்சி திட்டங்களோடு இணைந்திருக்கிறாங்க. அனுசரி வழங்கிக் கொண்டிருக்கிறது ITN வசந்தம் FM, வசந்தம் டிவி, லக்கன் FM அனுசனையுடன் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்போதுமே உங்களுடைய பயணங்கள்
1: பாதுகாப்பாக அமையணும்.

0: வசந்தத்தை இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்.
1: இன்றைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நடிகை குஷ்பு ஒலிக்கும் பாடல் இது மன்னன் திரைப்படத்துக்காக
0: இளையராஜா அவர்களின் இசையில்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள்.
1: சரி, ஒரு நல்ல ஒரு பாடல் இல்லையா? நல்ல பாடல். சரி, அடுத்து நாங்க ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோட நிகழ்ச்சியில இருந்து விடைபெற போறோம். அதுக்கு முதல்ல யாரெல்லாம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம்.
2: அன்பான மாலை நிற வணக்கமான திச்சியார், பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது என்று கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நிற வணக்கம் என்று காளி முத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. சாமிமலை சிங்காரவத்தை டி கே தினேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பேருவலை ஸ்மார்ட் மாவத்தை சேர்ந்த நசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் இருவருக்கும் அன்பான வணக்கம். ஊர்கொடவத்த தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஸ்டீவன் ஸ்டைலர்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா இணைந்திருக்காங்க.
1: சரி, இதே போல வணக்கம் சொல்லிட்டு அருள்மொழி வந்திருக்கிறாங்க. ஜிஆர் ஆனந்தி நலமா இருக்கிறீங்களா, பாடல மனைத்தின்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அன்பார் மாலை வணக்கம் சொல்லி குஞ்சங்கனி அசுரத்தின் வந்திருக்கிறாரு. மாவனையிலிருந்து நிஜா வந்திருக்கிறாங்க. அன்பான மாலை நேர வணக்கம் சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பூனாக்கலை ஜேசு சொல்லிருக்கிறாரு. இனிய மாலை வணக்கம் தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் வணிந்திருக்கிறாரு. இரு சகோதரிகளுக்கும் இருவருக்கும் இனிய மாலை நேர வணக்கம். ஜே எம் ரிஜ்வான் சொல்லிருக்கிறாரு பேர்வழையிலிருந்து. அன்பான வணக்கம், நானும் வசந்தத்தோடு நிகழ்ச்சிகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தொண்டமனாறு செல்வ சந்தீப் சுதன், அதே போல ஆரே மிதியிலிருந்து இதே ரத்தினமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே, எல்லாருக்கும் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அதுக்கு முதல்ல ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றோம். தொடர்ந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கும் உங்களுடன் ஸ்ரீ ஸ்ரூபி.
2: இன்றைய தினமும் இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு விடைபெறும் நாங்கள்,
1: நான் ஜி ஆர்
2: மற்றும் உங்கள் ஆனந்தி
1: என்றும் வசந்தத்தோடு இணைந்திருங்க ஸ்டேடியன் மக்களே.

0: அனுசரணை வழங்குவது. கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராச அனோஜனை காப்பாற்றுவதற்காக அரசாங்கம் அனைத்து சாத்தியமான நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளின் ஜெயதீச தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சவுதி மன்னருக்கு கோரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்புவதற்காக மாலத்தீவின் முன்னாள் ஜனாதிபதியின் உதவியும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இதற்காக சட்ட தணிகரான உப்புல் குமார பெரும மற்றும் ஃபைசர் முசப் ஆகியோரும் இதில் பங்கெடுத்துள்ளனர். இதன் மூலமும் சவுதி மன்னரிடம் இந்த கோரிக்கை முன்வைக்கப்படவுள்ளது. அத்துடன் ஜனாதிபதியின் கோரிக்கையையும் பாராளுமன்றத்தின் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரினதும் கையொப்பங்களையும் உள்ளடக்கிய கடிதம் ஒன்றையும் சவுதி மன்னருக்கு சமர்ப்பிக்கவும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.

0: ₹6,00,000 தொகையை இழப்பீடாக அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டும் என்றும் அந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட வாகனத்தின் புகைப்படத்துடன் மன்னிப்பு கோரி 3 மொழிகளிலும் பத்திரிகைகளில் விளம்பரம் செய்ய வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் ஃபௌசிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: மலேசியா மியான்மர் நாட்டை சேர்ந்த சுமார் 1,500 அகதிகளை மீண்டும் மியான்மருக்கு அனுப்பும் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளது. மியான்மருடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ள உடன்பாட்டின் அடிப்படையில் மொத்தமாக 5,000 பேர் வரை மீண்டும் அனுப்பும் திட்டத்தின் முதலாவது கட்டமாக இது முன்னெடுக்கப்படுவதாக மலேசிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இது தன்னார்வ அடிப்படையிலான திட்டம் என மலேசிய அரசாங்கம் கூறியுள்ளது. எனினும் மியான்மரில் தொடரும் மோத நிலைமை காரணமாக அகதிகளை மீண்டும் அந்நாட்டுக்கு அனுப்புவது குறித்து ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் மனித உரிமை அமைப்புகள் கடும் கவலை வெளியிட்டுள்ளன. தற்போதைய சூழ்நிலை மியான்மர் அகதிகளை பாதுகாப்பாகவும் நிலையான முறையிலும் மீண்டும் அனுப்புவதற்கு உகந்ததாக இல்லை என ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த மனித்தாள செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் இன்றைய நாளுக்கான மனித்தாள செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: சூப்பர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது வணக்கம். மீண்டும் ஒரு செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ராகங்கள் நிகழ்ச்சியில உங்க எல்லாருமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ஜூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாளுமே கூட சும்மா 80களில் வெளியான சூப்பரான சாங்ஸ் தரத்துக்கு நானுமே காத்துட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கால் பண்ண வேண்டிய இலக்கு 0127 5000 கதை போட 0127 5111 அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பானவர்கள் சொந்தங்களுக்கும் விரும்பி பாடல்களையும் கேட்கலாம். அது மட்டும் இல்லாம எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் மூடாகவும் உங்களுடைய அன்பு சொந்தங்களுக்கு பாடல் விரும்பி கேட்கலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கமானது 0760 47 107 106 என்ற இலக்கம்.

0: நீங்க பேசிட்டு இருக்கீங்க.
1: ஆமாக்கா, பாடல்கள் அப்படி ஒரு பாடல்கள் அக்கா, நல்ல இனிமையான பாடல்கள். பாடல் தெரிவுக்கு ரொம்ப நன்றி அக்கா.
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்து
1: ஒரு சூப்பரா அக்கா, நான் ஒரு பாடல் கேட்டே தருவீங்களா அக்கா?
0: என்ன பாடல்?
1: வாழ்வே மாயம் படத்தில் இருந்து. தேவி திருதேவி, நீ திருவாய் மலர்ந்தரு வார்த்தை சொல்லிவிடம்மா. அந்த பாடல் அக்கா.
0: அப்படியா? ஓகே ஓகே, தொடர்ந்து மகிழ்ச்சி கேளுங்க. சரியா?
1: சரியாக்கா.
0: ஓகே, அடுத்த பாடல் ஏற்கனவே கேக்க போறீங்க
1: அக்கா? மனை விமலா தேவி, மகன் நிரோசன், புஷ்பவள்ளி, தனுசன், வசுமதி, யோகா பிரசாந்த் மற்றும் நாகஸ்தனையில் இருக்கும் அண்ணாவன முருகையா குடும்பம், விஜயகுமார், திருச்செல்வம் குடும்பம், யோகேஸ்வரன், சந்திரமோகன் மற்றும் உறவுகளை சுந்தரலிங்கம், சிவராஜா குடும்பம் மற்றும் நாகஸ்தனையில அக்கா சத்தீஸ்தோஸ்ல வசங்க சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அக்கா, அவங்க எல்லோருக்கும் மற்றும் தம்பிராஜா குடும்பம், கணேஷ் குடும்பம், பாதுகை சின்ன தம்பி, கிருஷ்ணபக்தன், உமாச்சந்திரன், மவுஞ்சின் ஏகாம்பரம் குடும்பம், சுப்பையா ஆகாஷ், பொச்சிக்கடை ஈடன் ஐயா, ஆட்டோ விஸ்வநாதன், வசந்தகுமார் மற்றும் வட்டவளையில் இருக்கும் ருக்மணி தேவி, வட்டவளையில் இருக்கும் ருக்மணி தேவி குடும்பம், சரோஜினி மற்றும் கந்துளையாவில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், உரக்கலையில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், நாகஸ்தனையில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், உங்களுக்காகவும் அக்கா வசந்தம் கேட்கும் அனைத்து சொந்தங்களுக்காகவும் நல்ல பாடலை தாருங்கள் அக்கா.
0: ஓகே,
1: ரொம்ப நன்றி. வணக்கம் அக்கா.
0: நன்றி நன்றி.

0: முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
2: மற்றும்
3: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
4: சிறுவர்களை பாதுகாப்போம், சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம். உலக சிறுவர் தினம்
5: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் தெய்வலி மிருக காட்சி சாலை.
6: அக்டோபர் 3 சனிக்கிழமை காலை 8 மணியிலிருந்து யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பென்சில்களை பெற, சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
7: 12 வயதுக்கு குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம்.
8: சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்.
1: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலவி பரிசு, குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.
2: நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்.
3: நிலா காயும் நேரம் சரணம்,
2: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து மனதை மயக்கும் தருணம்.
4: மன்னேன் சொல்ல தயங்கினேன், உன்னை திரும்பினேன் உயிரே.
2: இதயத்தின் ஓசையில்

0: செவ்வாயிரங்கள் தரும் வசனம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு நின்றுக்கிறோம். இப்போ என் கூட பேச வணக்கம். வணக்கம் வணக்கம் ஃபரிதா, எப்படி இருக்கீங்க? ஓகே, அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? அப்படியா, கேட்டுட்டு இருக்கீங்களா? ஓகே ஓகே, மட்டியெல்லாம்
1: குடிச்சிட்டீங்களா?
0: ஓகே ஓகே, என்ன இன்னைக்கும் ரொம்ப லேட் ஆகி சாப்பிடுறீங்க?
1: லேட் ஆயிருச்சு ஆகுறதுக்கு.
0: ஓகே ஓகே, அடுத்த மாதிரி சூப்பரான படம் இருக்கு, அந்த படத்துல யார் இருக்கலாம் கேக்க போறீங்க?
1: எங்கட குடும்பத்தா இருக்கும், உங்களுக்கும் எனக்கும் வசந்தங்க அனைவருக்கும் கேட்போம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: ஹைடெக் சீல் கோட்ட பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட். www.vasantham.fm.lk திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை குஷ்பு.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: மணித்தேரத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கும். இப்போ என் கூட பேசுறதுக்காக கிருஷ்ண பக்தன் வந்திருக்காங்க. வணக்கம் கிருஷ்ண பக்தன்.
2: வணக்கம் அக்கா.
1: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நானும்
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் கிருஷ்ண பக்தன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க, வேலையா வீட்லயா? அப்படியா, ஓகே ஓகே கிருஷ்ண பக்தன். பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே, அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, அந்த பாடல யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
2: அக்கா பாடல்கள் வசந்தகுமார், ராசமணிக்க ராஜேந்திரன், கடவுள மனோகரனியா, ஈடறிஞ்ச ரசராஜ, ஆட்டல் சுனாதன், விமாச்சந்திரன், ஜவஹர் குலசீரன், சம்முகநாதன், ஐயாக்கள், சேம்குமார், வாய்ப்புக்கு நன்றி அக்கா.
1: ஓகே, ரொம்ப நன்றி. இலக்கத்தினூடாகவும் உங்களுடைய அன்புக்குரிய உறவுகள் யார் யாருக்கு என்னென்ன பாடல் வேணும்ன்றதையும் நிகழ்ச்சி அணைத்துக் கொள்றதுக்கு நானும் தயாராக இருக்கிறேன்.

இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்.

0: மழைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: ஜனாதிபதி தலைமையில் கொழும்பு முழுவதும் சேவையை விரிவுபடுத்திய மெட்ரோ பஸ். லலித் குகன் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் அளித்து வெளியேறினால் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச. நாமல் அக்டோபர் 13 வரை விளக்கமறியல். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட மூவருக்கு விளக்கமறியல் உத்தரவு நீடிப்பு. 23 ஆண்டுகளுக்கு பின்னர் ஈராக்கில் நிலை கொண்டுள்ள இறுதி அமெரிக்க ராணுவ படையினரும் அங்கிருந்து வெளியேறினர். மழையினால் இலங்கை அணி அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் மாலை நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். கொழும்பு நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதுடன் மிகவும் வசதியான மற்றும் பாதுகாப்பான பொது போக்குவரத்து சேவையை வழங்கும் நோக்கில் மேல்மாகாணத்தில் உள்ள 7 வீதிகளின் ஊடாக புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட 112 மெட்ரோ பஸ்களை சேவையில் இணைக்கும் நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் இன்று முற்பகல் தலங்கம மெட்ரோ பஸ் டிப்போ வளாகத்தில் இடம்பெற்றது.

ரயில்வேயினால் வழங்கப்பட்ட 8 பஸ்களும் இன்று முதல் சேவையில் இணைக்கப்பட்டன. இந்த புதிய பஸ்கள் கொழும்பை மையமாக கொண்ட 7 வீதிகளின் ஊடாக இயக்கப்படுவதுடன் பயணிகள் குறிப்பிட்ட வீதிகள் மற்றும் நேர அட்டவணைகளின்படி தங்களது செல்லிடங்களை சென்றடையும் வகையில் சேவைகள் செயற்படுத்தப்படும். கொழும்புக்குள் பிரவேசிக்கும் தனிநபர் வாகனங்களின் எண்ணிக்கை மற்றும் குறிப்பாக ஒருவர் மட்டும் பயணிக்கும் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைப்பதும் இந்த புதிய பஸ் சேவையை அறிமுகப்படுத்துவதன் முக்கிய நோக்கமாகும். குறித்த பரிந்துரையை யதார்த்தமாக்குவதற்காக ஸ்தாபிக்கப்பட்ட லங்கா மெட்ரோ ரான்சிஸ் தனியார் நிறுவனம் தற்போது திட்டமிடல், கொள்முதல், உட்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் பரிசோதனை செயற்பாட்டு கட்டங்கள் ஊடாக முன்னேற்றங்களை எட்டியுள்ளது. அதற்கமைய ஆரம்பகட்ட மெட்ரோ பஸ் வீதி வலையமைப்பு தயாரிக்கப்பட்டுள்ளதோடு அது 7 பிரதான வீதிகளை உள்ளடக்கும் வகையில் முன்னெடுக்கப்படவுள்ளதோடு முழு வீதி அணுகளின் நீளம் சுமார் 188.7 கிலோமீட்டர் ஆகும். மேலும் மெட்ரோ பஸ் பயணங்களுக்கு தேவையான முழுமையான டிஜிட்டல் மயமாக்க கட்டமைப்பு திட்டம் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதுடன் அதன் கொள்முதல் செயற்பாடுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த கட்டமைப்பினூடாக நவீன பஸ் முகாமைத்துவம், பயணிகளின் தகவல், கட்டண அறவீடு மற்றும் செயற்பாட்டு கண்காணிப்பு ஆகியவற்றுக்கு ஒத்துழைப்பு பெற எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு இணையாக மெட்ரோ பஸ் டிப்போக்களுக்கான திட்டங்கள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதுடன் நிர்மாணப் பணிகள் மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டமும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வீதி அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் கொழும்பு மாநகர சபை ஆகியவற்றின் ஊடாக பஸ் நிலைய வசதிகளை மேம்படுத்தும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எதிர்காலத்தில் இத்திட்டம் இலங்கையின் பல முக்கிய நகரங்களை மையமாக கொண்டு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. சமூக ஆர்வலர்களான லலித் மற்றும் குகன் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கு விசாரணைக்காக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவிடம் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று சாட்சியங்களை பதிவு செய்து கொண்டது. இன்றைய தினத்துக்கான சாட்சியங்கள் பதிவுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் மேலதிக சாட்சியங்களை பதிவு செய்யும் நடவடிக்கை எதிர்வரும் நவம்பர் மாதம் 27 தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினமும் சாட்சியம் அளிப்பதற்காக கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏர்பஸ் விமான கொள்வனவு ஒப்பந்தம் தொடர்பான விசாரணையில் விளக்கமறைகளில் வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சேவை எதிர்வரும் அக்டோபர் 13 தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறைகளை வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் அசங்கு எஸ் போதரகம இன்று உத்தரவிட்டுள்ளார். நாமல் ராஜபக்சே சார்பில் முன்வைக்கப்பட்ட பிணை கோரிக்கையை நிராகரித்த பின்னர் நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். வழக்கு தொடர்பில் நீதிமன்றத்தில் விசேட காரணிகள் முன்வைக்கப்படாததால் பிணை கோரிக்கை நிராகரிக்க பட்டதாக நீதவான் தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை குறித்த விசாரணைகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு இணைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதேவேளை பொதுபலசேன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தி யானசார தேரரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. பொலிஸ்மா அதிபர் ஊடாக இந்த பிடியாணையினை அமுல்படுத்துமாறு நீதிமன்ற உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய பிரதிவாதியான யானசார தேரரை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 1 தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு விளக்கமறிகளில் வைக்கப்பட்டிருந்த தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ரேணுக்க பெரேரா தலா 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பிணைகளில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. சட்டவிரோதமான முறையில் பேருந்துகளுக்கான வீதி போக்குவரத்து அனுமதி பத்திரங்களை வழங்கிய சம்பவம் தொடர்பாக கடந்த 17 தேதி இவர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டார். ஆஸ்திரேலிய வர்த்தகர் ஒருவருக்கு சொந்தமான நிறுவன பங்குகளை முறைகேடாக பயன்படுத்தி 21 மில்லியன் ரூபாய் பெறுமதியான குற்றவியல் நம்பிக்கை மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பிளவை அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுதலை செய்ய கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. நீண்டகால விசாரணையின் பின்னர் தீர்ப்பை அறிவித்த கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நதி அபர்ணா சுவந்துருகொட பிரதிவாதிக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் நியாயமான என் சந்தேகத்துக்கு அப்பால் நிரூபிக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார். இதன்படி உதய கம்மன்பிளவை

0: அவர்களை குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுதலை செய்வதாக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிள்ளையான் என்று அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட மூவருக்கு விளக்கமறியல் உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் அக்டோபர் 13 தேதி வரை தொடர்ந்தும் அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. 2008 ஆண்டு கல்லடியில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உள்ளிட்ட இருவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காக உயிரிழந்தமை, காத்தாங்குடியில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி உறுப்பினர் உள்ளிட்ட இருவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காக உயிரிழந்தமை மற்றும் வவுனதீபு கரையாக்கந்தீபு பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் கடத்தப்பட்டு மர்மமான முறையில் உயிரிழந்தமை உள்ளிட்ட சம்பவங்கள் தொடர்பிலேயே விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த சம்பவங்கள் தொடர்பில் பிள்ளையான் உள்ளிட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகள் என கூறப்படும் முகமது சிஃபான் மற்றும் முகமது ஷகீத் ஆகியோரும் அடங்குகின்றனர். இதேவேளை லண்டனில் இருப்பதாக தெரிவிக்கப்படும் முகமது ஃபாயிஸ் என்ற போலீஸ் அதிகாரிக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையும் தொடர்ந்தும் அமுலில் வைக்கப்பட்டுள்ளது. இன்றைய விசாரணையின் போது முகமது சிஃபான் மற்றும் முகமது ஷகீத் ஆகியோர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுடன் பிள்ளையான் காணொலி ஊடாக முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதனையடுத்து பிள்ளையான் உள்ளிட்ட மூவரையும் அக்டோபர் 13 தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஈட்டியறிதல் நிகழ்வில் இலங்கைக்கு வரலாற்று சிறப்புமிக்க முதலாவது தங்கப்பதக்கத்தை பெற்றுக் கொடுத்த ரமேஷ் தரங்க பத்ரனவுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாராட்டு தெரிவித்துள்ளார். இதே தொடர்பில் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ள ஜனாதிபதி ரமேஷ் தரங்கவின் இந்த சாதனை முழு நாட்டுக்கும் பெருமை சேர்த்துள்ளதாக கூறப்பட்டுள்ளார். அத்துடன் ஒலிம்பிக் தங்க பதக்கத்தை இலக்காக கொண்டு பயணிக்கும் அவரது எதிர்கால விளையாட்டு பயணத்துக்கு தனது நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவில் சாதனைகளை படைக்க துடிக்கும் ரமேஷ் தரங்க உள்ளிட்ட அனைத்து இலங்கை விளையாட்டு வீரர்களுக்கும் தேவையான ஆதரவை வழங்க அரசாங்கம் உறுதியுடன் செயல்படும் என்பதையும் ஜனாதிபதி மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். வானமே எல்லை, தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள் ரமேஷ், முழு நாடும் உங்களுடன் நிற்கிறது என்றும் ஜனாதிபதி தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கை இளைஞரான அனோஜனின் உயிரை காப்பாற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் சவுதி மன்னரிடம் கோரிக்கையை முன்வைப்பதற்காக மாலத்தீவின் முன்னாள் ஜனாதிபதியின் உதவியை பெற எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அதற்கமைய உப்புல் குமார பெருமை உள்ளிட்ட சட்டத்தன்னைகள் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர்களின் ஊடாக சவுதி மன்னரிடம் கோரிக்கை முன்வைக்கப்படவுள்ளதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் நாடாளுமன்ற ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் குழுவொன்றும் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்து அதனை சவுதி அரசாங்கத்திடம் முன்வைக்க தயாராகி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் எந்தவொரு அரச பாடசாலைகளையும் தன்னிச்சையாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மாணவர் எண்ணிக்கை குறைவாக உள்ள பாடசாலைகள் குறித்து அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் பாடசாலைகளை மூடுவது, கல்வி மறுசீரமைப்புகள் மற்றும் பாடசாலை நேர மாற்றம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை தெளிவுபடுத்தினார். எந்தவொரு பாடசாலையையும் உடனடியாக மூடும் எண்ணம் அரசாங்கத்துக்கு இல்லை என்றும் கடந்த பல வருடங்களாக மாணவர்களின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக குறைந்து வரும் பாடசாலைகள் தொடர்பிலேயே கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். வீதி விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தின் அனுசரணையில் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு முன்னெடுக்கும் டேக் கேஆர் பாதுகாப்பான வழித்தடம் வேலைத்திட்டத்தின் மற்றொரு கட்டம் இன்று பெலிமத்தலாப மத்திய மகாவித்தியாலயத்தில் இடம்பெற்றது. இது தொடர்பான மேலதிக தகவல்களோடு இணைந்து கொள்கிறார் எமது விசேட பிரதிநிதி எம்பி விஜய். வணக்கம் விஜய்.
1: வணக்கம் அஸ்கர். வசந்தம் சொந்தங்களுக்கு இணையான மாலை பொழுது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு தெரியும், சுயாதீன ஊடக வலையமைப்பு அதே போல கிரீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து வீதி போக்குவரத்து சம்பந்தமாகவும் வீதி விபத்துகள் சம்பந்தமாகவும் பாடசாலை மாணவர்களை தெளிவுபடுத்தும் வேலை திட்டமான டேக் கேர் வேலை திட்டத்தில் 27வது வேலை திட்டம் இன்றைய நாள் மிக சிறப்பாக முடிவடைந்திருக்கிறது. இதே நாள் நாங்கள் தினவர கல்வி வலயத்துக்கு உட்பட்ட பாடசாலைகளை ஒன்று திரட்டிக் கொண்டு கிளிமத்தலாவு மத்திய மகாவித்யாலயத்தில் எங்களுடைய வேலை திட்டத்தை மிக சிறப்பாக முடித்திருக்கிறோம். இன்றைய நாளிலும் நாங்கள் எதிர்பார்த்தது போல ஏராளமான பாடசாலை மாணவர்கள் இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்திருந்தார்கள். குறிப்பாக 11 பாடசாலைகளில் இருந்து சுமார் 680 அதிகமான பாடசாலை மாணவர்கள் இன்றைய நாள் வருகை தந்திருந்தார்கள். அதே போல கிளிமத்தலாவு மத்திய மகாவித்யாலய பாடசாலை மாணவர்களையும் ஒன்று திரட்டிக் கொண்டு இன்றைய நாளிலும் நாங்கள் எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து சம்பந்தமாக பல தெளிவூட்டல்களை வழங்கியிருக்கிறோம். இலங்கையில் அதிகரித்து வரும் வீதி விபத்துக்களை குறைத்துக் கொள்ளும் முகமாக ஜனாதிபதியின் விசேட கண்காணிப்பின் கீழ் ஸ்ரீலங்கா செயலகம் அதே போல சுயாதீன ஊடக வலையமைப்பு இணைந்து இந்த தேக்கார் வேலை திட்டத்தை மிக சிறப்பாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளிலும் நாங்கள் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து சம்பந்தமாகவும் வீதி விபத்துகள் சம்பந்தமாகவும் பல தெளிவூட்டல்களை சிறப்பாக வழங்கியிருக்கிறோம். குறிப்பாக போக்குவரத்து போலீசார் ஒரு பாதையில் நாங்கள் நடக்கும் முறை, வாகனத்தில் செல்லும் முறை, அதே போல வீதி விபத்துகள் எவ்வாறு ஏற்படுகிறது, வீதி விபத்துகள் ஏற்படும் பொழுது நாங்கள் என்ன மாதிரியான நடைமுறைகளை கையாள வேண்டும் போன்ற பல விடயங்களை இன்றைய நாளிலும் பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார்கள். அதே போல கிளிமத்தலாவு மத்திய மகாவித்யாலயத்தில் இன்றைய வேலை திட்டமானது மிக சிறப்பாகவே ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளோடும் மிக சிறப்பாக இன்றைய நாள் வேலை திட்டமும் முடிவடைந்திருக்கிறது. அதே போல இன்றைய நாள் இந்த வேலை திட்டத்தில் கலந்து கொண்ட பாடசாலை மாணவர்கள் அனைவருக்கும் சுயாதீன ஊடகம் வலையமைப்பு வழங்கக்கூடிய பெருமதியான சான்றிதழ்களும் இன்றைய நாள் வழங்கி வைக்கப்பட்டிருந்தது. எனவே மிக சிறப்பான இன்னும் ஒரு டேக் கேர் வேலை திட்டத்தையும் இன்றைய நாள் நாங்கள் முடித்திருக்கிறோம். அதே போல எங்களுடைய 28வது வேலை திட்டமாக நாளை நாங்கள் குண்டசாலை பண்டாரநாயக்க மத்திய கல்லூரியில் எங்களுடைய வேலை திட்டத்தை ஆரம்பித்து இருக்கிறோம். பிரத்யேகமா கல்வி வலயத்துக்கு உட்பட்ட பாடசாலைகளை ஒன்று திரட்டி கொண்டுதான் இந்த வேலை திட்டமானது நாளை பண்டாரநாயக்க மத்திய கல்லூரியில் இடம்பெற தயாராக இருக்கிறது என்பதையும் அன்போடு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் ஆஸ்கர். எனவே நாளை நாங்கள் பண்டாரநாயக்க மத்திய கல்லூரியிலிருந்து அழைப்பை ஏற்படுத்துகிறோம். இன்றைய நாள் எங்களுடைய கிளிமத்தலாவ மத்திய மகாவித்யாலயத்துக்கு வருகை தந்து பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள், அதே போல இதர உறுப்பினர்கள் அனைவருக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கிளிமத்தலாவ மத்திய மகாவித்யாலயத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். வசந்தம் செய்திகளுக்காக நான் உங்கள் விஜய்.
0: நன்றி விஜய். மத்திய கிழக்கு நிலவும் போர் சூழல் காரணமாக உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் அதிகரித்து வரும் நிலையில் உள்நாட்டு மக்களுக்கு ஏற்படும் தாக்கத்தை குறைப்பதற்காக எதிர்வரும் 3 ஆட்டோ டீசல் மற்றும் கைத்தொழில் டீசலுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன்படி அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் ஆகிய மாதங்களுக்கு இந்த நிவாரணத்தை வழங்குவதற்கு தேவையான நிதியை ஒதுக்குவதற்காக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதற்காக அக்டோபர் மாதத்துக்கு 15 ரூபாவும், நவம்பர் மாதத்துக்கு 13.5 ரூபாவும், டிசம்பர் மாதத்துக்கு 12.15 ரூபாவும் ஒதுக்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கமைய இந்த 3 டீசல் மானியத்துக்காக ஒதுக்கப்படும் மொத்த தொகை 40.65 ரூபாவாகும். சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலைகள் உயர்வடைவதற்கு ஏற்ப உள்நாட்டில் எரிபொருள் விலைகள் அதிகரிக்காமல் நுகர்வோருக்கு சுமையற்ற வகையில் கட்டுப்படியாகும் மட்டத்தில் பேணுவதே இந்த நிவாரணத்தின் நோக்கம் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு செய்திகள். இருபத்தி 23 பின்னர் ஈராக்கில் நிலை கொண்டுள்ள இறுதி அமெரிக்க ராணுவ படையினரும் அங்கிருந்து வெளியேறவுள்ளனர். 2003 ஆரம்பிக்கப்பட்ட அமெரிக்க ராணுவ நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டு வர வகையில் இந்த வெளியேற்றம் இடம்பெறுகிறது. ஈராக்கில் உள்ள இறுதி அமெரிக்க ராணுவ முகாம்களும் நாளைக்குள் மூடப்படவுள்ளதாக ரோய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க துருப்புகள் வெளியேறிய பின்னர் ஈரானுடன் தொடர்புடைய ஈராக்கிய அரசியல் மற்றும் ஆயுத குழுக்களின் செல்வாக்கு மேலும் அதிகரிக்கக்கூடும் என பாதுகாப்பு ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஈரான் தனது அணுசக்தி திட்டம் தொடர்பில் சலுகைகளை வழங்கினால் அந்நாட்டின் மீதான தடைகளை தளர்த்துவது அல்லது முடக்கப்பட்டுள்ள ஈரானிய நிதியை விடுவிப்பது தொடர்பில் தாம் எந்தவொரு முன்மொழிவையும் முன்வைக்கவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவொன்றில் டிரம்ப் இதனை குறிப்பிட்டுள்ளார். எனினும் ஈரான் தனது அணுசக்தி திட்டம் தொடர்பில் குறிப்பிட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டால் தடைகள் தளர்த்தப்படுவது மற்றும் முடக்கப்பட்டுள்ள ஈரானிய நிதியை விடுவிப்பது குறித்தும் டிரம்ப் நிர்வாகம் பரிசீலித்து வருவதாக அமெரிக்க ஊடகமான எக்ஸியோஸ் பெயர் குறிப்பிடப்படாத அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டுள்ளது.
2: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
0: ஜப்பானின் நிசின் நகரில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆண்களுக்கான கிரிக்கெட் தொடரின் மூன்றாவது காலிறுதிப் போட்டி மழை காரணமாக ரத்து செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இலங்கை அணி அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. இலங்கை மற்றும் நேபாள அணிகளுக்கிடையிலான இந்த போட்டி மழையினால் கைவிடப்பட்ட நிலையைத் தொடர்ந்து சர்வதேச தரவரிசையில் உயரிடத்தில் உள்ளதன் அடிப்படையில் இலங்கை அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது.
2: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: ஜனாதிபதி தலைமையில் கொழும்பு முழுவதும் சேவையை விரிவுபடுத்திய மெட்ரோ பாஸ். லலித் குகன் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் அளித்து வெளியேறினார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய. நாமல் அக்டோபர் 13 வரை விளக்கமறியல். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட மூவருக்கு விளக்கமறியல் உத்தரவு நீடிப்பு. 23 ஆண்டுகளுக்கு பின்னர் ஈராக்கில் நிலை கொண்டுள்ள இறுதி அமெரிக்க ராணுவ படையினரும் அங்கிருந்து வெளியேறவுள்ளனர். மழையினால் இலங்கை அணி அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி. இத்துடன் வசந்த மெஃபமின் இன்றைய நாளுக்கான அனைத்து செய்திகளும் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தினை நாளை நண்பர்கள் 12 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: வசந்த மெஃபம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். உலகம் மாறும் ஒவ்வொரு மணித்துளியிலும்

0: ஞாபகப்படுத்தம் ஞாபகப்படுத்தம் இன்றைய நாள் இன்றைய நாள்
1: இன்று செப்டம்பர் மாதம் 29 திகதி உலக இதய தினம். உலகம் முழுவதும் ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் 29 திகதி இதய ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக உலக இதய தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. நம்முடைய உடலில் ஒரு நொடி கூட ஓய்வெடுக்காமல் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு முக்கியமான உறுப்பு இதயம். நாம் தூங்கும் போதும், நாம் வேலை செய்யும் போதும், நாம் சிரிக்கும் போதும், ஓய்வெடுக்கும் போதும் நமக்காக தொடர்ந்து துடித்துக் கொண்டே இருக்கின்றது இதயம். ஆனால் அந்த இதயத்தை பற்றி நாம் தினமும் சிந்திக்கின்றோமா? இன்றைய வேகமான வாழ்க்கை முறையில் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம், உடல் இயக்கம் குறைவது, புகைப்பிடித்தல், அதிக இரத்த அழுத்தம், அதிக கொழுப்பு, நீரிழிவு போன்ற பல காரணிகள் இதய ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடும். அதனால் இதயத்தை கவனிப்பது என்பது வயதானவர்களுக்கு மட்டுமே தேவையான ஒன்று என்று நினைக்காமல் சிறு வயதிலிருந்தே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வழக்கமாக்குவதும் முக்கியம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சில சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம். முடிந்தவரை தினமும் நடப்போம், உடல் இயக்கத்திற்கு நேரம் ஒதுக்குவோம், சமநிலையான உணவுகளை தேர்வு செய்து உண்போம், அதிக உப்பு, சர்க்கரை மற்றும் ஆரோக்கியமற்ற கொழுப்பு நிறைந்த உணவுகளை அளவோடு எடுத்துக் கொள்வோம், புகைப்பிடிப்பதை தவிர்ப்போம், மேலும் இரத்த அழுத்தம், இரத்த சர்க்கரை, கொழுப்பு அளவு போன்றவற்றை தேவையான நேரங்களில் பரிசோதித்துக் கொள்வது அவசியம். இவை அனைத்தும் நம்முடைய இதய ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள உதவும் முக்கியமான பழக்கங்கள். அதே போல் மார்பில் வலி அல்லது அழுத்தம், மூச்சு திணறல், திடீரென ஏற்படும் அதிகப்படியான சோர்வு போன்ற கவலை அறிகுறிகள் ஏற்பட்டால் அதை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுவது மிக மிக அவசியம். ஏனென்றால் நம்முடைய உடல் சொல்லும் எச்சரிக்கைகளை நாம் கவனிப்பதும் நம்முடைய ஆரோக்கியத்தின் ஒரு பகுதிதான். இந்த உலக இதய தினத்தில் நம்முடைய இதயத்திற்காக ஒரு நல்ல பழக்கத்தை இன்றே தொடங்குவோம். தினமும் கொஞ்ச நேரம் நடப்பதாக இருக்கலாம், உணவில் ஒரு சிறிய மாற்றமாக இருக்கலாம், அல்லது நீண்ட நாட்களாக செய்யாமல் இருக்கும் ஒரு உடல் நல பரிசோதனையை செய்வதாக இருக்கலாம். சிறிய மாற்றங்கள் நாளைய ஆரோக்கியத்துக்கு பெரிய அர்த்தத்தை கொடுக்கலாம். நம்முடைய இதயம் நமக்காக ஒவ்வொரு நொடியும் துடித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த ஒவ்வொரு துடிப்பையும் மதிப்போம், நம்முடைய ஆரோக்கியத்தை அக்கறையோடு கவனிப்போம். ஒவ்வொரு துடிப்பும் முக்கியம், ஒவ்வொரு நொடியும் முக்கியம், ஒவ்வொரு உயிரும் முக்கியம். நம் இதயத்திற்காக ஒரு நல்ல மாற்றத்தை இன்றே தொடங்குவோம்.
0: ஞாபகப்படுத்திய ஞாபக

வணக்கம். நேயர்கள் இப்போது முதல் நேற்றைய தினம் சீட்டிலிருக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை கேட்கலாம். சுப்பிரதான சம்பதிக்கான வெற்றி முடிவுகள் சீற்றிலப்பு வாரம் 1032 வெற்றி இலக்கங்கள் 0, 5, 4, 9, 0. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 0, 5, 4, 9, 0. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து யு. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து யு. ஜயசம்பதிக்கான வெற்றி முடிவுகள் சீற்றிலப்பு வாரம் 5006 வெற்றி இலக்கங்கள் முறையே 5, 4, 9, 0. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 5, 4, 9, 0. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து யு. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து யு. அந்த கோடிபதிக்கான வெற்றி முடிவுகள் சீற்றிலப்பு வாரம் 3124 வெற்றி இலக்கங்கள் முறையே 2, 19, 69, 70. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 2, 19, 69, 70. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து கியூ. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து கியூ. ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிலப்பு வாரம் 5010 வெற்றி இலக்கங்கள் முறையே 2, 44, 47, 50. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 2, 44, 47, 50. வெற்றியீட்டிய ராசி மிதுனம். மீண்டும் ஒருமுறை ராசி மிதுனம். சூப்பர் போலிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிலப்பு வாரம் 3298 வெற்றி இலக்கங்கள் முறையே 4, 6, 15, 27. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 4, 6, 15, 27. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து எக்ஸ். மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எக்ஸ். சனிதாவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிலப்பு வாரம் 5459 வெற்றி இலக்கங்கள் முறையே 23, 36, 63, 80. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 23, 36, 63, 80. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து கே. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து கே. கப்பற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிலப்பு வாரம் 2474 வெற்றி இலக்கங்கள் முறையே 4, 16, 19, 39. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 4, 16, 19, 39. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து ஜே. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஜே. சூப்பர் இலக்கம் 8. மீண்டும் ஒருமுறை சூப்பர் இலக்கம் 8. சசிரவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிலப்பு வாரம் 1128 வெற்றி இலக்கங்கள் முறையே 2, 20, 32. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 2, 20, 32. இவைகள்தான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: சொல்லும் பார்ப்போம். உனக்கு திடீரென்று தங்க நகை வாங்க, எலக்ட்ரிக் பைக் வாங்க, இவ்வளவு பணம் எங்க இருந்து கிடைச்சது?
2: தெரியாதா சார், இப்ப எல்லா இடத்துலயும் வாசி தானே.
1: எங்க இருந்து வாசின்னு தான் மனசே கேக்குறேன்.

0: சிறுவர்களை பாதுகாப்போம், சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம். உலக சிறுவர் தினம்
1: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் வெயவெளி மிருக காட்சி சாலை.
2: அக்டோபர் 3 சனிக்கிழமை காலை 8 மணியிலிருந்து யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பரிசில்களை பெற, சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
3: 12 வயதுக்கு குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம். அன்னி சாயும் இரவின் அமைதியில்

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்.
1: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள் இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ. அக்டோபர் 3 கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு எம்

கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.
1: மணித்தேலத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் அக்கா.
1: வணக்கம் வணக்கம். யார் இது?
2: நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அக்கா. மாவனல்ல இருந்து அசீம் அக்கா.
1: அசீம், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சோமா இருக்கிறேன் அக்கா. நீங்க எப்படி சோமா இருக்கிறீங்களா அக்கா?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் அசீம். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? வேலை வீட்லயா?
2: வேலை இப்பதான் வந்தேன் அக்கா. நான் வந்து சவாரி தான் ஓடுறேன். அஞ்சு மணியை போல வந்தேன். அப்படியே உன் நிகழ்ச்சியை போட்டுக்கொண்டு அப்படியே கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அக்கா.
1: அப்படியா? ஓகே ஓகே அசீம். சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிட்டு டீ குடிச்சு எல்லாம் முடிஞ்ச அக்கா.
1: ஓகேமா ஓகே. அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல யார் இருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
2: நண்பர்களான சாஃபி இருக்கிறாரு, ஹம்தான் இருப்பான், அசீப் உங்களுக்காக, எனக்காக, வசந்தம் கேட்கும் அனைவருக்கா அக்கா, எனக்கு ஒரு பாடல் தருவீங்களா அக்கா?
1: என்ன பாடல்?
2: எனக்கு அக்கா அந்த அந்திப்பூவே நீ வந்ததால்.
1: ஓகே, தொடர்ந்து மகிழ்ச்சி கேளுங்க சரியா?
2: கட்டாயமா தாங்க அக்கா. நான் அபிமான நேரக்கா.
1: ஓகே கண்டிப்பா.
2: சத்தியம்
1: நன்றி.

0: 102.6 வரிசையில் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் இது?
1: மார்கரெட்.
0: மார்கரெட், எப்படி இருக்கீங்க? அப்படியா? ஓகே ஓகே மார்கரெட். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? அப்படியா? ஓகே ஓகே. அடுத்த முறை சூப்பரான படம் இருக்கு, அந்த படம் யார் இருக்காங்க கேட்க போறீங்க? ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

ஆன தினம் அது வளர்ந்தது யுத்தத்தால், அதோ அதோ விடியது சத்தத்தால், அராஜகம் அழியது ரத்தத்தால், அதோ தலை உருளுது சொர்க்கங்கள், இதோ இதோ தெரியுது துடிக்கிது புஜம், ஜெயிப்பது நிஜம். தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட

0: உலகங்கள் தரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட இருக்கிறோம். இப்போ இங்க கூட பேசுறதுக்காக நஜீனா வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: சந்தோஷமா
0: இருக்கேன். ஓகே ஓகே, அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல யார் யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க?
1: நன்றாக இருக்கீங்களா?
0: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். ஓகே ஓகே, அடுத்த பாடல் யார் யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க?
1: அன்பருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அக்கா உங்களுக்காகவும் வசந்த வெப்பம் கேட்டுக் கொண்டிருக்கிற அனைவருக்காகவும் எனக்கும் ஒரு பாடல் ஒன்று தரணும். தரையிலுமாக்கா.
0: என்ன பாடல்?
1: எனக்கு அந்த குரு சுசிவன் படத்துல இருந்து அந்த
0: பாட்டு வருது. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு, புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் புல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
0: அன்னி சாயும் இரவின் அமைதியில்

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்.
1: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசு, குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.
2: சிறுவர்களை பாதுகாப்போம், சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம். உலக சிறுவர் தினம்
3: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் தெய்வலி மிருக காட்சி சாலை.
2: அக்டோபர் 3 சனிக்கிழமை காலை 8 மணியிலிருந்து யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பரிசில்களை பெற சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
0: 12 வயதுக்கு குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம்.

0: நன்றி உமாச்சந்திரன் அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா
1: மகேஸ்வரி சூரியகுமார்
0: சிவரஞ்சனி. ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா, நன்றி.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்ததின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை குஷ்பு.

0: ஆஃப் தி டே. மணித்தேலத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம் விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க?
1: உங்களை போல் நலமா உற்சாகமா இருக்கேன் மேடம்.
0: தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
1: பாடல் கேக்கும் மேடம். கோயிலுக்கு சங்கீதா குடும்பத்துக்காகவும்
0: தொடர்பு ஹாய் அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி சரோஜினி வந்திருக்காங்க. அதே போன்று பாடல்கள்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு சொல்லியிருக்காங்க. ஹாய் அக்கா, இனிய மாலை நேரம் வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி லெந்துலையிலிருந்து ஜெகதீசன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சியோடு இருக்கிறதா பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போன்று அன்பான வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் ஸ்ரீ ஸ்ரூபி சிஸ்டர் சொல்லி மனைவி பாமினி மகன் துஷாரதன் ஆகியோருக்காகவும் பாடல் தாருங்கள் சொல்லி கல்முனையிலிருந்து ஜனா வந்திருக்காங்க. வசந்தத்துடன் நாங்கள் முடிந்திருக்கிறோம் சொல்லி கல்முனையிலிருந்து சிவா சர்மா பவானி ஆகியோர் நிகழ்ச்சி நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. சந்தோஷமான வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி நானூயாலிருந்து அருண் சுதன் வந்திருக்காங்க. அன்பான வணக்கம், நாங்களும் வசந்தத்தோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இணையம் நிகழ்ச்சியோடு கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லி தொண்டமான செல்வச்சந்நிதியிலிருந்து சுதன் வந்திருக்காங்க. அதே போன்று இனிமையான வணக்கங்களோடு ரசலகம குசல்ராஜா நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. பாடல்கள் அனைத்தும் இனிமையாகவே உள்ளதுன்னு சொல்லி மும்தாஜ் பேகம் வந்திருக்காங்க. அதே போன்று அன்பு வணக்கங்களோட சேலம் சிவா நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பு கலந்த வணக்கம் மக்கரை பற்றி போப்டில சிறந்த ரிஷார் வந்திருக்காங்க. அதே போன்று வணக்கம் சகோதரி சொல்லி புவனேஸ்வரன் மங்கையரசியும் நிகழ்ச்சி வந்திருக்கிறதா பகிர்ந்திருக்கிறாங்க. ஹாய் அன்பான இரவு நேர வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் ஸ்ரீ ஸ்ரூபி சிஸ்டர், பாடல்கள் அனைத்தும் இனிமையாகவே உள்ளதுன்னு சொல்லி கடற்கரையிலிருந்து சந்தனம் வந்திருக்காங்க. அதே போன்று இனிய வணக்கம் சொல்லி நாவட்காண்டிலிருந்து சுரேஷ் நிகழ்ச்சி வந்திருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

0: கொஞ்சம் வேலை அதிகமாகி விட்டது. மிஸ் பண்ணிட்டேன் ரொம்ப.
1: அப்படியா, ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன்.
0: ஆமாம்.
1: ஓகே ஓகே வசந்தகுமார், அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, அந்த பாடலை யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
0: எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
1: என்ன பாடல்?
0: வசந்த கால பறவை படத்துல செம்பருத்தி செம்பருத்தி பூவ போல பெண்ணொருத்தி.
1: ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க சரியா.
0: அந்த பாடலை கேட்பதற்காக தோப்பு கொச்சி கடையீடன், அன்பு நண்பன் தலவாக்கலை கிருஷ்ணபக்தன், வத்தலை ஐயா கண்ணு, நண்பன் ராஜமாணிக்க ராஜேந்திரன், அண்ணன் பாதுகே சின்ன தம்பி, அம்மன் பிட்டிய ராசையா, பிசரிஸ் கார்பரேஷன் ராஜ்குமார், மும்தாஜ் பேகம், அருள்மொழி, உமாச்சந்திரன், சிலவட்ட குணசீலன், ரொசலகம குசலராஜா, சாம்குமார், ஆதிமூலம் ஐயா, இவர்களுக்காக கேட்போம்.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
0: நன்றி.

0: நகங்கள் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் ஹரல் சந்திரா, எப்படி இருக்கீங்க?
1: உங்களை போல மகிழ்வாக இரவு கடமையோடு வசந்தத்தின் பிள்ளையோடு.
0: ஓகே ஓகே. அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: மாணவர்கள் இனிமையாக உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கின்றது.
0: மற்றும்
1: தேவமணி டீச்சர் யாழ்ப்பாணம் பரிசு வகையில் இருக்கின்ற சியாமுலா அனைவரையும் எடுத்துக்கொண்டு
0: நன்றி.
1: நன்றி.

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்.
1: நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்.
2: நிலா காயும் நேரம் சரணம்,
1: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து

0: செவ்வாய் ரகங்கள் தரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வந்திருக்கிறோம். இப்போ என் கூட பேச வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் இது? என்ன பேர் உங்களுக்கு? ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். ரொம்ப மெல்லிசா சவுண்ட் கேக்குது நீங்க பேசுறது. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? என்ன பாடல்? ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, சரியா? சரி, ஓகே. உங்களுடைய அழைப்பு தெளிவில்லாம இருக்கு. அவங்க பேசுறாங்க, பட் அவங்களோட சவுண்ட் வந்து கேக்குது இல்ல? அதே போன்று இப்போ இன்னும் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, அவங்களையும் நிகழ்ச்சியோட சேர்த்துக் கொள்ளலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இது?
1: தயாளன் மேடம்.
0: தயாளன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் தயாளன். அப்புறம் என்ன செஞ்சிருக்கீங்க?
1: செந்தல் தொடும் நேரம் இங்கே நீவா. மேடம், பாடல தாங்க மேடம். அன்பு மனைவி ரமாக்காவும் வசந்த கேட்க அனைவருக்கு தாங்க மேடம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: மணித்தேரத்தில் ஸ்டார் உதிரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் அக்கா.
1: வணக்கம், யார் இது?
2: வாணி.
1: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா சுகம் அக்கா, நீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் வாணி. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
2: சாப்பிட்டு வசந்தத்தோட இருக்கோம் அக்கா.
1: அப்படியா? ஓகே ஓகேம்மா. பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
2: காலையில இருந்து செவ்வாய் கிழமை சும்மா வரக்கா.
1: அதுதானே என்ன?
2: உறவுகள் வந்திருக்காங்க
1: நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பிரசாத் வந்திருக்காங்க. அதே போன்று ஹாய் அன்பான வணக்கம் என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் சிலை. கிணையத்தனிலிருந்து கூழ்போன் குரு நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அதே போன்று வணக்கம் கொழும்பு 15 மோதிரி தர்ஷினி குணசேகரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்திருக்காங்க. அன்பான இரவு பொழுது வணக்கம் சொல்லி பசரியோர் ஏஸ் பாலச்சந்திரனும் வந்திருக்காங்க. அதே போன்று அன்பான வணக்கம் சொல்லி மாவனிலிருந்து நிஷா வந்திருக்காங்க. இனிமையான இரவு நீர வணக்கம் ஊர்கொடுத்த தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டிருக்கதா சொல்லிருக்காங்க. அதே போன்று அன்பான மாலை பொழுது வணக்கம் சகோதரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லு. மாலிகாவத்த சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் வந்திருக்காங்க. மற்றும் அன்பு வணக்கம் சொல்லி பட்டித்திடல இருந்து கமலஹாசன் நிகழ்ச்சி இருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

பாற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்

ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலை தொடர்ந்து நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியிருந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக உங்களுடன் கலையகத்தில் புவனேஷ். விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நன்றி சுஷோபி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வசந்த நிலா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நேரம் இப்போது 9 மணி.

0: அமைதியான இந்த இரவின் மடியில் தென்றல் தொட்டு செல்லும் சுகத்தோடு உங்கள் இதயங்களின் கதவை மெல்ல தட்டுகிறது வசந்த நிலா. பகல் நேர பரபரப்புகள் எல்லாம் ஓய்ந்து அமைதி சூழும் இந்த வேளையில் இந்த பொன்னான இடைக்கால பாடல்களை கேட்டு ரசிக்கலாம், மனதிற்குள் புதைந்திருக்கும் நினைவுகளை மீட்டி பார்க்கலாம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் காற்றலையில் வசந்தரையிலா நிகழ்ச்சியோடு. அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0312 775 0001 அல்லது 0312 775 111 என்ற இலக்க தோற்று அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று ஃபேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள், உங்களது கமெண்ட்ஸுகளை பதிவிடுங்கள். வாட்ஸ்அப் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்கள் 0760 047 1026 என்ற வாட்ஸ்அப் இலக்கு மூடாக உங்களது மெசேஜ்களை அனுப்பி வையுங்கள். அதையும் இணைத்துக் கொள்கிறேன். இப்போது எங்களோட அழைப்பில் முதல் நேர சாந்தா. வணக்கம் சாந்தா.
1: வணக்கம் அண்ணா.
0: சாந்தா எப்படி இருக்கிறீங்க? நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். இடைக்கால பாடல்கள் செவ்வாய் ராகங்கள் பிடித்திருக்கிறதா? அப்படியா? சரி, இடைக்கால பாடல்கள் பிடிப்பதற்கான காரணம் என்ன சாந்தா? அப்படியா, பழைய நினைவுகள் அப்படியே வருது அப்படியா? சரி சாந்தா, சொல்லுங்க சாந்தா, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்பதற்கு?
1: வசந்த நேயர் அனைவருக்கும் அண்ணா, உங்களோட தாமனுக்கு அந்த செந்தூரப்பு படத்துல
0: சிந்தூரப்பூவி அந்த பாடலா?
1: ஓமண்ணா.
0: சரி, முயற்சிக்கிறேன். நன்றி
1: நன்றி
0: நன்றி. தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள். இது காற்றலைகள் வசந்த நிலா.

0: காற்றலை வசந்தத்தில் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் இனிமையான இடைக்கால பாடல்கள் உங்கள் செவிகளுக்கு விருந்தாக தேனாக வந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். இப்போது எங்களோட அழைப்பின் வழியாக அட்டாளை சென்னையிலிருந்து நௌஷாத். வணக்கம் நௌஷாத்.
1: வணக்கம் வணக்கம்
0: நௌஷாத், நல்ல உற்சாகமான வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சரி நௌஷாத், நல்ல சந்தோஷம், நல்லா இருக்கு நௌஷாத். சாப்பிட்ட, நீங்க சாப்பிட்டீங்களா? சார் நௌஷாத், உங்களுக்கு இடைக்கால பாடல்கள்ல இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொன்னா என்ன பாடல் சொல்லுவீங்க?
1: இன்று பிறந்த நாள் கொண்டாடி இருக்கும் நிறைய அவர்கள் எங்கள் காரியாலயம் முதல் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படியா? கேட்ட கேள்விக்கு இரண்டாவதான் பதில்
1: என்ன? கடிப்பார்கள் அவர் மறைந்தாலும் எங்கள் முன் இருப்பதாக பாடல்களும் அனைத்தும் உண்மையில் அருமையிலும்
0: ரொம்ப சந்தோஷம். நன்றி.
1: ஆமா சார், நன்றி. பாடல் கேட்பதற்கு இவ்வேளையில் அம்மா கேட்டை அம்மா வாய்க்கா
0: வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது சொல்லிக்கொண்டே எட்டியந்தோட்டை கராகூட இருந்து பபிமலர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். பூங்குருவி பாடல் இந்த பாடலை கேட்டிருந்தாங்க, ஒழித்தது கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்பான வணக்கம் புனிஷ் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க. நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லிக்கொண்டு எங்களோட இந்த கலை அரசு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பதாக இணைந்திருக்கிறார். செந்தூல் பத்தனையூர்லேருந்து வீரையா திருச்செல்லும், ஜனார்தனி திருச்செல்லும், நர்தனா நர்மதா, நர்ஷீத், கபிஷ்ணயன், பொருள ராஜா, வசந்தகுமார், தங்கதுரை, ஜெயம்மா, சுப்பையா, ஆகாஷ், தனலட்சுமி, குசலராஜா, குணசீலன், கலாதேவி, ஐயா துறைக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். தூத்துக்குடியிலிருந்து ஸ்ரீ பாலசுப்ரமணியம் வணக்கம் சொல்லியிருக்கார். வணக்கம் அப்படி இருக்கிறீங்க. லெந்துல எல்ஜியிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். அன்பான வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க. ஹட்டன் கிழவட்டிலிருந்து குணசீரன், பெரிய குறியானை வசந்தகுமார், வத்தல ஐயா கண்ணு, கந்தகலை ராசமாணிக்கம் ராஜேந்திரன், கொச்சுக்கடை ஹீடன், மன்றாக்கலை தனலட்சுமிக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். மூதூர் பட்டித்தரல் வடிவில் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்காராம். வசந்தம் வானொலியின் அபிமான நேரன் சொல்லியிருக்கார், ரொம்ப சந்தோஷம். மணிமாறன் அன்பு வணக்கம் என்று பார்த்திருக்கார். நிகழ்ச்சிக்கு எங்களை இணைத்துக் கொடுங்கள். அப்புத்தலை வியாறுகள்லேருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நிகழ்ச்சிக்காக எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். கமலவேணி, டெல்ரூஷனா, யவிஷ்ணா, கதிராய், எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. வாட்ஸ்அப் வழியாக அன்பான வணக்கம் போனேஷன் அப்படி இருக்கிறீங்க. இரவு பொழுது வணக்கம் பண்டாரவள்லிருந்து வினோதன், எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார் வாட்ஸ்அப் வழியாக. அதே போல் நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அண்ணா நகுலீஸ்வரம் சுமதி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. பாடலுக்காக வாழ்த்துக்கள்னு சொல்லிக்கொண்டே இப்பாடலில் எனது பிள்ளைகளான தனுஷியன் எதுசுனிக்காகவும் அம்மாவுக்காகவும் எனது பெறாமகளான சிந்துவுக்காகவும் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: இரவு நேர தாளாட்டாய் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இடைக்கால பாடல்களின் சங்கமமாக வந்து கொண்டிருக்கிறது. எம் நினைவுகளை தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறது இந்த இடைக்கால பாடல்கள். நாள் முழுவதும் பரபரப்பாக நாங்கள் வேலை செய்து ஓய்ந்த பிறகு இரவின் தூக்கத்திற்கு ஏதோ ஒரு தடை, அது நினைவுகள். அந்த நினைவுகளுக்கு தேனூற்றும் வகையில் இந்த இடைக்கால பாடல்கள். உள்ள கிடக்கைகளை தட்டி பார்க்கும் நினைவுகளோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது வசந்த நிலா. இப்போது எங்களோடு அழைப்பின் வழியாக நாகராணி. வணக்கம் நாகராணி. வணக்கம் வணக்கம் நாகராணி, அழைப்பில் இருக்கீங்க, பேசலாம். சரி, அவருடைய அழைப்பில் எதுவும் சிக்கல் அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம், இனிமொரு சொந்த நினைத்துக் கொள்ளலாம். வணக்கம
1: வணக்கம்
0: வணக்கம், யார் இது?
1: என்ன
0: பாடல்?
1: புன்னகை
0: மன்னர். யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: நண்பர்கள்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இடைக்கால பாடல்கள் என்று சொன்னாலே அது ஒரு தனி சுகம் இல்லையா? இந்த இரவு பொழுதில் இடைக்கால பாடல்களின் சங்கமமாக வந்து கொண்டிருக்கிறது வசந்த நிலா. இப்போது எங்களோட அழைப்பில் கோகிலன். வணக்கம் கோகிலன்.
1: வணக்கம் அண்ணா, இனிய இதே வணக்கங்கள்.
0: கோகிலன், எங்கிருந்து பேசுறீங்க, எப்படி இருக்கிறீங்க?
1: எங்க வாகனேரி.
0: வாகனேரி கோகிலன், நல்லா இருக்கீங்களா கோகிலன்?
1: நல்ல நல்ல சுகம் அண்ணா. நீங்க?
0: நல்ல சந்தோஷமா இருக்கேன் கோகிலன். இடைக்கால பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குதா உங்களுக்கு? சரி சரி, இடைக்கால பாடல்கள். உங்களுக்கு எந்த கதாநாயகருடைய பாடல்கள் அதிகமாக பிடிக்கும்? எந்த கதாநாயகனுடைய பாடல் ரொம்ப பிடிக்கும்? ஹீரோ
1: கதாநாயகன் ரஜினி தான்
0: பிடிக்கும். ரஜினிகாந்த். சரி சரி, சொல்லுங்க, யாரெல்லாம் மன்னித்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக? என்ன பாடல் வேணும்
1: அண்ணா? நாம் கேட்கிற பாட்டு ஒன்று தெரியுங்களா?
0: என்ன பாடல்?
1: சவுதியில் வசிக்கும் எனது மனைவிக்காகவும் அன்பு மகனுக்காகவும் அண்ணா உங்களுக்காகவும் இந்த பாட்டை பாருங்க.
0: சரி, நன்றி, ரொம்ப சந்தோஷம். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே வர்ஷா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம் வெள்ளவத்திலிருந்து. அதே போல எட்டியாந்தூரிலிருந்து ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருப்பதாக இணைந்திருந்தார். பாடல்கள் ரொம்ப பிடித்திருக்கிறது, தன்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று பகிர்ந்திருந்தார்.

0: இரவு நேர தாலாட்டாய் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 0001 அல்லது 0312 775 0011 இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று ஃபேஸ்புக் வழியாக முடிந்து கொள்ள முடியும். இப்பொழுது கோமதி வந்திருக்கிறாங்க முகவந்தலா இருந்து. வணக்கம் குழந்தை. வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களுடைய அழைப்பு தெளிவில்லாம இருக்கு, கொஞ்சம் கிளியரான இடத்துக்கு போறீங்களா?
1: என்ன
0: பாடல் வேணும்?
1: அன்பான
0: வணக்கம் என்று சொல்லிக் கொண்டு எட்டியாந்துட்டை பனாமத்திலிருந்து சாந்தா அழைப்பின் மொழியாக நடந்து கொண்டுதான் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கரம். இப்பொழுது கமல் ராஜ் இருக்காராம். அதே போல அன்பு மனைவி புஷ்பராணி, மகன் ரினோக்ஷன், மகள் கிஷானி, அதே போன்று உதேஷ், லோரன்ஸ் மற்றும் ரவி குடும்பம், சித்ரா குடும்பம் எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டதர். எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. அன்பு கலந்த வணக்கம் என்ன? எட்டியாந்தோட்டை பூணுகளிலிருந்து மேகலா சாந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கலாம். நல்ல பாடல் என்னையும் இணைத்துக்கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ரொம்ப பாடல் நன்றி. அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே சிவராம் நாகராஜன் நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். செல்ல சனதி சுதன் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கார். தொண்டை மன்னார்லேருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அதே போல் இர்ஷாட் வந்திருக்கார் காத்தான்குடியிலிருந்து. அம்மன்புரம் செங்கலடி சுரேஷ், இரவு பொழுது வணக்கம் அண்ணா அப்படி இருக்கிறீங்க. அம்மா தவராணி, தயாலினி, சாருஜன், மாமி ராஜேஸ்வரி, மாமா சண்முகம், பங்குராவளி அழகு, சுந்தரமையா, கல்லடி முகத்துவாரம், பூமைதரன் ஐயாவுக்காகவும்

0: காற்றலைகள் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வசந்தகுமார் ஒரு பக்கம் மழையா அப்படின்னு கேட்டேன். ஹலோ
1: ஹலோ,
0: நான் பேசுறது கேக்குதா? கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கு நினைக்கிறேன்.
1: என்ன
0: மாதிரியான பாடல்கள் பிடிக்கும்? இடைக்கால பாடல்கள்
1: எனக்கு, இடைக்கால பாடல்கள் ரொம்பவே பிடிக்கும். அதுவும் எஸ்பிபி சார் பாடல் ரொம்பவே பிடிக்கும். அதுல ஒரு பாடல் இருக்கின்றது, ராகங்கள் மாறுவதில்லை படத்துல வந்து, தென்றோ தீரோ தீங்கியதுதானோ கொன்றவள் நானோ ஏனோ, நாளை வரலும் காதல் மலரா சாயம் வருமோ. அந்த பாட தர முடிந்தால் தாருங்க.
0: முயற்சிக்கிறேன். யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: தோப்பு கொச்சிக்கடையிலன், நண்பன் கலை கிருஷ்ணபக்தன், பாத தமிழ் அண்ணன் ராஜமாணிக்க ராஜேந்திரன், பத்தலை ஐயா கண்ணு, செந்தூர் பத்தனை வீரையா திருச்சிரம், கிளவட்டம் குணசீலன், ராஜா அண்ணன், பாதுக்கு சின்ன தம்பி, ஆரிமன் ஐயா, மும்தா தேகம், அருள்மொழி, உமாச்சந்திரன், நமக்கு தே ராசையா, அன்பு தம்பி, கந்தலாய் சிப்பா, இவர்களுக்காக தெரியும்.
0: சரி, நன்றி
1: நன்றி
0: நன்றி. பூத்து குலுங்கும் பூக்களுக்கு தெரியும் பட்டாம்பூச்சியின் வருகைக்காக காத்திருக்கும் சுகம். அதே போலதான் ஒரு பெண்ணின் மனதுக்கு மட்டுமே தெரியும் தன் மனதை வென்ற தலைவனின் நினைவுகளோடு காத்திருக்கும் அந்த அழகான தவம். தன் உயிரை உறவாய் உலகமாய் மலர்ந்த மன்னவனை நினைத்து காதலியின் உன்னதத்தை மெல்லிசை வடிவத்தில் ஒரு பொன்னான பாடலை கேட்போம் இப்போது.

0: கற்றலைகள் நினைவுகளை தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறது வசந்த நிலாவின் பாடல்கள். செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் பாடல்கள் இம் இதயத்தை வருடி செல்கிறது. ஏராளமான உறவுகள் அக்கரைப்பட்டிலிருந்து லவன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்து கொண்டு இப்போது அழைப்பில். வணக்கம் லவன். எப்படி இருக்கீங்க லவன், நல்லா இருக்கீங்களா? பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கதா லவனுக்கு? சரி சொல்லுங்க லவன், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? என்ன பாடல்? என்ன பாடல்?
1: காதல் ராணி இல்லையே.
0: ஆ, காதல் ராணி இல்லையே. என்ன காரணம்? ஆ, பிடிக்கும். அப்படியா? சரி, யாரெல்லாம் வினைத்துக் கொள்ள போறீங்க லவன் பாடலுக்காக? சரி, இப்ப வேலை செஞ்சு கொண்டிருக்கீங்களா? சரி, ரொம்ப சந்தோஷம். நன்றி. அன்பு வணக்கம் நிகழ்ச்சியோடு என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டே என்னுடைய அன்புக்குரிய சொந்தம் நிரஞ்சனுக்காக ஒரு பாடல் தர முடியுமாண்ணா என்று சொல்லிக்கொண்டு வந்திருக்கிறாங்க. பாடல் வரும், கேட்டு மகிழுங்கள். ஆனால் உங்களுடைய பெயரை சொல்லலை. ரத்தொட்டையிலிருந்து யமுனா. சரி, யமுனா பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். வாட்ஸ்அப் வழியாக தான் இவங்க இணைந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே வெள்ளவத்தை சுவர்ண வீதியிலிருந்து மனோ, இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிருக்கார். மனோ பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அண்ணா ஏழை வீட்டில் பூத்த பாடலுக்கு ரொம்ப நன்றி. வெள்ளவத்தை ராஜகோபால் பாலா, நன்றி. அவருக்கு பிடித்த பாடல் என்று சொல்லியிருக்கார், ரொம்ப சந்தோஷம். பாடல் அடுத்த பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கும், கேட்டு மகிழுங்கள். அண்ணா நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது, சூப்பர். என்னுடைய கணவர் அசோக் பிள்ளைகளான பிள்ளைகளுக்காகவும் பாடல் தாங்க சொல்லி கொண்டு வந்திருக்கார். மாதவி தான் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக வந்திருக்கிறாங்க. மாதவி பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். பிரியமான இரவு பொழுது வணக்கம் புவனேஷ், எப்படி இருக்கிறீங்க? வளைய போல நானும் நிகழ்ச்சியோடு இருக்கின்றேன். கண்ணம்மா கனவில்லையா பாடல் தர முடியுமா? முயற்சிக்கிறேன். பாடல் கேட்பதற்காக இன்பராஜ் அன்பரசன், புவியரசன், காயத்ரி, தக்ஷிலா தேவி, கேதார்த்தி, சன்னிதன்யா, ஞானகுரு மணி பதிலிருந்து அந்த கமெண்ட்ஸினை பதிவிட்டிருக்கார் ஞானகுரு. முயற்சிக்கிறேன் பாடல் தருவதற்கு. சுவாசிக்கும் மூச்சை நிறுத்திவிடலாம், ஆனால் நேசித்த நினைவுகளை ஒருபோதும் நிறுத்த முடிவதில்லை. சில காதல்கள் பிரிவில் முடிந்தாலும் மனதில் ஏதோ ஒரு மூலையில் என்றும் மாறாமல் மறக்க முடியாமல் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. மறக்க நினைத்தாலும் மனசெங்கும் நிறைந்திருக்கும் அந்த அன்பின் ஏக்கத்தை மெல்லிசையாக கேட்போம்.

காற்றலை வசந்தத்தில் இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்கள், பாடல்கள் காற்றலையில் வந்த வண்ணமே இருக்கும். இரவின் இந்த அமைதியில் மனது பழைய நினைவுகளை தேடி ஓடுகிறதா? யாரையோ தேடி ஏக்கம் ஆகிறதா? யாரோ ஒருவருடைய வார்த்தைகள் உங்கள் செவிகளுக்கு கேட்கிறதா? இது எல்லாவற்றையும் ஒரு பாட்டாளை தர முடியும். இதயத்தை தொடும் வரிகளோடு இனிமையான பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள்.

இந்த இரவு நேரத்தில் இதைவிட என்ன பாடல் வேணும்? காது கரைக்கிதமாக மனதை வருடக்கூடிய பாடல்கள் தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்கள். நேரம் இப்போது 11 மணி.

0: வாத்தியார் வீட்டு பிள்ளை திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து வந்திருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வசந்த நிலா. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112 775 0101 அல்லது 0112 775 111 என்ற தொடர் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம், வாட்ஸ்அப் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்கள். 0786 047 102 6 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தினுடாகவும் உங்களது மெசேஜ்களை நீங்கள் அனுப்பி வையுங்கள். இப்போது எங்களோடு பஞ்சலிங்கம். வணக்கம் பஞ்சலிங்கம்.
1: வணக்கம் அன்பானாரே, பலரே எப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சந்தோஷமா இருக்கு. பஞ்சலிங்கம் இருக்கும் போது புவனேஷ் அண்ணாவுக்கு என்ன கூற?
1: வசந்த நிலாவில் தருமையான பாடல்கள் ஒலிபரப்பி கொண்டிருக்கின்றன, கேட்டுக் கொண்டிருக்கிறேன்.
0: சரி பஞ்சலிங்கம், என்ன செய்து கொண்டிருக்கீங்க இப்போ?
1: நான் இப்போது தொழில் முடியமாக சில கைவேலை பார்த்து கொண்டிருக்கிறேன்.
0: வேலை செய்து கொண்டே நிகழ்ச்சி கேட்கறீங்களா?
1: வசந்த நிலா கேட்டுக்கொண்டே இருக்கேன், வேலை செய்து கொண்டு.
0: சரி, எத்தனை மணிக்கு வேலை முடியும்?
1: வசந்தங்களுக்கும் அனைத்து ரசிக உள்ளங்களுக்கும்

0: அப்படியே அடி நந்தி தளத்துல உறைஞ்சு போய் இருக்கிறது. அதுல இந்த பாடல் மற்றது சொல்லிவிடு வெள்ளி நிலவை இது போன்ற பாடல்கள் ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிற பாடல்களாக அமைந்திருக்கிறது.
1: நினைக்கிறேன் மகாநதி சோபனா பாடிய பாடல் நினைக்கிறேன். முயற்சிக்கிறேன். சரியா?
0: நன்றி
1: நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம். எங்களோட அன்பான வணக்கம். நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டே லிந்துல ஊபாகாலிலிருந்து ஜெகதீசன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். மகன் பஜிர்தன், திவிஷான், மதுஷான், நிலுக்ஷன், பிரதீபன், மீதேஷ், ராகவ் மற்றும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு அனைவருக்காகவும் பாடல் தாருங்கள் சொல்லக்கூடிய இப்போ கொழும்பு மூன்றிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பதாக வந்திருக்கிறாங்க. கொல்லுப்பீட்டிலிருந்து ரொம்ப சந்தோஷம். பாடல் எல்லாம் வேற லெவல். நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அன்பு கலந்த வணக்கம் புனிஷனா. சதா ஜோதி அளவற்றில் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். தன்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா, துள்ளலோடு கலந்த சோகம் பாடல் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது எங்களோட தில் தொற்றிலிருந்து ஆதி மூலம், வணக்கம் ஆதி மூலம்.
1: வணக்கம் புவனேஸ்வரராஜ், நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் முதல் நல்வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. சொல்லுங்க, தில் தொட்டை என்ன சொல்லுது?
1: மப்பும் மந்தாரமா இருக்கு இந்த நேரம்.
0: அப்படியா? சரி, ஆதி மூலத்துக்கு பாடல்கள் பிடிச்சிருக்குதா?
1: சூப்பர். இந்த நிகழ்ச்சி அமைதியா இருக்கு, அமைதியான நேரத்துல அமைதியான பாடல் கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு.
0: அப்படியா? சரி சொல்லுங்க ஆதி மூலம், யாரெல்லாம் மன்னித்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: இந்த நேரம் முன்றாகலையை சேர்ந்த தனலட்சுமி, நீர்கொழும்பு சேம்குமார், திருலப்பனை ஜேசுராஜ், அவுஷாவளை வசந்தகுமார், கிளவுடன் குணசீலன், வத்தலை ஐயா கண்ணு, அம்பான் பெட்டிய பாடகர் ராசையா அவர்களுக்காகவும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு அனைத்து வசந்தம் உள்ளவங்களுக்கும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கேட்போம்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, அன்பான வணக்கம் சகோதரா. இன்றைய தினம் வசந்த நிலா நிகழ்ச்சி மிகவும் அருமையாக இருக்கிறது, ரொம்ப நன்றி. குவைட்டில் பணிபுரியும் என்னுடைய உயிர் மனைவி கவிதா அம்மாவுக்காக பாடல் தாங்கன்னு சொல்லிக்கொண்டேன். நான் யோகா கண்டி கலகால் நிலம்பையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். பாடல் வருகிறது கேட்டு மகளுங்கள். அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டேன். எங்களோட கிருஷாந்தி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு காணாமா தெய்வலிருந்து அண்ணா பாடல்கள் ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது, எனக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பாடல் வருகிறது கேட்டு மகளுங்கள். அதே போன்று ஃபேஸ்புக் வழியாகவும் ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள். அன்பு கலந்த வணக்கம் போனிஷனா, பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். செவ்வாய் ராகங்கள்னு சொன்னாலே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லிக்கொண்டு எங்களோட செந்தூல் பத்தனையூர் வீரையா திருச்செல்வம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். பாடல் வருகிறது கேட்டு மகளுங்கள். அன்பான வணக்கம் என்ன, எப்படி இருக்கிறீங்க? என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று என் மீது கோவப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனால் இன்று புரிகிறது, என்னை புரிந்து கொள்ள நீ இல்லாத விடத்து என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை நான் என்று. ரோஜா அந்த கமெண்ட்ஸ் பதிவிட்டுக்கிறாங்க. அன்பு கலந்த வணக்கம் என்று கொட்டகலை டைட்டன்லிருந்து சந்தி ஆகும். அன்பு மனைவி மதியா, பிள்ளைகளான டயசன், ரொபின்சன், டெல்சி, கிரேசி, அம்மா கமலத்துக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். அருமையான பாடல் தெரிவுகள், மிக்க நன்றி. சித்தி காரியப்பர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார், ரொம்ப சந்தோஷம். நன்றி. பாடல் வருகிறது கேட்டு மகளுங்கள். இனிமை கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு கந்தராய்க்கு உய்தின் வந்திருக்கிறார். நீ விழிகளால் வீசிய அம்பு விரைவாக என் இதயத்தை காயப்படுத்தின. உன் புன்னகையென வாழ்வீசால் என் வசந்த காலத்தை வளைத்திடவாளை. இரவுகள் எனும் ஆழத்தில் தூக்கத்தை தொலைத்துவிட்டு துயரப்படுக்கையில் நான் இப்போது. இந்த கவிதையை அனுப்புவதற்காக கந்தலா எழுந்துக்கு உய்தேன். நிர்மலா பாலா வணக்கம் சொல்லியிருக்காங்க. வணக்கம். நிகழ்ச்சியோட எங்களை மன்னித்துக் கொள்ளுங்க சொல்லி கூட அபனாசி வைஜந்தி மாலா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பதாக எழுந்திருக்கிறாங்க. பலாங்குடியிலிருந்து எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: காற்றலைகள் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மாவனிலிருந்து அசீம். அசீம் எப்படி இருக்கிறீங்க?
1: ஹலோ, வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் அசீம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சோமா இருக்கிறேன். நீங்க எப்படி சோமா அண்ணா?
0: நல்ல சந்தோஷமா இருக்கேன். எப்படி இருக்கு?
1: உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: ஆரம்ப பாடலே கட்டி போட்டுருச்சு. அங்கிட்டும் இங்கிட்டும் போயிடலாம. 200 கோலுக்கு மேல எடுத்த 2 போன் வச்சு கூட இப்பதான் லைன் கிடைச்சிச்சு அண்ணா.
0: அரடி, லைன் கிடைச்சது எனக்கும் சந்தோஷம். சரியா,
1: கட்டாயம் அண்ணா.
0: இடைக்கால பாடல்கள் அவ்வளவு பிடிக்குமா?
1: வேற லெவல் அண்ணா. ஏண்டா, காயப்பட்ட இதயங்களுக்கு தான் பழைய பாடல் தான் இதுகள் புரியும் அண்ணா.
0: அது சரி, அந்த மாதிரி பாடல் தான் அதிகமா வந்தது. நன்றி.
1: கட்டாயம் இல்லாட்டி செவ்வாராகத்துல எப்படியுமே வசந்த நிலால் எப்படியுமே சோக பாடல் தானே புறக்கி போடுவீங்க நீங்க அண்ணா. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சொல்லவே தேவையில்ல.
0: நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம். அடுத்து ஒரு அருமையான பாடல் இருக்குது. யாரெல்லாம்
1: எனக்கு ஒரு பாடல் தரமாட்டீங்களா?
0: என்ன பாடல்?
1: எனக்கு அண்ணா, நான் பந்தனத்தான் பாட்டு, தாளம் இல்ல, என் துக்கத்தையும் கேட்க ஆளும் இல்ல.
0: என்ன காரணம்?
1: காரணம் ஒண்ணு இல்லன்னா, சோ பாடல் தான், நீ சொல்ல தேவையில்லையண்ணா. இன்னைக்கு அந்த பாடலை கேட்போம்னு நினைச்சேன்.
0: சரி, பாடல் தருகிறேன். யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: எனக்காகவும் உங்களுக்காகவும் வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும் தாங்க அண்ணா.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி அண்ணா, நன்றி.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது இப்போது எங்களோட அழைப்பில். வாணி வணக்கம். வாணி வாணி எங்க இருந்து பேசுறீங்க? ஹட்டன் வாணி. நல்லா இருக்கீங்களா வாணி? பாட்டுலாம் பிடிச்சிருக்காமா? அப்படியா, அப்ப செவ்வாய் ராகங்கள் தான் ரொம்ப பிடிக்கும். சரி சரி, சொல்லுங்க யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: என்ன
0: பாடல்? பூவை பூச்சுடவா. அந்த படம் பாத்துருக்கீங்களா? படம் பேரும் பூவை பூச்சிடுவா, நதியா நடிச்ச திரைப்படம். சரி, சரி, ரொம்ப சந்தோஷம். பாடல் தர முயற்சிக்கிறேன். சரியா? நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கின்ற வசந்த நிலா, நினைவுகள் அசை போடும் நிறைவேது காற்றலையில் இனிமையான பாடல்களோடு.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இப்போது எங்களுடைய அழைப்பில் சுபாஷ் சந்திர போஸ். வணக்கம் சுபாஷ் சந்திர போஸ்.
1: வணக்கம் சார். வணக்கம்
0: சுபாஷ் சந்திர போஸ், எப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்பதற்கு? நல்ல சந்தோஷமா இருக்கு, இறுதி நேரா வந்திருக்கீங்க. சரி சொல்லுங்க, யாரெல்லாம் இணைத்துக் கொண்டு பாடல் கேட்க போறீங்க?
1: நண்பர்கள் அனைவரும்
0: கேட்கலாம். நன்றி
1: நன்றி.
0: ஒலிக்க வருகின்ற பாடலோடு நானும் விடைபெறுகின்றேன். இன்றைய வசந்த நிலா நிகழ்ச்சியில் ஏராளமான சொந்தங்கள் இணைந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினோடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

நேர்களைவருக்கும் அன்பான இனிமையான சந்தோஷமான காலை பொழுதின் வணக்கங்கள். நாடு முழுவதும் 102.6 இணையதள முகவரியூடாகவும் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்று செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை. இந்த ஆண்டின் செப்டம்பர் மாதத்துக்கான நாம் விடைபெறக்கூடிய இறுதி நாளா கூட இருக்கிறது. அதே சமயம் ரொம்பவுமே அழகான ஒரு புதன்கிழமை. கடந்த 29 நாட்களாக நாம் சந்தித்த சவால்கள், பெற்ற அனுபவங்கள், அடைந்த வெற்றியோ தோல்வியோ அனைத்தையுமே இந்த மாதத்தின் கடைசி நாளோடு ஒரு நல்ல பாடமாக ஏற்றுக்கொள்வோம். நாளை பிறக்க போகும் புதிய அக்டோபர் மாதத்தை இன்னும் அதிக உற்சாகத்தோடும் புதிய இலக்குகளோடும் எதிர்கொள்ள இன்றைய நாளை ஒரு அழகான பாலமாக மாற்றிக்கொள்வோம். உங்கள் எண்ணங்கள் அனைத்துமே இடையேற இந்த நாள் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை நானும் பகிர்ந்து கொள்கின்றேன். அதே போன்று இன்றைய நாளுக்கான சிந்தனை குறித்து இப்ப நாங்க பார்க்கலாம். ஒரு புத்தகத்தின் ஒரு அத்தியாயம் முடிவடைவதும் கதை முடிந்துவிட்டது என்று அர்த்தமல்ல. அடுத்த அத்தியாயம் இன்னும் சுவாரஸ்யமாக தொடங்க போகிறது என்பதற்கான அறிகுறி. அதே போலதான் இந்த மாதத்தின் இறுதி நாளான இன்றும் கூட. கடந்து போன நாட்களை எண்ணி வருந்துவதை விட எஞ்சிருக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி இன்றைய நாளை சிறப்பாக வாழ்வதே புத்திசாலித்தனம். நேற்றைய தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய நாளில் முழுமையாக உழையுங்கள். நாளைய புதிய தொடக்கத்தை நம்பிக்கையோடு வரவேறுங்கள். முயற்சி தொடரும் வரை உங்களின் ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய அழகான தொடக்கமே. இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகாய இடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக நானும் பகிர்ந்து கொள்கின்றேன். நீங்களும் உங்கள் அன்பான உறவுகளுக்கு

முகநூல் வலியும் இருந்து கொண்டு உங்கள் மனவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நேதமதிகளை 5 மணி கடந்து 10 நிமிடமாகவும் இந்த வரை நிகழ்ச்சியில் ஒழிக்க ஆரம்பிக்கும் பாடுது நீ வருவா என திரைப்படத்துக்காக இசை ராஜ்குமாரின் இசையில் சுஜாதா மற்றும் உன்னிகிருஷ்ணன் பாடுகின்ற ஒரு இனிமையான பாடல்.

மண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்துக்காக சுஜாதா பாடிய ஒரு இனிமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்திருக்கிறது. நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 20 நிமிடம் ஆய்கொண்டு காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இங்கு இந்த நேரம் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக வத்தலிருந்து ஐயா கண்ணு வந்திருக்கிறாங்க. குணசீலன், ஈடன், சீம்குமார், பாதுகை, சின்னத்தம்பி, வெளிமுடி செல்வரம், கிருஷ்ணபக்தன் ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு கடுமலையில இருந்து விமலா தேவி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பெரிய கலர் உதயபுரம் உதயன் வந்திருக்கிறாரு. கேஷாயினி மற்றும் ஜிதுவை நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. ஹெட்டனை சேர்ந்த பரமா இன்று தினம் தன்னுடைய அகவி தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துவதாக உறவுகள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவி தின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாகவும் வசந்தம் மிகவும் சார்பாகவும் பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பாதுகையிலிருந்து சின்னத்தம்பி வந்திருக்கிறாங்க. துளசுல பூமிகா, சின்னத்தம்பி, நித்திய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிஷரன், இஷான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகு சுந்தரம், ரமணி, டிலுக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சொக்கலிங்க, முத்துக்குமார், அருள்மொழி, சனியா, மகாதேவன், பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா மற்றும் எட்டியந்துறை சிவாஞ்சலஸ்ல கூடிய அனைத்து உறவுகளுக்காகவும் பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு எம் எஸ் பெருமாள் எட்டியந்துறை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கனிமா, சூட்டிகா, கோபால், ரவிச்சந்திரன், கந்தசுவாமி, அதே போல உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாரு. பின்தெரிந்து ராசையை வந்திருக்கிறாங்க. அன்பு மனைவி பத்மினி, மகள் வசந்தி, தீனு, தசன் ஆகியோருக்காகவும் பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. வெல் தோட்டில் இருந்து ஆதி மூலம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. நல்லபல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. சின்னைய மகாதேவன், வகத்தோட்டம் சுமோதரன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு சுப்பையா, தயாகரன் வந்திருக்கிறாரு. அன்பான காலை பொழுது வணக்கம் அக்கா. மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கித்தான் குடும்பம், திப்பா குடும்பம், சாந்தன் குடும்பம், கொடுக்கலை, ட்ரைட்டன் உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு கொண்டு பாட விரும்பி கேட்டு முத்தைய காலை முத்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு வெள்ளவத்தில் இருந்து செலசாமி பிரபாத் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாராம். மனைவி நிர்மலா, மகள் டிலக்ஷனி, மகன் ஜனுக்ஷன் மற்றும் மெஸ்கலே சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு 6:30 இதிரத்தனம் வந்திருக்கிறாரு. அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத் மற்றும் திலக்ஷ்யா ஆகியோர் நிகழ்ச்சியோடு கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. நம்பிக்கை கிராமம் அருள் சந்திரா வந்திருக்கிறாரு. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. இனிமையான காலை பொழுது வணக்கம் இன்றைய பொழுது அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துவதாக ராஜா சென்ட் ஜேம்ஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. ஹட்டன் கலாதேவி ஐயத்துறை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களா. முருகதாஸ், தவிக்ஷன், சபிக்ஷன், அருள்மொழி, வீரியத்துர் செல்வம், ஏ எஸ் பாலச்சந்திரன், சண்முகநாதன், இதிரத்னம், அங்குமுத்து, குணசீலன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சிவானி, எப்படி இருக்கீங்க? கொட்டுக்கலை சந்தனம் வந்திருக்கிறாங்க. நேற்றைய தினம் பாடல்கள் மிக மிக அருமை, வாழ்த்துக்கள் என்றும் பகிர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. இப்பதானே நிகழ்ச்சி கேட்க ஆரம்பித்திருக்கீங்க. இனி வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே உங்களை மகிழ்விக்கும் சந்தனம். அதே போல இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு மணிவி ஜெயா, மகன்மார்களான மதுஷான், தருண் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பு கேட்டு முருகேசன் இருக்கிறாங்க. தேகல வட்டவளைந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களும் மோதிரை தரிசனி குணசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதே போன்ற உறவுகளை நீங்களும் உங்கள் அன்பன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பு நீர்படுத்துங்கள். 0712-775-3 அதே போல 0312-775-111 இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. 0606-4710-26 என்று எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளலாம். பிளீஸ்